நம் கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் 6 மணிக்கு வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு மற்றும் ஒழிக்கும் பாடல்களை தொடர்ந்து 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, அதில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் எனர்வாஸின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகும் குழந்தைகளுக்காக, 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், வைகிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகும், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். இன்றைய வானவில் தரும் தலைப்பாக, தெளிவு பெறலாம் வருங்கால வைப்பு நிதி பற்றி. தெளிவு பெறலாம் வருங்கால வைப்பு நிதி பற்றி. சிறப்பு விருந்தினராக வருங்கால வைப்பு நிதி வல்லுநர் கே கண்ணதாசன் அவர்கள். 9:30 சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனை 100 ஆண்டு விழா சிறப்பு நேரலையாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து

0: 11:30 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின். கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா சிறப்பு நேரலையாக. நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீழவழி. விளங்குகிறார் தையல் நாயகி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு உயிர் எழுத்து. இன்று திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன் அவர்களின் பாடல்கள் தெரிவில் வலம்பெற கேட்கலாம். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். 4 மணிக்கு மில்கா 1:30 தாராபுரம் விகேசன் சூரியன் பிராண்ட் அரிசி. அணில் கொழுக்கட்டை மாவு. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சித்திரை செவ்வானம். 5:30 வைகிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரை செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன் தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. 8:15 இளமை பேசுகிறது திரையிசை பாடல்களாக. 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். 9:00 கொடைத்தென்றல் சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அட்டுவம்பட்டி கீபோர்டு இசை கலைஞர் கேபா சார்லஸ் அவர்களுடன் நிகழ்ச்சி நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 10:00 வரை இருக்கிறது நினைவே சுகம். இன்று திருச்சி மாவட்ட நேய உறவுகளுக்காக. 11:00 இடைவிடாத பாடல்களால் இரவு சிறகு.
1: பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அனைவருக்கும் இனிய நல் விடியல் வணக்கம் நேயர்களே. புல்லின் நுனியில் தூங்கும் பணியில் பட்டு தெரிக்கும் கதிரவ ஒளியின் உற்சாக வெளிச்சத்தோடு புலர்ந்திருக்கும் இந்த விடியல் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்கட்டும் என வாழ்த்தி வரவிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் முகப்பில் முப்பால் கொண்டு பொழிகிறது பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 141.
2: அலர் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால்.
3: எங்கள் காதலை பலர் தோற்றும் அலர் எழுவதால் தான் எனது ஆறுயிர் நிலைத்திருக்கின்றது. இந்த உண்மையை பலர் அறியவில்லை என்பதே எங்கள் பாக்கியம். குறள் எண் 141 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.
2: அலர் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால்.
3: எங்கள் காதலை பலர் தோற்றும் அலர் எழுவதால் தான் எனது ஆறுயிர் நிலைத்திருக்கின்றது. இந்த உண்மையை பலர் அறியவில்லை என்பதே எங்கள் பாக்கியம். குறள் எண் 141 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17

0: இதுவரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு வரை இருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். இன்று குழந்தைகளுக்காக

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம்.
3: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று திருக்கொட்டையூர் கோடீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

ஆமணக்கு செடியின் கீழ் சுயம்பூர்த்தியாக லிங்கம் வெளிப்பட்டதால் இந்த ஊர் கோட்டையூர் என்று பெயர் பெற்றது. இத்தலத்திற்கு பில்வாரண்யம், இரண்டபுரம் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. கிழக்கு நோக்கிய ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் கடந்து சென்றால் பிரகாரத்தில் விநாயகர், முருகன், மகாலட்சுமி சன்னதிகளை தரிசனம் செய்யலாம். இறைவன் கோடீஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக, அதாவது ஆமணக்கு செடியில் காய் காய்த்த மாதிரி காணப்படுவது வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சி. அம்பாள் பந்தாடு நாயகியின் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. அம்பாள் சிலையின் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் உள்ளது. செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து நன்மையை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்பவள் என்ற பொருளில் அழகே வடிவாய் காட்சி அளிக்கிறார். காவிரி நதி திருவளஞ்சுழியில் வளம் சுழித்து செல்லும். அப்போது ஒரு முறை காவிரியில் இருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட பாய்ந்து வந்த காவிரியாறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிவிட அது கண்ட சோழ மன்னன் கவலையுற்ற போது அசரீரியாக இறைவன் மன்னன் இறங்கி அப்பாதாளத்தில் பழியிட்டுக் கொண்டால் அந்த பள்ளம் மூடிக்கொள்ளும், பிறகு காவிரி வெளிப்படும் என்ற அசரீரியில் கேட்ட மன்னன் கோட்டையூர் என்ற இந்த ஊருக்கு வந்து ஏரண்டம் என்னும் கொட்டை செடிகள் அடர்ந்து வளர்ந்துள்ள இடத்தில் தவம் செய்த ஏரண்ட முனிவரை அடைந்து அசரீரி செய்தியை சொல்ல, இதை கேட்ட ஏரண்ட முனிவர் நாட்டுக்காக தானே தியாகம் செய்ய முன்வந்து அந்த பள்ளத்தில் இறங்கி தன்னை பழி கொடுக்கவும் பள்ளம் மூடி காவிரி வெளிவந்ததாம். இப்படி தன்னை தியாகம் செய்த இந்த இரண்ட முனிவருக்கு கோடீஸ்வரர் கோவிலில் தனிச்சன்னதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.

இந்த தலத்தின் தீர்த்தமாக அமுத கிணறு அமைந்துள்ளது. இதனை உருவாக்கியவர் ஏரண்ட முனிவர். தல விருட்சமாக ஆமணக்கு கொட்டைச்செடி உள்ளது. பத்திரயோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக, கோடி அம்மையாக, கோடி முருகனாக திருவுருவ காட்சி தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் எனப்படுகிறார். இங்கு இறைவன் சிவபெருமானின் திருப்பெயர் கோடீஸ்வரர் என்பதை போல மற்ற பரிவார தெய்வங்களுக்கு கோடி என்கிற பெயருடன் விநாயகர் கோடி விநாயகர் என்றும், சுப்பிரமணியர் கோடி சுப்பிரமணியர் என்றும், சண்டிகேஸ்வரர் கோடி சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி கோடி ஞான தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகின்றனர். திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஐந்து மூர்த்திகளையும் காண்பது, வேறு தலங்களில் கோடி திருவுருவம் கண்ட பயனை பெற முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு செய்த எப்புண்ணியமும் பிற தலங்களில் செய்த புண்ணியங்களினும் கோடி மடங்கு பயன் தரும் என்று தல புராணம் கூறுகின்றது. இங்குள்ள நவகிரகங்கள் சிறப்பு வாய்ந்தவை. ஒன்பது கிரகங்களும் தங்கள் வாகனங்களில் இருக்கும் நிலை மிகவும் சிறப்பு பெற்றது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். உட்பிரகாரத்தில் உள்ள முருகர் கோடி சுப்பிரமணியர் என்ற பெயருடன் உள்ளார். இவர் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கோவிலின் நுழைவாயிலில் தண்டாயுதபாணி சன்னதி உள்ளது. பங்குனி உத்திரம், திருவாதிரை, சிவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் அம்பு போடும் திருவிழா ஆகியன வெகு விமர்சனம்.

0: சியாக இங்கு நடைபெறுகிறது. இன்று திருக்கொட்டையூர் கோடீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-23999.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
0: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கும் வசந்த விடியல்.
10: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
11: தங்கள் அன்புடன்.
10: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
11: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
10: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
11: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
10: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
11: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
10: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
11: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
10: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
11: நமது கோடை பண்பலை 100.5.
12: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
13: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
14: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம் கால் 9965523999.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: நான் திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
8: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரு

0: இணைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழுக்கான தம்பி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: பெஸ்ஸன்.
0: பெஸ்ஸனா? பெஸ்ஸன் கண்ணத்துல என்ன குழி ஒழுகுது? அந்த குழியில கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி வச்சிருவோமா? அப்படியே அந்த குழிக்குள்ளேயே தேங்கி இருக்கட்டுமா? சேமிச்சு வச்சிருவோம். சாரு சொல்லக்குட்டி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க? அது எங்க இருக்கு?
1: பள்ளப்பாளையம்.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு
1: இன்னைக்கு? Aeroplane up in the sky, please stay with me you, where are your sky? Over clocks so high, let me see rainbow in the sky.
0: ஆஹா, ரொம்ப தூரத்தில் பறக்குமா ஃப்ளைனு? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டாட்டா சொன்னீங்களாம்ல, சொல்லியிருக்கீங்களா? ஆஹா, அவங்க உங்களுக்கு திருப்பி சொன்னாங்களா, டாட்டா காமிச்சாங்களா? டாட்டாவெலாம் காமிச்சிருக்காங்க ஏரோப்ளைன்லேருந்து. சாரி சொல்லக்குட்டி, வேறு என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு?
1: என்ன
0: சொல்லுங்க?
1: Red line, watch you see. I say stop. Yellow line, watch you see. I say wait. Green line, watch you see. I say go varo right hand.
0: ஆஹா, பச்சை கலர் எரிஞ்சால் நம்ம போயிடலாமா? ரொம்ப அழகாக டிராஃபிக் பட் பாடுனீங்க. இதை யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? எந்த மேம் சொல்லிக் கொடுத்தாங்க?
1: நன்றி மேம்.
0: ஓ, அப்படியா? அவங்க நிறைய சொல்லித் தருவாங்களா? சரி. நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸு.
0: போலீஸா? சரி. போலீஸ்காரவங்களை பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க?
1: பைக்கில்.
0: பைக்கில் போகிறத பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பைக்கில் போவீங்களா? சரி. சொல்லக்குட்டி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா?
1: அப்பா, அம்மா.
0: அப்பா பேர் என்ன?
1: சுந்தரமூர்த்தி.
0: சுந்தரமூர்த்தி அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: சமையல் வேலை.
0: சரி. அம்மா பேர் என்ன?
1: பிரைசி.
0: பிரைசி அம்மாவா? சரி. அம்மா என்ன பண்ணுறாங்க?
1: கூட்டுறாங்க.
0: கூட்டு

0: கூட்டுறாங்க. சரி, சல்லாக்குட்டி வீட்டில் கூட்டி சுத்தமாக வச்சுருப்பாங்களா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில்
4: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
8: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
11: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
10: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
11: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல, அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
7: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

இனிதே நிறைவுக்கு வருகிறது. இன்றைக்கு வசந்த விடியல் ஒலிக்க இருக்கும் பாடலோடு இனிதே நிறைவுக்கு வருகிறது. பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: கோடை பண்பலின் 1.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
0: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கிய வசந்த விடியல்.
10: இனி நம் கோடை 9.5 தொடர இருக்கிறது. சுகமான காலை.

பொன்னான வணக்கம் நேயர்களே. சூரியனின் கதிர்கள் பூமியை வருடும் இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை உங்களுடன் காலை பொழுதை புத்துணர்ச்சியாக நான் பத்மா நீலமணி. மந்த்லி கேலண்டர் தினமும் பார்க்கிற பழக்கம் இருக்கா? எல்லா நாட்களையும் பெரும்பாலும் பச்சை கருப்பு ஊதா நிறங்கள்ல இருக்கும். ஆனா விடுமுறை நாட்கள் மட்டும் சிவப்பு நிறத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான புராண கதை சொல்றாங்க. அது என்னன்னு சொல்றேன், தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல் நிகழ்ச்சி. கொடைக்கானல் அட்டுவம்பட்டியை சேர்ந்த மின்னணு விசைப்பலகை என்னும் கீபோர்ட் இசைக்கலைஞர் எஸ் கே பா சார்லஸ் அவர்களுடன் பயணிக்க இருக்கிறது.
1: இப்ப இந்த ராசாத்தி ஒன்னு அந்த ஒரு பாட்டு இருக்கு, பாட்டோட ஒரு இசைக்கருவியை போட்டு வாசிக்கிறது வந்து லீடு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
2: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
1: 5000 GB டேட்டா,
2: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
1: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
2: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை பெண்களுக்கான அழகு கலை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேரம் காலை 7:12 ஆகுதுங்க. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று இரவு 9 கோடை பண்பலையில் கொடை தென்றல்ல சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அட்டுவம்பட்டி மின்னணு விசைப்பலகை என்ற கீபோர்ட் இசைக்கலைஞர் எஸ் கேபா சார்லஸ் அவர்களுடன் நிகழ்ச்சி நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
0: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.

0: வஞ்சி
1: வயல்
0: அல்லது
1: பெண்
0: அல்லது
1: ஏமாற்று
0: அல்லது
1: படகு
0: வஞ்சி
1: வயல்

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின்

0: வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்.
1: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் வெயிட், ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், ஆடை சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: அன்பான வேளையில் அழகாக இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நேரம் 7:30 மாற்றுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வேலைக்கு மட்டும்தான் லீவு, உங்க கொண்டாட்டத்துக்கு இதுதான் ஆரம்பம்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: பிஎஸ்என்எல்ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
1: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடுற.
0: இந்த புது ஆப்ல சிம், எஃப்டிடிஹெச் கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் கொடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: வைக்கிங், பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங், பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், அமருங்கள் அமருங்கள் அமைச்சரே, அமருங்கள்.
9: என்ன ஆனது?
10: அது ஒன்றுமில்லை அமைச்சரே. சாப்பிட்ட உணவு எது கழிக்கிறது, உணவு பாதை எல்லாம் எரிகிறது, எது சாப்பிட்டாலும் அப்படியே வலித்து வலித்து உள்ளே இறங்குகிறது ஐயா.
9: இதற்குத்தான் அளவாக சாப்பிட வேண்டும். காலையிலேயே புல் கட்டு கட்டினால்
10: என்ன அமைச்சரே?
9: அரசர் சாப்பிட்ட உணவு அவருடைய தொண்டையே அடைக்கிறதா என்று பரிதாபப்பட்டுக் கொண்டிருந்தேன் மன்னா.
10: ஏன் அமைச்சரே இப்படியெல்லாம் நடக்கிறது?
9: மன்னா ஒன்றுமில்லை, உங்களுக்கு வந்திருப்பது நெஞ்சரிச்சல் தான். உணவு குழாயின் கீழே இருக்கும் தசைகள் எல்லாம் கொஞ்சம் வீக்காகி இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன்.
10: அப்படியா அமைச்சரே, என்ன சொல்லுகிறீர்கள்?
9: ஆமா மன்னா, இது சாதாரண விஷயம் தான். இருந்தாலும் கவனிக்காமல் விட்டால் பின்னாட்களில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிறார்கள்.
10: அப்படியா அமைச்சரே, என்ன சொல்லுகிறீர்கள்?
9: மன்னா மன்னா பதற்றப்படாதீர்கள். நாம் சாப்பிடும் உணவு உணவு குழாய் வழியாக நம்முடைய இறைப்பைக்கு செல்கிறது. அங்கே ஒரு அமிலம் சுரந்து நாம் சாப்பிட்ட உணவை ஜீரணப்படுத்தும். அந்த நேரத்தில் அந்த அமிலம் கீழிருந்து மேலாக உணவு குழாயை அடைந்தால் அதுதான் நெஞ்சரிச்சல் ஆகிறது.
10: அது ஏன் அமைச்சரே கீழே இருந்து மேலே வருகிறது? அது அங்கேயே இருக்க வேண்டியதுதானே. மனிதனை ஏன் இப்படி இம்சை செய்து கொண்டிருக்கிறது?
9: மன்னா, நான் முன்பு சொன்னதை போல உணவு குழாயின் கீழ் இருக்கும் தசை வீக் ஆவதனால் அப்படி நடக்கும் என்கிறார்கள்.
10: அமைச்சரே, அந்த தசை திடமாக இருக்க வேண்டியதுதானே.

0: ஏன் பலகீனம் அடைகிறது?
1: அதற்கும் நாம் தான் மன்னா காரணம். சரியாக அசை போடாததுதான் என்கிறார்கள்.
0: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்
1: மன்னா? வேலை வேலை வேலை என்று நேரமாக கிளம்ப வேண்டும் என்று வேக வேகமாக சாப்பிடுதல், சரியாக மென்று சாப்பிடாமல் இருத்தல், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல் மன்னா கேட்டுக்கொள்ளுங்கள், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல், பாஸ்ட் ஃபுட் போன்று வெந்தும் வேகாமல் இருப்பதை சாப்பிடுதல், குறிப்பாக இரவு சாப்பிட்ட உடனேயே படுக்க செல்லுதல், இதையெல்லாம் தொடர்ச்சியாகவும் அடிக்கடியும் செய்து வந்தால் உணவு குழாயின் கீழ் இருக்கும் தசை வீக்காகி விரைவில் நமக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது.
0: அமைச்சரே, எனக்கெல்லாம் இரவு என்றெல்லாம் கணக்கில்லை, சாப்பிட்ட உடனேயே தூக்கம் வந்து விடுகிறதே, நான் எல்லாம் என்ன செய்வது?
1: அதனால் தான் மன்னா உங்களுக்கு அறிகுறி காட்டுகிறது. கொஞ்சம் இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதிலேயே டைப் 1, டைப் 2, டைப் 3 என்றெல்லாம் சொல்கிறார்கள். டைப் 1, டைப் 2 நெஞ்சரிச்சல் என்றால் பிரச்சனை இல்லையாம், டைப் 3க்கு சென்று விட்டால் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்பட்டு விடுமாம்.
0: அப்படியா?
1: இதை கவனிக்காமல் விட்டால் பித்தப்பை கட்டி, அல்சர் போன்ற பிரச்சனைகள் வரலாமாம். வருடம் ஒரு முறை எண்டோஸ்கோபி பார்க்க வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்படலாம். ஒருவேளை மிகுந்த அலட்சியத்தோடு இருந்தால் கேன்சராக கூட மாறி தூக்கமின்மை, மூச்சு பிரச்சனை, நடுநெஞ்சில் இருந்து தொண்டை வரை எரிச்சலாக இருத்தல், இவையெல்லாம் அதற்கான அறிகுறிகள் என்கிறார்கள் மன்னா.
0: ஓஹோ, சரி அமைச்சரே, இந்த நெஞ்சரிச்சல் இருப்பவர்கள் அதை எப்படி தவிர்த்துக் கொள்ளலாம்?
1: முதலில் ஒரு நல்ல மருத்துவரை அணுகுவது சிறந்தது. அதிகமான காரமான உணவுகள், மசாலா கலந்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவு பதார்த்தங்கள், டீ காஃபி இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு இறைப்பையிலிருந்து தொண்டை வரை பயணிக்கும் அந்த அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும் உணவுப் பொருட்களான ஆப்பிள், கொய்யா, வாழைப்பழம், முட்டைக்கோஸ், சோயா பீன்ஸ் போன்றவற்றை சேர்த்துக் கொள்வது சிறந்தது என்கிறார்கள். மேலும் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு சரிவிகித உணவுகளை சரியாக சாப்பிட்டு நன்றாக தூங்கி எழுந்தாலே போதும் என்கிறார்.
0: வாயையும் வயிற்றையும்
2: இதுவரை கேட்டது தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
5: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
4: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
5: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
4: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
5: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
4: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்.
5: கண்டிஷன் சப்ளை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
10: கருவில் பிறந்தது ராகம்.
11: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
12: பண்பலை படைப்பாளிகள்.
13: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
11: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு. பண்பலை படைப்பாளிகள்.

0: சந்தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதம்.

0: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 16
0: கல்லூரி நாள்களில் சக மாணவர்கள் கணித வல்லுநராகவே கருதினர்.
2: 3rd நிறைவினில் சீனியர் ரேங்க்லர் என்ற தகுதியோடு உயர்வான ஸ்மித் பரிசினை பெற்றார்.
0: கணிதத்தில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தார்.
2: பல ஆய்வு கட்டுரைகளை கணக்குலகிற்கு தந்தார்.
0: தன் 25 வயதிற்குள் 25 கட்டுரைகளை வழங்கினார்.
2: லாக்ராஞ்சி லாப்லாஸ் இவருடைய ஆய்வுகளில் இருந்து பிறந்தன.
0: கணித அணிக்கோவைகள்
2: அணிகள்
0: இருபடி அமைப்புகள் இவரின் கூற்றால் உதித்தன.
2: ஆர்தர் கெய்லியும் சில்வஸ்டரும் மாற்றமுறா இரட்டைகள் என்றே அழைக்கிறது கணித உலகம்.
0: 1821
2: கணிதவியலாளர் ஆர்தர் கெய்லி பிறந்த நாள்.
0: இன்று நடந்தது கவிதை போட்டி.
2: நடத்தப்பட்ட ஆண்டு 1914.
0: கொடுக்கப்பட்ட தலைப்பு
2: இந்திய கும்மி.
0: கலந்து கொண்டனர் பலர்.
2: அதில் முக்கிய மாணவர்களுள் ஒருவர்
0: பாரதியார்.
2: வெற்றி பெற்று முதல் பரிசை யார் பெற்றிருப்பார்?
0: வெற்றி பெற்றவர் எழுத்தாளர் மாதவையா.
2: திருநெல்வேலி அருகே உள்ள பெருங்குளத்தில் பிறந்தார்.
0: சென்னை கிறித்துவ கல்லூரியிலேயே படித்து அங்கேயே ஆசிரியராக ஆனார்.
2: திருமணத்திற்கு பிறகு சால்ட் இன்ஸ்பெக்டராக ஆந்திர மாநிலத்தில் கஞ்சம் மாவட்டத்தில் பணியில் அமர்ந்தார்.
0: பல நூல்களை தமிழ் உலகிற்கு தந்த அவர்
2: பத்மாவதி சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதி மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றார்.
0: 1872
2: தமிழ் எழுத்தாளர் ஆ மாதவையா பிறந்த நாள்.
0: இன்று சாதியத்தை எதிர்த்தவர்,
2: மக்கள் உரிமைகளுக்காக போராடியவர்.
0: 1968
2: சமூக வளர்ச்சி ஆய்வு மையத்தை தொடங்கினார்.
0: 1980
2: லோகாயம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார்.
0: ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் நெறிமுறைகளை வகுக்க உதவி புரிந்தார்.
2: பல புத்தகங்களும் கட்டுரைகளையும் அரசியல் உலகிற்கு வழங்கி சென்றார்.
0: 1928
2: கல்வியியல் அரசியல் அறிஞர் ரஜினி கோத்தாரி பிறந்த நாள்.
0: இன்று ராணி ராசாமணி கட்டிய
2: கோயிலின் அர்ச்சகராக பொறுப்பேற்றார் கதாதரர்.
0: அன்னை பவதாரிணியின் காட்சி கிடைக்க தவம் இருந்தார்.
2: காட்சி கிடைக்காத காரணத்தால் முடிவெடுத்தார் தன்னை மாய்க்க.
0: அந்நேரம் பேரானந்த ஒளி தன்னை ஆட்கொண்டதாக அறிந்தார்.
2: அவரே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற கதாதரர்.
0: இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதிகளில் ஒருவர்.
2: விவேகானந்தரின் குருவானவர்.
0: ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே அனைத்து மதங்களும் என்றார்.
2: 1886
0: ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைவு நாள்.
2: இன்று
0: அமெரிக்க நடிகரும் இசை கலைஞரும் ஆவார்.
2: 20th நூற்றாண்டின் பண்பாட்டு சின்னமாக விளங்கும்

0: இவர்
1: ராக் அண்ட் ரோலின் மன்னன் என போற்றப்பட்டார்.
0: முதல் வகுப்பில் அவர் பாடிய பாடலை கேட்டு ஊக்கப்படுத்தினார் அவர் ஆசிரியர்.
1: அதிலிருந்து இசையோடு ஒட்டி கொண்டார்.
0: 1977
1: அமெரிக்க பாடகர் எல்விஸ் பிரிஸ்லி மறைந்த நாள்
0: இன்று.
1: ஒளியின் வேகம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் என்று கூறப்படுவதுண்டு.
0: வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 300,000 கிலோமீட்டர்.
1: அவ்வொழியை ஓரிடத்தில் நிறுத்த முடியுமா? அங்கும் இங்கும் நகராமல்.
0: 2000 ஹவார்ட் பல்கலைக்கழகம் செய்து காட்டியது.
1: பயன்பட்ட உலோகம் ருபீடியம்.
0: அணு உலைகளில் யுரேனியத்தை பிளப்பதால் வருவது சீசியம்.
1: அதன் பயன்பாடு புற்றுநோய் மருத்துவத்தில் அவசியம்.
0: இவ்விரு தனிமங்களை கண்டறிந்தவர்
1: ராபர்ட் பன்சன்.
0: பன்சன் விளக்கை இவர் கண்டறியவில்லை.
1: மைக்கேல் ஃபாரடேயின் அமைப்பை மெருகேற்றி
0: ராபர்ட் பன்சனின் ஆய்வக உதவியாளர்
1: பீட்டர் டிசாக்கா உருவாக்கியதே அவ்விளக்கு.
0: 1899
1: ஜெர்மானிய அறிவியலாளர் ராபர்ட் பன்சனின் நினைவு நாள்
0: என்று.
1: கவிஞர் கிருஷ்ணா பிஹாரி வாஜ்பாய்க்கும்
0: கிருஷ்ணா தேவிக்கும் மத்திய பிரதேச மாநிலத்தின்
1: குவாலியரில் பிறந்தவர்
0: இந்தியாவின் மேனாள் பிரதமர்
1: அடல் பிஹாரி வாஜ்பாய்.
0: பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இவர்
1: 50 பாராளுமன்ற உறுப்பினராய்
0: மக்களவைக்கு 9
1: மாநிலங்களவைக்கு 2 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
0: 4 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட
1: ஒரே உறுப்பினர் இவர்தான்.
0: மொராஜி தேசாய் அமைச்சரவையில்
1: வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: இந்தியாவின் மேனாள் பிரதமர்
1: அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு நாள் இன்று. பிரான்ஸ் நாட்டின் ஆட்சியின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வந்த புதுச்சேரி அரசை
0: இந்தியாவுடன் இணைப்பது தொடர்பாக
1: புதுவை மக்கள் பிரதிநிதிகள் 178 பேரிடமிருந்து
0: கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது.
1: இதற்கான வாக்கெடுப்பு நடந்த இடம்
0: வில்லியனூர் அருகே உள்ள கீழூர்.
1: புதுவை மக்கள் பிரதிநிதிகளில் 170 பேர் ஆதரவாகவும்
0: 8 பேர் எதிராகவும் வாக்களித்த நிலையில்
1: 1962
0: இதே நாளில் இந்தியாவுடன் இணைந்தது.
1: அனைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டங்களையும் முறைப்படி ஏற்றுக்கொண்டது
0: என்று
1: புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதன் சட்டப்பூர்வ
0: அதிகார பரிமாற்ற நாள்
1: ஆண்டு
0: 1962.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443884522 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
4: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கிய
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 ஆகஸ்ட் 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் வெயிட், ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 ஆகஸ்ட் 13-17 வரை. இனி 5 ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், ஆடை சேமிப்பு மிஸ் பண்ணி

0: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இதுவரை இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. விடைபெறுகிறேன் நான் உங்கள் பத்மா நீலமணி. நன்றி நேயர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மழலை கொஞ்சும் மனதோடு ராகம். முன்பாக செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்திலிருந்து கொச்சி, ஐதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பறக்கும், நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும். செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: அனைவருக்கும் இனிய அன்பு காலை வணக்கம் நேயர்களே. சித்திர சிட்டுக்களாய் சிறகு விரிக்கும் சின்னஞ்சிறு முட்டுக்களின் சிங்கார மொழி கேட்டு காற்றலையை இன் சொற்களால் இனிப்பாக்க கோடை பண்பலை 100.5 வருகிறது மனதோடு ராகம்.

இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத வழக்கம் போல் குழந்தைகளை நாம் சந்திக்க போகிறோம். நீங்கள்லாம் அப்பா அம்மா அவங்களுக்குலாம் தெரியாமல் செல்ஃபோனை எடுக்காமல் தெரிஞ்சு கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா நீங்கள் பாட்டு சொல்லலாம், நீங்கள் படித்ததை சொல்லலாம், படித்ததை பிடிச்சதை சொல்லலாம், அதே போல் சின்ன சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம் இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சொல்லியம் 4542 இணைத்து

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: இயல்பாக ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி நடந்து கொள்ளாத பிழைகள் உங்கள் தன் தன்மையினை முதல்ல நசுக்கி விடுகிறது. தன் தன்மையிலிருந்து நழுவி நம்மை இட்டு கொண்டு போகிறது. பாராட்டு அல்லது புகழ் சில பேருக்கு ஒரு போதையா இருக்கும். தன்னை இவர் பாராட்டினா பரவாயில்ல, தன்னை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, தன்னை புகழ்ந்தா பரவாயில்லைன்னு இது ஒரு மாதிரியான மெல்லிய போதை. தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் கொட்டுவோம். பணத்தை செலவு பண்ணுறது, நேரத்தை செலவு பண்ணுறது, அப்புறம் நம்ம உழைப்பு திறமை எல்லாத்தையுமே விட்டுவிட்டு யார் யாரை எப்படி எப்படி புகழ வைக்கலாம்னு இதுவே ஒரு வேலையாக நாம் வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறது. இது எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியுங்களா? அவங்கள உங்கள் தன் தன்மையை முற்றிலும் அழிச்சிடும். அதாவது அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய போதையாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும் இன்னொருத்தரை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் இடம் அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, அடடே நீங்கள் என்ன அருமையாக நடக்கிறீங்க, அடடே நீங்கள் என்ன அருமையாக சமைக்கிறீங்க, ஆஹா நீங்கள் என்ன அருமையாக பேசுறீங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்மை பிறர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூட நல்ல பழக்கம் அல்ல. நம்ம சாதிக்க முடியாத கூட சாதிச்சிருக்கலாம். இவங்க பாராட்டினா என்னன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா, அவங்க பாராட்டலன்னு வச்சுங்க நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்மளை அங்கீகரிக்கலன்னு வச்சுங்க மேற்கொண்டு அடைய வேண்டிய வெற்றியை நோக்கி பயணம் பண்ண மாட்டோம். அப்போ மனசு வந்து இன்னொருத்தர் பாராட்டினா பரவாயில்ல, புகழ்ந்தா பரவாயில்லைன்னு நினைக்கும் போது ஒரு மெல்லிய போதை அது நமக்கு உண்டாடு. இதை விட ஒரு விசித்திரமான போதை பாருங்க என்னன்னா, புகழ் பாராட்டு இதெல்லாம் ஒரு போதை. இதே மாதிரி இன்னொரு போதை சொல்கிறான் என்னன்னா, நட்பு ஒரு போதைங்கிறான். என்ன நட்பு ஒரு போதை? சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள செட் ஆகிட்டாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கணும், ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து இவன் போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கணும், அவங்க வந்து இவன் வீட்டில் உட்காந்துருக்கணும், ஒன்றாவே வெளியில் போகணும், ஒன்றாவே சாப்பிடணும், காலேஜ் டைம், மற்ற டைம், எல்லா நேரமும். இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போதைங்கிறான். திறந்து பார்க்க வேண்டிய புதிய உலகத்தின் புதிய கதவுகள் என்னென்ன எல்லாம் மறந்து போயிடும். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு, இது ஆண் பெண்ணாக இருக்கலாம், பெண் பெண்ணாக இருக்கலாம், ஆண் ஆணாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்க, நட்புங்கிறது தான் எல்லாம் கிடையாது. நட்பினுடைய வட்டம் தானே அது. இது ஒரு பைத்திய மாதிரி ஆகிடும். ஃபோன் வரல, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே உங்களுக்கு ஃபோன் வரல. சில பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி என் பர்த்டே, ஃபோன் பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. இன்றைக்கி என் பர்த்டே, ஃபோன் வந்திருக்கணும், பண்ணவே இல்லை. ஒரு எஸ்எம்எஸ் ஆகுது எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம், அனுப்பவே இல்லை. மனசு என்ன பாடுபடுத்து பாருங்க. அவங்களுடைய அந்த சின்ன ஃபோன் வரலேங்கிறதுக்காக நீங்கள் துடிக்கிற துடிப்பு, படுற வேதனை, அந்த ஒரு நாள் முழுக்க வேஸ்டாக போயிடும். ஏன் நம்ம இன்னொருத்தர் சார்ந்துருக்கணும்? ஏன் நம்மளை ஒருத்தர் வந்து பர்த்டேக்கு க்ரீட் பண்ணணும்? ஏன் நமக்கு ஒருத்தர் எஸ்எம்எஸ் அனுப்பணும்? ஏன் நமக்கு ஃபோனில் வந்து அவங்க பேசியே ஆகணும்? பேசினா சந்தோஷம், அன்பாக பேசலாம், 10 நிமிஷம் பேசலாம், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. பேசலேங்கிறதுக்காக இடிஞ்சு போயிடணுமா? நம்ம நண்பன் நமக்கு மட்டும் நண்பனாக இல்லாமல் அது எப்படி இன்னொருத்தருக்கு நண்பனாக இருக்கலாம்? He is very close to me. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவன் வேற யாருக்கு நெருங்கிய நண்பனா இருக்கக்கூடாது. இந்த 15 வயசுலேருந்து இந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வயசு முழுக்க இந்த நோய் இருக்கா இல்லையா, நாமளே சின்ன வயசுல இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த வயசு இருக்கிறவங்க யாராவது இதை கேட்டுக்கிட்டு இருந்தா தயவுசெய்து அனலைஸ் பண்ணி பாருங்க. நமக்கு நட்புல என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மளை தவிர வேற யார்ட்டையும் பேசக்கூடாது. கிளாஸ்லயே நீங்க சில பேர் பக்கம் பக்கமா உட்காந்துருக்கிறவங்க மாறி உட்காந்துட்டா உம்முன்னு மூஞ்சி வச்சுக்குவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. வாழ்க்கை வெறுமை தட்டி போயிடும். வாழ்க்கையில் வந்து

0: என்ன சொல்றது, ஒரு ஹாலோனஸ், ஒண்ணுமே இல்லாத எம்டினஸ், ஒரு காலித்தன்மை ஏற்பட்டு விட்டதாக மனசுல ஒரு வருத்தம் ஏற்படும். இது ஏற்படக்கூடாது. இது கூட ஒரு போதைங்கிறான். இது நட்பு ஒரு போதையாகிறது. நம்முடைய தன் தன்மை என்கிற தனித்தன்மையை அழிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய எதன் மீதான ஒரு ஈர்ப்பும், எது மேல வேணா இருக்கலாம், எதன் மீதான ஒரு ஈர்ப்பும், அது ஒரு போதையே. இந்த போதைக்கு அடிமையாகாதபடி நம்மை கொண்டு செலுத்துவது என்பது அறிவுடையவருடைய கடமையே. அப்பதான் நாம நாம்பளா இருக்க முடியும். நாம நாம்பளா இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
5: அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜம் பாக்கு.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
8: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
7: 5000 GB டேட்டா,
8: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டூயல் பேண்ட் வைஃபை.
7: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
8: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
7: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
9: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
1: நேரம் 8:13. இது கோடை பண்பலை 100.5. இன்றைக்கி மனதோடு ராகம் குழந்தைகளோட பேசுகிறதுக்காகத்தான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ யார் வரப்போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுருவோமா. வாங்க, யாருங்க, எங்கே இருந்துங்க? எந்த ஊருங்க? தேராப்பட்டியா? சிவகாசி. அந்த ஊர் பேர் சொல்லுங்கள், முழுசாக சொல்லுங்கள்.
2: சிவகாசி தேராப்பட்டி.
1: சரி, எனக்கு சேடப்பட்டினும் கேட்குது, தேராப்பட்டினும் கேட்குது. சரி பரவாயில்ல, உங்கள் ஊருக்கு என்ன சொல்ல போகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் லக்ஷ்மிகா.
1: லக்ஷ்மிகா, என்ன படிக்கிறீங்க?
2: அட்டேங்கப்பா,
1: பெரிய வகுப்பாக இருக்கேன். நான் உங்கள் கூட தான் படிக்கிறேன், பார்த்துருக்கீங்களா என்னைய? பார்க்கலையா? பார்த்தது இல்லைங்களா?
2: இல்லை.
1: சரி, விடுங்க விடுங்க. அடுத்து நாளைக்கு நான் ஸ்கூல், நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? நாளைக்கு ஸ்கூல் இருக்குங்களா? சரி, நாளைக்கு நான் வந்துடுறேன். சரிங்களா?

0: உங்களுக்கு அடுத்த வகுப்பு ஏகேஜி ஏகேஜி என்னென்ன சொல்லுவீங்க? எல்கேஜி யுகேஜி அப்படி தானே?
1: இல்லை சார். ஆமாம்.
0: இல்லை ஆமாவா? சரி விடுங்க விடுங்க. பேபி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் பேபி கிளாஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் யாருங்க படிச்சா? சரி நீங்க ரைம் சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
1: குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டு சுண்டக்காய், நெட்டையான முருங்கக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய், தட்டி பானை போலவே தடுத்து இருக்கும் பரண்டிக்காய், பட்டை போட்ட வெண்டைக்காய், பச்சை நிறம் பாவக்காய், வந்து பார் தோட்டத்தே. அவ்வளவுதான்.
0: வந்து பார் என் தோட்டத்தில், நான் இல்லாதப்போ அந்த காயெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறீங்களா? நீங்க இதுல எந்தெந்த காயெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க பாத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். சரி, பாவக்காய்லாம் சாப்பிட்றீங்களா? ஆச்சரியமா இருக்கேன். பாவக்காய் நல்லா இனிப்பா இருக்கும்ல? இல்லம்மா, அதை பாவக்காய் ரொம்ப இனிப்பா இருக்கும்ல, அப்படிதான் ஸ்வீட்டா இருக்கும்ல பாவக்காய்? கசப்பா இருக்குமா? இல்லையே, எங்க ஊர் பாவக்காய் நல்லா இனிப்பா தான் இருக்கு. உங்களுக்கு அப்ப கசப்பா இருக்கும் போல இருக்கு. நீங்க ஆமா, நீங்க சாப்பிடணும், அது நல்லதான், சூப்பர். நீங்க சாப்பிட்றதே பெரிய ஆச்சரியம் தான். என்னன்னா பாவக்காய் எடுத்துட்டு நல்லா கசக்குதே, ஆகா சூப்பரா கசக்குதே, நல்லா இருக்கே, நல்ல கசப்பா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடலாம், அவ்வளவுதான். அவ்வளோதான். இதே இதை லட்சுமிங்க எல்லாருக்கும் சொன்னதான் நம்ம சொல்லிடுவோம், சரிங்களா? சரிங்க சரிங்க. வேறு என்னென்ன காய் பார்த்துருக்கீங்க இது இல்லாமல்? நீங்கள் சாப்பிடாத காயில் என்ன காய் பார்த்துருக்கீங்க? தக்காளியா? தக்காளியும் எல்லாரும் பார்ப்போம், தினம் தானே பார்க்குறோம். சரிங்க. ஓ சரி, என்னைக்காவது இதை வச்சு இல்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இல்லை வீட்டில் இந்த காய்கறியெல்லாம் அம்மா வச்சுருப்பாங்கல்ல, இந்த காயெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க, தரையில் வச்சுக்கோங்க, சரியா? வச்சுட்டு ஒரு ஒரு காய்க்கும் ஒரு ஒரு காய்க்கும் கூட சேர்த்து ஒரு கதையை சொல்லுங்கள், கதை சொல்லி பழகுங்க. வெண்டைக்காய் வந்து உருளைக்கிழங்கை பார்த்து இப்படி சொல்லிச்சான், உருளைக்கிழங்கு வந்து கத்திரிக்காய்கிட்ட இப்படி சொல்லிச்சான், அப்படி சொல்லிச்சான் அப்படி, நீங்களாக ஒரு கதையை சொல்லுங்கள் அம்மாவுக்கு. ஆமாம், வெஜிடபிள் ஸ்டோரி, காய்கறி கதைகள், சரியா? சரி சொல்லிடுங்க. சரிங்க. லட்சுமிக்காவுக்கு என்ன பாடல் வேணும்? பாத்தீங்களா, சொன்னதெல்லாம் இன்னைக்கு வெஜிடபிள், ஆனா கேக்குறது நான்வெஜ், அப்படிதானே? சரி, முட்டைக்கலைக்கு பாடல் கேட்டுருவோமா? நன்றிமா.

0: மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
6: சிம் கார்டு இலவசம்,
5: அளவற்ற இலவச அழைப்புகள்,
6: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
5: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
6: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
5: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
6: கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
9: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
5: துல்லியமான குரல் அழைப்புகள்,
9: அவசரகால SOS ஆதரவு,
5: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
9: நீடித்த நிலையான பேட்டரி,
5: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
9: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
7: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: வணக்கம் அண்ணா.
14: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, உங்கள் துறை சம்பந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் நீங்கள் பார்வையிட்டு கையொப்பம் இடுவதற்கு காலதாமதப்படுத்துவதாக எனக்கு செய்தி வந்திருக்கிறது. என்ன காரணம்
13: மன்னா? எனக்கு கோபம் வந்தால் கோப்புகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்து விடுவேன் மன்னா.
14: எப்படி? உங்களுக்கு கோபம் வந்தால் அரண்மனை கோப்புகளை தூக்கி எறிந்து விடுவேன்.

0: என்ன அமைச்சரை இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறீர்கள்?
1: அது ஒன்றுமில்லைமன்னா, இந்த அரண்மனையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் சார்ந்த கோப்பு ஒன்று என்னிடம் அடிக்கடி வருகிறது. அவர் தொடர்பான கோப்புகளை நான் பார்த்து விட்டாலேயே, அதில் இருக்கும் செய்திகளை படித்தாலேயே எனக்கு அப்படியே கோபம் வந்து விடுகிறது மன்னா. கோபம் எனக்கு அப்படியே தலைக்கு ஏறி எந்த வேலையும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது மன்னா. அப்படி கோபம் வருகிற போது தலைவலி ஏற்படுகிறது, தோள்பட்டையில் வலி ஏற்படுகிறது, இதயம் வெறும் வேகமாக துடிக்கிறது, ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, ஏதோ மன அழுத்தம் ஏற்படுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது மன்னா. அதனால் தான் என்னால் உடனுக்குடன் கோப்புகளை பார்த்து முடிக்க முடியவில்லை மன்னா.
0: அமைச்சரே, இப்படியெல்லாம் கோபப்பட்டால் உங்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் ஐயா. அதிகமாக கோபப்படுவது மனிதனுக்கு வரக்கூடாத வியாதிகளை எல்லாம் வரவழைத்து விடும் அமைச்சரே, எச்சரிக்கையாக இருங்கள்.
1: அதுதான் மன்னா எனக்கும் பயமாக இருக்கிறது. இந்த கோபம் இருக்கிறதே கோபம், இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது வழிகள் இருந்தால் சொல்லுங்கள் மன்னா.
0: கோபத்தை கட்டுப்படுத்தும் வழிகளா? கோபம் வருகிற போது அதை கட்டுப்படுத்த தனி இடத்திற்கு சென்று குறைந்தது ஒரு 10 நிமிடங்களாவது உட்கார்ந்து விட்டு வாருங்கள் அமைச்சரே.
1: அப்படியா மன்னா?
0: அல்லது உங்களுக்கு கோபம் வருகிற போது எதையெல்லாம் பேச நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் ஒரு காகிதத்தை எடுத்து மனம் விட்டு எழுதி விடுங்கள், உங்கள் கோபம் குறைந்துவிடும்.
1: ஓ சரி சரி மன்னா.
0: அதிலும் உங்கள் கோபம் குறையவில்லையா? கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் ஏற்பட்டு விட்டதா? வீட்டில் ஒரு தனி அறைக்கு சென்று தலையணையிடம் உங்கள் கோபத்தை காண்பித்து விடுங்கள்.
1: ஓஹோ,
0: கோபம் வருகிற போது நம்முடைய மனதை ரிலாக்ஸ் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபடலாம் அமைச்சரே.
1: சரி சரி மன்னா.
0: நாம் கோபமாக இருக்கிற போது ஏதாவது நகைச்சுவையை பார்க்கலாம், அப்போது நம் கோபம் குறைய வாய்ப்பு இருக்கிறது.
1: இது கூட நல்ல யோசனை தான் மன்னா.
0: அல்லது முகக்கண்ணாடி முன் நின்று நம் கோபம் தீர மனம் விட்டு பேசிவிடலாம்.
1: ஓ அப்படி கூட செய்யலாமா மன்னா?
0: இது மட்டுமில்லை, இன்னும் நிறைய வழிகள் இருக்கிறது அமைச்சரே. கோபமாக இருக்கிற போது நம் மனதுக்கு பிடித்தவர்களிடம் நேரடியாகவோ அல்லது அலைபேசியிலோ தொடர்பு கொண்டு சிறிது நேரம் உரையாடலாம்.
1: ஓஹோ,
0: அதே போல் உங்களை 90% கோபப்படுத்தும் விஷயத்தில் ஏதாவது ஒரு நகைச்சுவை இருக்கும், அதை தேடி கண்டுபிடித்து உங்களுடைய கோபத்தை குறைக்கலாம் என்கிறார்கள் அமைச்சரே.
1: ஓ, இது ஒரு வித்தியாசமான யோசனையாக இருக்கிறதே மன்னா.
0: மேலும் தினமும் ஒரு 10 நிமிடமாவது யோகா தியானம் இப்படி செய்ய பழகிக் கொள்ளுங்கள் அமைச்சரே.
1: சரி மன்னா.
0: கோபம் வருகிற போது குறைந்தபட்சம் யாருடனும் பேசாமல் நாவடக்கத்துடன் இருப்பதே பெரிய பாதுகாப்பு அமைச்சரே.
1: அருமை அருமை மன்னா. எனக்கு கோபம் வரும்போது அதை குறைக்கக்கூடிய கரைக்கக்கூடிய பல வழிகளை சொல்லியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி.
0: சரி அமைச்சரே, அரண்மனையில் உங்களை கோபப்படுத்துகிற அந்த குறிப்பிட்ட நபர் யார்? அவர் தொடர்பாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோப்புகளில் அப்படி என்னதான் இருக்கிறது?
1: ஓ அதுவாமண்ணா, அவர் பெரிய சூரர், வீரர், கொடைவள்ளல், மக்களுக்காகவே வாழ்கிறார், மக்களுக்கு அதை செய்கிறார், இதை செய்கிறார் என்று பொய் பொய்யாக அவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அவரே எழுதி அதை நான் எழுதியதை போல மக்கள் மத்தியில் வெளியிடுவதற்கு கையொப்பம் இட சொல்லி என்னிடம் கோப்புகளை அனுப்பி கோபப்படுத்துகிறார் மன்னா அவர்.
0: அப்படியா? உங்களை இந்த அளவிற்கு துன்பப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அந்த கிராதகன் யார் அமைச்சரே?
1: வேறு யார் மன்னா, எல்லாம் நீங்கள் தான்.
0: என்ன
2: ஐந்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை.

0: பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: வழங்கும் மனதோடு ராகம்.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:31.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: உங்கள் பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: நம்ம வீட்டில் குழந்தைகிட்ட ஒரு 100 கொடுக்குறோம்னு வச்சுங்க. அந்த குழந்தை கேட்குது, குழந்தைன்னா கொஞ்சம் வளர்ந்த பையன் பொண்ணு, அப்பா எனக்கு வந்து வெளியில் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், நான் இல்லாட்டி எக்ஸ்கர்ஷன் போகிறேன், எனக்கு ஒரு 100 பணம் கொடு, 200 பணம் கொடு அப்படின்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. நாம் பணம் கொடுக்குறோம், நம்முடைய குழந்தைகளுக்கு பணம் கொடுக்குறோம். இந்த குழந்தைகள் எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம், பிக்னிக் போயிட்டு வந்ததுக்கப்புறம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே அப்படின்னு எங்கேயோ போயிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு 500 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் 100 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பசங்க. 500 பணம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. வந்த உடனே என்ன கேள்வி கேட்போம் தெரியுமா? 500 என்ன செலவு பண்ண, எவ்வளவு பணம் நீ மிச்சம் வச்சுருக்கிற? நான் சொல்கிறது ஒரு நல்ல குடும்பம்னா அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு கேள்வி கேட்போம், பிள்ளைய உனக்கு 500 கொடுத்தனே நீ என்ன பண்ணுன? குழந்தைங்க சொல்லும், அப்பா சாக்லேட் வாங்கினேன், அப்புறம் கேக் வாங்கி கொடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போனோம், அப்புறம் வந்து பானிபூரி சாப்பிட்டோம், பேல்பூரி சாப்பிட்டோம், அப்படியே ஏதாவது அப்படியா அப்படியா, இது எவ்வளோச்சு, அது எவ்வளோச்சு, இது எவ்வளோச்சு, அப்படி பார்த்தா கூட ஒரு 300 மேலே ஆயிருக்காதேப்பா. 300 தானே ஆயிருக்கணும், இன்னொரு 200 என்ன பண்ணேன், பார்த்த 200 தான் மிச்சம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு குழந்தை சொல்லணும்னு வச்சுங்க. சந்தோஷப்படுறோம். ஒரு 500 நாம் கொடுத்துட்டு அந்த 500 அந்த பிள்ளை என்னென்ன செலவு பண்ணுச்சு அப்படின்னு பெற்றவங்க கவலைப்படுறோம். நம்ம கொடுத்த 500 அந்த பிள்ளைகள் எப்படி செலவு பண்ணிச்சு, என்ன மிச்சம் வச்சுது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறோம். இப்போ நமக்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப அதீதமான அளவுக்கு அதிகமான ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நம்மளது இல்லை அது, நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்மக்கிட்ட இந்த பணத்தை விட விலை மதிப்பு கூடிய ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்துருந்தாருன்னா நீ அதை எப்படி செலவு பண்ண அப்படின்னு நம்மளை கேட்கறதுக்கு அவருக்கு ரைட்டு உண்டா இல்லையா, இது என்னுடைய முதல் கேள்வி. இப்போ வச்சுக்கோங்க, நான் எப்படி சொல்கிறேன், அதை திடீர்னு நம்முடைய பேங்க்கு, நம்முடைய வங்கி, வங்கியிலேருந்து வங்கி மேலாளர் அவர் வந்து தொலைபேசியில் கூப்பிட்டு சொல்கிறார், ஐயா உங்கள் கணக்கில் வந்து ஒரு 86,400 ஒருத்தர் டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு எப்படி இருக்கும்? நாம் எங்கேருந்து 86,400 எங்கேருந்து போய் நம்ம டெபாசிட் பண்ணோம் தெரியலையே, தெரியலையே அப்படி யோசிச்சுட்டு, சரி சரி அது இருக்கட்டும் அப்படியே வச்சுருங்க, ஏன் நமக்கு அது வரவு, நம்ம வரவை விடமாட்டோம், யார்கிட்டேருந்து வந்தது என்ன ஏதுங்கிறத பற்றிலாம் நமக்கு பணம் வந்திருக்கு வெளியிலேருந்து 86,400 வந்திருக்குன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுருங்க அப்படிங்கிறோம். அப்புறம் மறுநாள் திடீர்னு ஃபோன் பண்ணி அவர் சொல்ல வச்சுங்க, ஐயா அந்த 86,400 வித்ரா பண்ணிட்டாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க, நம்ம சும்மா இருப்போமோ? 86,400 எப்படி வந்ததுன்னு தெரியாமல் ஒருத்தர் டெபாசிட் பண்ணியிருக்கிறாருன்னா ஈன்னு இழிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒருத்தர் வித்ரா பண்ணிட்டு போயிட்டாரு, உங்கள் நாலேஜே இல்லாமல் உங்களுக்கு தெரியாமையே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னா கோவப்படுவோமா மாட்டோமா? அது எப்படி சார், நீங்கள் என்ன பேங்க் மேனேஜர், என்னுடைய நாலேஜ்

0: இல்லாமல் என் பணத்தை எப்படி ஒருத்தர் வித்ரா பண்ண முடியும்? நான் யாருக்கும் ஒன்றும் செக்கு கொடுக்கலையே, எப்படி சார் வித்ரா பண்ணாங்க? கேட்போமா இல்லையா? இது என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்னு இப்போ நீங்கள் உள் வாங்கியிருப்பீங்க. 86,400 ரூபாய் ரூபாய் இல்லை, நல்லா கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைய வினாடிகளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ வருது. ஏன்னா 60 வினாடி ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் அது ஒரு மணி ஆகுது. அப்படி 12, 12, 24 மணி நேரம். இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி பெருக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 86,400 வினாடி வருது. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. இந்த வினாடி கணக்கை நீங்கள் பெருக்கி இறுக்கி கூட்டி பார்த்தா ஒவ்வொரு நாளும் இது உங்கள் கணக்கில் டெபாசிட் ஆகுதா இல்லைங்களா சொல்லுங்கள். இந்த வினாடிகளை நாம் என்ன செலவு பண்ணோம்னு காலம் நம்மை கணக்கு கேட்காதா? சாப்பிட்ற நேரம் எவ்வளவு, படிக்கிற நேரம் எவ்வளவு, உழைக்கிற நேரம் எவ்வளவு, பொழுதுபோக்குக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? அதே மாதிரி தானே சார் காலம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், உங்ககிட்ட இவ்வளோ விலை மதிப்பற்ற ஒரு பொருளை கொடுத்தேனப்பா, 24 மணி நேரத்தை கொடுத்தனே, இந்த 24 மணி நேரத்தை நீ என்ன பண்ணுன? எனவே காலம் பொன் போன்றதுன்னா அதை விட மேலானது. காலத்தை நன்றாக பாதுகாத்து போற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய்.

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
1: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
1: நீடித்த நிலையான பேட்டரி,
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
2: கோடை பண்பலை நொறுபள்ளியில் சைபால்
6: முகத்தில் வருவா சைபால் சொரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
7: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ

0: இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால் முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினான். வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டுருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தால் தெரியவாக போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
2: விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
5: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்.
4: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சி.

0: 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்
0: கண்டிஷன் சப்ளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பந்தலை 100.5 சைபால்.
6: முகத்தில் வருவார் சைபால், சரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
7: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான் செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்லை, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டுருக்குறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்கிட்டே இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிருது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார்.
3: கோடை பந்தலை 100.5 சைபால்.
6: முகத்தில் வருவார் சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
10: படிக்கும் போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா,
11: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
10: செட்டிநாடு.
12: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ்.

0: ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
1: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
0: எல்லாமே டாப்.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் 2612.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
3: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
2: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
3: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
2: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
3: கண்டிஷன் அப்ளை.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி
5: வழங்கிய மனதோடராகும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி

பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையோ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.

0: புத்துணர்ச்சியான காலை வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 வண்ணமயமான வானவில் இன்னைக்கு நம்ம வானவில் நிகழ்ச்சியில தலைப்பு என்னன்னா, தெளிவு பெறலாம் வருங்கால வைப்பு நிதி பற்றி. நம்ம சம்பாதிக்கிற பணத்துல நாளைக்கு நம்ம ஓய்வு காலத்திலயும் கை கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது நம்ம சேமிப்பு தான். வருங்கால வைப்பு நிதி பற்றிய சந்தேகங்களுக்கு நேயர்கள் அழைக்கலாம். 24 24 24 24 24 26 மற்றும் 24 24 29 மற்றும் ஒரு இலக்கம் இருக்குங்க, 29 03 33 3 முன் இணைப்பிற்கு 04 5 42 இணைத்து வாங்க. சிறப்பு விருந்தினர் வருங்கால வைப்பு நிதி வல்லுநர் கே கண்ணதாசன் அவர்கள், நெறி ஆளுகை செய்கிறார் ஜே பி ரமேஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
1: நன்றிகள் பல பத்மா நீலமணி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. விடுதலை காற்று நம்மை வீறு கொண்டு நடத்தி சென்றிருக்கும் இந்த நல்ல வேளையில் நம் வாழ்வில் பெரும்பங்கு நகர்த்தி கொண்டிருப்பது நிதி. அதிலும் குறிப்பாக ஆடி ஓடி ஓய்ந்திருக்கும் முதுமை காலம், நம்மிடம் இருக்கும் நிதியை வைத்தே நம்முடைய விதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. என்றால் மிகையாகாது. பல வழிகளில் நாம் சேமிப்பு செய்தாலும் நாம் பெறும் சம்பளத்தில் இருந்து ஒரு தொகையை பிடித்தம் செய்து அது நமக்கு பயன் தருமே ஆனால் அதை பற்றி நாம் நன்கு தெரிந்து கொள்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நிதிகளில் ஒன்றுதான் வருங்கால வைப்பு நிதி. இந்நிதி பற்றி நாம் இன்று பேச கோடை பண்பலை 100.5 வானவில்லில் தரும் தலைப்பு, தெளிவு பெறலாம் வருங்கால வைப்பு நிதி பற்றி. சிறப்பு விருந்தினராக வருங்கால வைப்பு நிதி வல்லுநர் கே கண்ணதாசன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் இந்திய வருங்கால வைப்பு நிதி மையத்தின் மதுரை மண்டலத்தில் அமலாக்கத்துறை அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் பல மாநிலங்களில் இத்துறையில் பணியாற்றிக் கொண்டு இருந்ததோடு இந்நிதி பற்றி மக்களிடையே பல ஊடகங்கள் வழியே விழிப்புணர்வும் தந்து கொண்டிருக்கிறார். இன்று நமக்காக விடை சொல்ல வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை இன்முகத்துடன் வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அன்பு நேயர்களின் ஆனந்த கைதட்டல்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
2: வணக்கம்.
1: அந்த வணக்கம்
2: கோடை பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய இனிய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்கள் வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் முதல்ல நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருங்கால வைப்பு நிதி என்றால் என்னங்க ஐயா?
2: நீங்க கூறிய அந்த வார்த்தையிலே அதற்கான அர்த்தம் இருக்கிறது. அதாவது இது இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் அந்த இடத்துல கொடுக்க விரும்புறேன். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் நம்ம எல்லோருமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கும்போது யாராவது ஒரு நபருக்கோ அவங்களுக்கு இயற்கையாகவோ இல்லை ஏதோ ஒரு விபத்துக்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு ஆபத்து இல்லை உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட அந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்கள அவங்களுடைய அப்பா மாமா யாரோ ஒருத்தவங்க வந்து பாதுகாத்துக்கிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரம் வந்து எல்லாமே தனி குடித்தனமாக மாறி வந்துடுச்சு. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு ஏதோ ஒரு விபத்தோ இது மாதிரி ஏதோ அசம்பாவிதம் நடந்தால் அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள திட்டம் தான் வந்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி. இது வந்து நம்மளுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கக்கூடிய நிதி.
1: அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். வணக்கங்க, யாரு பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் மறவர்பட்டி அயன் செந்தில்.
1: கேளுங்கய்யா.
3: வணக்கம் ஐயா. பாப்பா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருங்க, பணம் குடிச்சிட்டு வராங்க.
2: மத்திய அரசாங்கம் வந்து இப்ப சமீபத்துல

0: இந்த இது சம்பந்தமான சட்டங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 அப்படின்னு சட்டத்தை மாற்றி அமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமா வந்து என்னன்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல பலன்கள் வந்து ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு வந்து ரொம்ப சுலபமாக அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யுஏஎன் சொல்லுவோம், அதுதான் அவங்களுக்கான லாகின், அவங்களுக்கான பாஸ்வேர்டை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இதற்காக இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த வெப்சைட்ல அவங்க விண்ணப்பிக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அதிகபட்சமாக 20 நாளுக்குள்ள அந்த பணம் கிடைக்கும். ஆனா இது வந்து சட்டப்படி 20 நாள், பட் ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது 1 வாரத்துக்குள்ளே வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துருது. இப்போ புதிதாக கொண்டு வந்திருக்கப்பட்ட இந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிஎஃப் பணத்துல எவ்வளவு மொத்த தொகை இருக்கோ அதுல வந்து 75% வரை அவங்க வந்து சுலபமா அந்த பணத்தை எடுத்துக்கலாம்.
1: இப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆக போகுது அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பணம் எடுக்கும்போது என்ன மாதிரி வந்து ஆவணத்தை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும்? இப்ப ஏன்னா சில பேர் வந்து பொய் சொல்லி கூட எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றப்ப வந்து இவங்க திருமணத்துக்கு தான் எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து எப்படிங்க வந்து நம்ம சொல்ல முடியும்?
0: உங்களுடைய சந்தேகம் நியாயமானது. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்றதுக்கான முறைகள்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான முறைகள் எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து அவங்களுடைய பணம், ஆன்லைன்ல அவங்க விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுடைய தேவைக்காக அப்படின்ற பட்சத்துல இது அந்த பணத்தை அவங்க சுலபமா எடுத்துக்கலாம்.
1: ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:12 துளிகள் வருக. வணக்கம்,
2: பேசுறேன்.
1: பேசுங்க, யார் பேர் வந்திருக்கீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமி பேசணும் சார்.
1: கேளுங்க ஐயா, வணக்கத்தோடு கேளுங்க.
2: சிறப்பு விருந்தினருக்கு, சிறப்பு விருந்தினருக்கு அவைகளுக்கும் காலை வணக்கம்ங்க.
0: வணக்கங்க.
2: நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க. சில வங்கிகளை பார்த்தோம்னா 48 வயசு வரைக்கும் வருங்கால நிதிக்கு சேமிப்பு சேர்க்கல, அதுக்கு மேல உங்களுக்கு வருங்கால பென்ஷன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு வந்து 63 வயசு ஆகுதுங்க. நான் அந்த மாதிரி வைப்பு நிதியில வந்து சேரலாங்களா?
0: இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது நிறுவனங்கள்ல, இப்ப அரசாங்கம் சார்ந்து இல்லாம பிரைவேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல உள்ளவங்களுக்கான தொகைகளை வந்து பராமரிக்கிறதா எங்களுடைய தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம்.
1: இப்போ
0: சொல்றது வந்து எங்களுடைய நிறுவனத்துல வராதுங்க,
1: வராது. இப்ப பாத்தீங்கன்னா இபிஎஃப், இது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட், எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி அந்த அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஐயா, நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பெற தகுதியானவர்கள் யார் யாருங்க? இதற்கான வயது வரம்பு என்னங்க?
0: இதற்கு வயது வரம்பு கிடையாது. முதல்ல தகுதியானவர்கள் யாருன்னா, நான் முதல்ல இப்ப சொன்ன மாதிரிதான், பிரைவேட் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க. இப்ப சமீபத்திய சட்டத்தின்படி எந்த ஒரு நிறுவனத்திலையும் 20 பேர் வந்துட்டாலே, தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா இந்த சட்டம் அந்த நிறுவனத்திற்கு பொருந்தும். அங்கு வேலை பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து மெம்பராக சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
1: இப்ப வயது வரம்பு இல்லைன்னு சொன்னா கூட ஒரு சின்ன, எனக்கு ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்குது. இப்ப சில நேரம் குழந்தை தொழிலாளர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பனா வந்து அது வந்து அரசு
0: வரம்பு இருந்தது, நான் முதிர்ச்சியானது சொன்னேன். இது வந்து நீங்க
1: குறைந்த வயது.
3: உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் 2612. கான்டாக்ட் 8939808574.
5: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026, கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
6: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது, கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம்

0: ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
11: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
12: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
11: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
12: கவுன்சிலிங் கோட் 2624.

0: தெளிவு பெறலாம். வருங்கால வைப்பு நிதி பற்றி சிறப்பு விருந்தினராக வருங்கால வைப்பு நிதி வல்லுநர் கே கண்ணதாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 20 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொன்னால், அந்த வருங்கால வைப்பு நிதிக்கு பணம் எப்படிங்கயா போய் சேரும்? அதில் வந்து எதாவது பிடித்தம் இருக்குதா? அதில் பென்ஷன் எது இருக்குதா? இதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கய்யா.
1: ஒரு நிறுவனம் வந்து 19 நபருக்கு மேலே அங்கே வேலை செய்யும் போது அவங்க இபிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு எண் வந்து வழங்கப்படும் அந்த நிறுவனத்திற்கு. இது எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடியது. அந்த நிறுவனத்திற்குன்னு அந்த நிறுவனத்திற்கான லாகின் ஐடி 1 பாஸ்வேர்டு அவங்க கிரியேட் பண்ணிக்கணும். அதன் மூலியமாக அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை அதில் பதிவு செய்யணும். அந்த மாதிரி தொழிலாளர்களை பதிவு செய்வதற்கு தொழிலாளர்களுடைய ஆதார், பான் கார்டு, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, மொபைல் ஃபோன், அவங்க ஃபேமிலி பர்டிகுலர்ஸ், இது எல்லாமே தேவை. இது எல்லாமே பதிஞ்சு அந்தந்த தொழிலாளர்களுக்கு யுஏஎன் என்று சொல்லப்படக்கூடிய 13 இலக்க எண் வந்து ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைனில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு தொழிலாளி வேலை பார்க்குறாருன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய சம்பளத்தில் 12% தொழிலாளி சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும். அதற்கு சமமாக அந்த நிறுவனமும் 12% வந்து செலுத்துவாங்க. இந்த 24% தொழிலாளி செலுத்தக்கூடிய 12% இப்ப வந்து இபிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பலன்கள் கொடுக்குறோம் நாங்க. ஒன்னு வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டு, இன்னொன்னு எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், 3வது எம்ப்ளாயீஸ் டி லிங்க்டு இன்சூரன்ஸ் சொல்லுவோம். இந்த 3 திட்டங்கள் வந்து தொழில் இதுல இருக்கக்கூடிய மெம்பர்களுக்கு கிடைக்குது.

0: ஸோ அந்த தொழிலாளி இருந்து பிடிக்கக்கூடிய 12% வருமா அந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில போய் சேர்ந்துடும். முதலாளி செலுத்தக்கூடிய 12% 8.33% அந்த தொழிலாளிக்கான பென்ஷன் பங்குல போய் சேரும். மீதம் இருக்கக்கூடிய 3.67% மீண்டும் அந்த தொழிலாளியுடைய வருங்கால வைப்பு நிதியோட போய் சேரும்.
1: இது ஒரு நல்ல விளக்கம் சொல்லியிருக்கேன், பல பேருக்கு பல குழப்பத்தை தீர்த்து வச்சிருக்கீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்து இருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் சந்தை தோட்டம் பெரியசன் பேசுறேங்க.
1: வணக்கத்தோட ஐயாட்ட கேட்டுருங்க உங்க ஐயத்தை.
2: சார், பாதுகாப்பானது வைப்பு நிதி சேமிப்பு நிதினு சொல்றாங்க, பல முன்னணியினர்லாம் சொல்லுது. அதே சமயத்துல திட்டங்கள் சார்ந்த ஆவணங்களை வந்து கவனமாக படிக்கணும்னு சொல்லப்படுகிறது சார். இதோட காரணம் என்ன சார்? ஒன்றும் புரியலையே.
0: இல்லை, நீங்க சொல்லக்கூடிய மாதிரி அந்த மாதிரி ஆவணங்கள் கண்டிப்பா படிக்கணும், கவனமா படிக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இபிஎஃப்ல எல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க.
1: அது வந்து
0: உறுப்பினரா நீங்க சேரும் பட்சத்துல இந்த சட்டத்துல என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்கோ அது வந்து உங்களுடைய ஆதார் இணைக்க சொல்றோம், உங்க பேங்க் அக்கௌண்டை இணைக்க சொல்றோம், உங்க குடும்ப நபர்கள் பத்தின விவரங்களை இதில் இணைக்க சொல்றோம். இதெல்லாம் நீங்க கொடுத்தா போதுமானது.
1: இது வேற எதுவும் செய்ய வேண்டாம் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வந்திருக்கிறார். வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சார், நான் செந்தில்குமார் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன்.
1: கேளுங்கயா
3: சார்.
1: கேளுங்க கேளுங்க ஐயாட்ட கேளுங்க
3: சார். இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க சார், அதை பத்தி டீடைல் வேணும்.
1: இப்போ சொல்லுங்க.
0: மத்திய அரசாங்கம் சமீபத்துல வந்து 2 திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து ஒரு தொழிலாளி முதல் முறையாக பிஎஃப் பிடிக்கக்கூடிய நிறுவனத்துல சேர்றாரு அப்படின்னா அவர் இந்த திட்டத்துல வந்து பலன் பெறுவதற்கான எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளிக்கு பலன் கிடைக்கும், அதே போல அந்த தொழில் அவரை வேலைக்கு அமர்த்தக்கூடிய நிறுவனத்திற்கும் பலன் கொடுத்துருக்காங்க. 2 பலன்களை மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இந்த தொழிலாளி வந்து இப்போ உதாரணமாக ஒரு 10,000 கீழே அவருக்கு சம்பளம் நிர்ணயிக்கிறாங்க, அதுக்கான பிஎஃப் தொகை செலுத்துறாங்க அப்படின்னா அவருடைய சம்பளத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒரு விதமான இன்சென்டிவும், 10,000 to 20,000 அவருக்கு சம்பளம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மாதம் 2,000 20,000 மேல அதிகபட்சம் 1,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்து பிஎஃப் கட்டுறாங்க அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமாக 3,000 இன்சென்டிவும் மாதம் அந்த தொழிலாளிக்கு கிடைக்கும். இது எப்படி அப்படின்னா அந்த தொழிலாளி குறைந்தது அதே நிறுவனத்துல 6 பணி செய்யணும். அப்ப அவருடைய வங்கி கணக்குல வந்து 6 முடிந்த உடனே அவருக்கான அந்த 6 இன்சென்டிவ்மே வங்கி கணக்கில் ஆட்டோமேட்டிக்கா வரவு வைக்கப்படும்.
1: இப்போ 1
0: 1 மாதத்துக்கு இல்ல, இது வந்து நான் சொல்றது வந்து நம்ம நிறுவனத்திற்கு.
1: சரிங்க சரிங்க சரி.
0: இந்த மாதிரியான இன்சென்டிவ் கொடுக்கறது வந்து நிறுவனத்திற்கு.
1: சரிங்க.
0: தொழிலாளிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய 1 சம்பளம் பிஎஃப் சம்பளம் சொல்லுவோம்.
1: சரிங்க.
0: ஒரு தொழிலாளிக்கு வந்து உதாரணமாக 10,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுல சில
1: பிடித்தங்கள்,
0: உதாரணத்திற்கு வீட்டு வாடகை எல்லாம் இருக்கும்,
1: பிடித்தங்கள் இருக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரியானதெல்லாம் தவிர்த்துட்டு அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி இதனுடைய கணக்கு எடுத்து அதுக்காக 12% வந்து பிஎஃப்ல கட்டுவாங்க. ஸோ அந்த அப்படி சொல்லக்கூடிய அந்த பிஎஃப் சம்பளம்னு இருக்குங்களா, அந்த சம்பளத்தை 1 சம்பளம் அந்த தொழிலாளிக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதுதான் தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய பலன். அவர் குறைந்தது 6 அதே நிறுவனத்தில் வேலை பார்த்தாருன்னா அவருடைய அந்த 1 சம்பளத்தில் பாதி பணம், உதாரணத்துக்கு 10,000 அவருக்கு பிஎஃப் சம்பளம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அவருக்கு 6 முடிந்த உடனே 5,000 அவருக்கு கிடைக்கும், பேங்க் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மீதி இருக்கக்கூடிய 50% அடுத்த 6 முடியும் போது அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் ஒன்னு வைக்கிறோம். ஆன்லைன் டெஸ்ட் தான், அது ரொம்ப எளிதான டெஸ்ட் தான், யார் வேணாலும் அதை பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணமும் அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும்.
1: இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கய்யா. நான் எங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பிஎஃப் சேர்ந்துருக்குறாங்க, அதோட பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட்ன்றது என்னங்கய்யா?
0: இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப சாதாரணமான டெஸ்ட், ஏன்னா இது வரைக்கும் இன்னும் அந்த டெஸ்ட்டுக்கு எழுதுறதுக்கான அந்த 1 காலம் இன்னும் வரல. இந்த திட்டம் வந்து நம்ம ஆகஸ்ட் 2025 ஆரம்பிக்கப்பட்டது, 2 இந்த திட்டம் கொடுத்துருக்கிறாங்க.

0: சொல்றாங்க. ஜூலை 2027 வரைக்கும் தொழிலாளிகள் யாரெல்லாம் புதுசா சேர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த திட்டம் வந்து பலனளிக்கும்.
1: ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு வந்து கேட்க கேட்க ஆர்வமா இருக்கு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, வணக்கம், உங்க பேருங்க?
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில பேசுறேன்.
1: உங்க பேருங்க?
2: பெரியசாமிங்க.
1: பெரியசாமி ஐயா, கேளுங்க ஐயாட்ட என்ன கேட்கணுமோ.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க
2: ஐயா. நான் வந்து இப்ப என்னோட ப்ரூஃப் வந்துங்க ஆதார் கார்டுல எல்லாம் சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுங்க, அதெல்லாம் வந்து நான் ப்ரூஃப் கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க.
0: சரிங்க.
2: இப்ப எனக்கு இஎஸ்ஐபியே புடிச்சிருக்கிறாங்க.
1: சரி
0: சரிங்க.
2: ஆனா வந்து சிஸ்டத்துக்காக மாறிச்சுங்க சார். ஆனா அது என்னோட எங்க கம்பெனி சிஸ்டத்துக்கு வரலீங்க.
1: என்ன அப்டேட் ஆகல அவங்க கம்பெனில சொல்றாங்க, இதுக்கு என்ன பண்ணணும் ஐயா?
0: அதாவது இப்ப என்னன்னா, நம்ம ஆதார்ல நம்மளுடைய பெயர் இருக்கும், அப்பா பேர் பின்னாடி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை ஆதார் எடுக்கும் போது செஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பெயர் ஆதார்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்துக்கணும். அதன்படி ஆதாரை சரி செஞ்சுட்டு அதே மாதிரி தான் வந்து பிஎஃப்ல அவங்க பேர் இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுடைய பேர் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களுடைய பணத்தை அவங்க திரும்ப பெறதுக்கு ஈஸியா இருக்கும். இது ரொம்ப சாதாரணம், ஏன்னா இது வந்து அந்த நபர் வந்து வேலையை பார்க்கக்கூடிய நிறுவனத்துல அந்த நிறுவனத்திற்கான பிஎஃப்க்கான லாகின் மூலியமா போய் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சொல்லுவோம், அதுல இந்த திருத்தங்கள் எல்லாம் அவங்க சமர்ப்பித்தாங்கன்னா அது வந்து எங்களுடைய ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த முதலாளியே பார்த்து சரி பண்ணிடுவாங்க. அதையும் மீறி சில கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா எங்களுடைய அலுவலகத்துக்கு வரும், அதை நாங்க வெரிஃபை பண்ணி சரி செஞ்சிருவோம்.
1: அப்படின்னா
0: அந்த தொழிலாளி வந்து அவருக்கான லாகின் மூலியமாக எல்லா விதமான பலன்களுக்கான விண்ணப்பமே அவர் செய்யலாம்,
1: செய்ய முடியும் சொல்லி இருக்குமே. இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: நான் திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். அனில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கும் வானவில்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
13: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026, கரூர் பிரேம் மஹாலில்
14: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.

0: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில் இன்றைய வண்ணமாக தெளிவு பெறலாம். வருங்கால வைப்பு நிதி பற்றி சிறப்பு விருந்தினராக வருங்கால வைப்பு நிதி வல்லுநர் கே கண்ணதாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போ வருங்கால வைப்பு நிதி வைத்திருக்கிற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, ஒரு வருஷம் 2 வருஷம் அங்கே வந்து வேலை செய்யாமல் இருந்தால் அந்த பணம் என்ன ஆகுங்க? அந்த தொகைக்கு வந்து வட்டி கிடைக்குமாங்கய்யா?
1: ஓகே, அவர் வந்து வேலையை விட்டு நிக்க ஏதோ குடும்ப சூழ்நிலையில நிக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த பணம் அப்படியே நிறுவனத்துல இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தொடர்ந்து வட்டி 3 ஆண்டுகள்

0: கொடுப்பாங்க. அவர் வந்து அதுக்குள்ள அந்த பணத்தை விட்ரா பண்ணிக்கிட்டாங்கன்னா அவருக்கு வட்டி கிடைக்கும். அப்படி இல்லாம அவர் வந்து பணம் எடுக்காமயே பல காலங்கள் அது இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்போம். அவர் திரும்பி வந்து அப்ளை பண்ணும்போது அவர் அந்த பணத்தை வந்து வட்டியோட அன்னைக்கு வாங்கிக்கலாம்.
1: வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும். சொல்லுங்க சொல்லிருங்க.
0: இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாமே த்ரூ ஆன்லைன் மூலியமாக தான் அவங்க விண்ணப்பம் ஆன்லைன் மூலியமாக தான் கொடுக்க போறாங்க. அவங்க வங்கி கணக்குக்கு தான் பணம் வந்து போய் சேரும். அதனால ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப எல்லாம்
1: இதெல்லாம் ஒண்ணு கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பினர் யாரோ ஒரு வணக்கம் இணைந்திருக்கிறோம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் எலமணம் பாஸ்கர் பேசுறேன்.
1: கேளுங்க ஐயாட்ட கேளுங்க.
2: சார் சார், ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன்.
0: சொல்லுங்க.
2: ஆனா பிஎஃப் அமௌண்ட் வந்து அவங்க சம்பளம் மட்டும் ஏத்துனாங்க, பிஎஃப் அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஏத்தல. அதுக்கு என்ன சார் தீர்வு? எப்படி யாரும் நாடலாம்?
0: இல்ல பிஎஃப் வந்து உங்களுடைய சம்பளத்துல இருந்து பிடித்தம் செய்யலீங்களா?
2: பிடிச்சிட்டாங்க.
0: அலுவலகத்துக்கு சென்று உங்களுடைய தகவல்களை கொடுத்து அதுக்காக முறையா வந்து நீங்க விண்ணப்பிக்கலாங்க. கொடுத்தீங்கன்னா அதை ஆய்வு செய்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து உங்களுடைய பிஎஃப் தொகையை உங்களுடைய
1: அமலாக்கத்துறை அதிகாரிகள் வரும்பொழுது நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சட்ட ரீதியான்றதை எங்களுக்காக சொல்லுங்க.
0: இந்த மாதிரி தவறுகள் செய்யும் நிறுவனங்கள் வந்து எங்களுடைய இபிஎஃப் நிறுவனத்திற்கு தெரிய வரும் பட்சத்தில் அதற்கான தக்க நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிறுவனத்திற்கு போய் ஆய்வு செய்து எந்த தேதியில் அந்த நிறுவனத்தில் வந்து 19க்கு மேல் தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடித்து அந்த தேதியிலிருந்து வேலை பார்த்த அனைவரையும் பிஎஃப்ல மெம்பர்களாக சேர்த்து அவங்களுடைய சம்பளத்தின் அடிப்படையில் எவ்வளவு அவங்களுக்கு பிஎஃப் கட்டியிருக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் கட்ட வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்கிறோம். அந்த மாதிரி காலகட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளிகள்கிட்ட வந்து பிஎஃப் சம்பளத்தில் வந்து பிஎஃப் பங்கு பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பிடிக்காமல் இருந்தாலும் வந்து அவங்க வந்து இப்போ அந்த பிஎஃப் சந்தாவையும் சேர்த்து முதலாளியே கட்டணும் அப்படிங்கிறது தான் சட்டம். இப்போ இந்த மாதிரி சில இடங்கள்ல தவறுகள் நடக்குது அப்படின்றதுக்காகவே மத்திய அரசாங்கம் சமீபத்தில் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, எம்ப்ளாயீஸ் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2009 மார்ச் 2026 வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனங்களில் வேலை பார்த்த தொழிலாளியே பிஎஃப்ல சேர்க்காம இருக்காங்க, அவருடைய சம்பளத்தில் பிஎஃப் சந்தா பிடிக்கவே இல்லை அப்படின்னா அந்த தொழிலாளி வேலை பார்த்த எப்போ சேர்ந்தாரோ அந்த நாள் முதல் அவரை வந்து இப்போ பிஎஃப்ல மெம்பராக சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது தொழிலாளி கிட்ட இருந்து சந்தா பிடிக்காததுனால முதலாளி தன்னுடைய பங்கு சந்தாவை மட்டும் செலுத்தினால் போதும். இதுக்கு வந்து இந்த மாதிரி லேட்டா செலுத்தும் போது இதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து பெனால்டி இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வரும். இந்த திட்டத்தின் மூலம் சேரக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் பெனால்டி இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைச்சி இப்ப எல்லாமே வந்து 100 ரூபாய் அவங்க கட்டினாலே போதுமானது.
1: இதை வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக தான் இதை கேட்டிருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம் இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்.
3: வான்வெளியை கைமுழுக்கி கொண்டு வணக்கம் கூறி இணைவது ஆண்டிப்பட்டி சிவகுமாரிங்கய்யா.
1: சிவகுமாரி அம்மா கேளுங்கம்மா.
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா சொல்லுங்க
3: ஐயா. எங்க வீட்டுக்காரர் சிவில் சப்ளைல வேலை பார்த்து தவறி போனாருங்க ஐயா.
0: சரிங்க.
3: இபிஎஃப் வந்து 20 வருஷமா ஃபேமிலி பென்ஷனா நான் வாங்கிட்டு இருக்கேங்க ஐயா.
0: சரிங்க.
3: ஒரே அளவாதான் வருது, கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
0: இபிஎஃப் நிறுவனம் மூலம் வாங்கக்கூடிய ஓய்வூதியம் எப்போதுமே ஒரே தொகையாக இருக்கும். இது வந்து நீங்க நம்ம அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஓய்வு ஊதியம் வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த அகவிலைப்படி எல்லாம் மாறுற மாதிரி இதுல வந்து அந்த மாதிரியான திட்டம் இல்லமா. எங்களுடைய திட்டம் வந்து ஓய்வூதியம் அவங்க வேலையை விட்டு போகும்போது என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதன் அடிப்படையில ஒரு ஓய்வூதியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது வாழ்நாள் முழுவதும் அதுவே கிடைக்கும் அவங்களுக்கு.
1: இது ஒரு நல்ல விளக்கம் தந்திருக்கீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:40 துளிகள். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல, இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க, இல்லாட்டி வழிவெட்டலாம் அடுத்தவங்களுக்கு. உங்க பேருங்க? நல்லதுங்க, நன்றி.

0: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்றால் என்னங்க, இதை செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கய்யா?
1: அதாவது ஒரு தொழிலாளி வந்து ஒரே நிறுவனத்துல நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டாங்க, பல நிறுவனங்கள் மாறுவாங்க. அந்த மாதிரி மாறும்போது ஒரு நிறுவனத்தில் அவர்கிட்ட இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட அந்த பிஎஃப் தொகை அந்த நிறுவனத்திற்கான மெம்பர் ஐடி நாங்க சொல்லுவோம், அதுல கிரெடிட் ஆயிருக்கும் அவருடைய பணம். அவர் வேற ஒரு நிறுவனத்துக்கு போறாருன்னா அப்ப அந்த மெம்பர் ஐடி அவருக்கு மாறுபடும். ஆனா இன்னைக்கு தேதி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த யூஏஎன் என்று சொல்லக்கூடிய அந்த 13 இலக்க எண் வந்து நிரந்தரமானது. அவர் எந்த நிறுவனத்துக்கு போனாலும் இந்த யூஏஎன் நம்பரை சொல்லி அவர் பிஎஃப்ல மெம்பரா சேர்ந்துக்கலாம். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கான முறைகளும் எங்களுதுல அப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சரியாய் வரும், வர்றதுக்கு முன்பே நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விரும்பினாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள லாகின் பாஸ்வேர்டு மூலியமாக அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் இந்த டிரான்ஸ்ஃபருக்கு அவங்க அப்ளை பண்ணும்போது சமீபத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரை விண்ணப்பித்திருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை அப்ரூவல் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அந்த விண்ணப்பம் அந்த பிஎஃப் பிடிக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸ்க்கு அந்த விண்ணப்பம் வந்து சேரும். அதை நாங்கள் வந்து சரிபார்த்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை அவருக்கு வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த தொழிலாளியுடைய மெம்பர் ஐடியில் உள்ள பிஎஃப் பங்கு சமீபத்தில் உள்ள வேலை பார்க்கக்கூடிய மெம்பர் ஐடிக்கு அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் பென்ஷன் பங்கும் தனியாக இன்னொரு அக்கௌண்ட்டில் பிடிச்சிருப்போம். அந்த பென்ஷன் பங்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அவங்களுடைய சர்வீஸு ரெண்டாவது சர்வீஸ் எப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மெம்பர் ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது, சார் பிஎஃப் பணம் வந்துருச்சு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, பென்ஷன் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகலை எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. பென்ஷன் பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சர்வீஸ் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
0: இந்த விளக்கம் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or ORG.
6: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 விழா நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: கோடை பண்பலை 100.5 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
0: தெளிவு பெறலாம் வருங்கால வைப்பு நிதி பற்றி. சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
14: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?

0: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகரன் ஐயா, கேளுங்க உங்க ஐயத்தை.
0: ஐயா, இந்த பென், அதாவது சொன்னீங்க இல்லையா, இந்த பிஎஃப் பணம், அது வந்து வித்ரா பண்ணலாம்னு சொன்னீங்க. அது அது வந்து எந்த காரணத்துக்கு வேணாலும் நம்ம வந்து பிஎஃப் பணம் அப்படிங்கறத எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது இந்த வகையான ரெக்வஸ்டுக்கு மாத்திரம் தான் நாங்க ப்ராசஸ் பண்ணி அந்த பணத்தை எடுக்க விடுவோம்னு ஏதாவது சில சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அது ஒண்ணும். இந்த வாலண்டரி பென்ஷன், சாரி வாலண்டரி இது இருக்கு இல்லையா, விபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எடுக்கணும் அப்படின்னா அது ஃபுல்லும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? அந்த விபிஎஃப் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பொதுவா எப்படி டிபெண்ட் ஆகிருக்கும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஐயா.
1: இந்த ஐயா சொல்றாரு கேட்டுலாம்.
2: பிஎஃப்ல வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்துல அட்வான்ஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள சமீபத்திய சட்டத்தின்படி உங்களுடைய பிஎஃப்ல என்ன தொகை இருக்கோ அதுல 75% வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கான காரணங்கள் முன்னாடி நிறைய இருந்துச்சு, இப்ப எல்லாம் ரொம்ப அது மினிமைஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கான ப்ரூஃபுகளும் எதுவுமே கேட்கறது கிடையாது. நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் பண்ணும் போது அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்துடும். இன்னொன்று வந்து நீங்க விபிஎஃப் பத்தி கேட்டிருந்தீங்க, இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது இது வந்து விபிஎஃப்க்கோ இல்லை நீங்க கண்டிப்பா கட்டக்கூடிய பிஎஃப் பணத்துக்கோ தனித்தனியாலாம் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. காமனான ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் மத்திய அரசாங்கத்துல வந்து அதிகமாக வழங்கக்கூடிய வட்டி வந்து பிஎஃப் நிறுவனம் மட்டும்தான் வழங்குது. 8.25% இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்க தாராளமா பணங்களை வந்து விட்ரா பண்றதுக்கு ரொம்ப எளிமையாக முறையெல்லாம் உருவாக்கி இருக்கு.
1: இந்த பிபிஎஃப்
2: வாங்கிக்கலாம்.
1: இந்த பிபிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு, அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் பத்தி.
2: பிபிஎஃப் வந்து நம்மளுடைய நிறுவனத்துல வராதுங்க,
1: இது நம்மளோடது. அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து குழப்பிக்க கூடாது, இங்க இங்க இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இபிஎஃப் இதுல வந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன, அதாவது தொழிலாளர்கள் சார்ந்து என்னென்னலாம் கிடைக்கின்றத ஒரு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் வந்து ஒரு குழப்பம் தீர்ந்துருங்க ஐயா.
2: இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், நம்ம இபிஎஃப் நிறுவனம் வந்து 3 விதமான பலன்களை இதுல உறுப்பினர்களா இருக்கவங்களுக்கு வழங்குறோம். ஒன்னு வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது வந்து வங்கி கணக்கு மாதிரி தான், அவங்களுடைய சம்பளத்தில் பிடிக்கக்கூடிய தொகையை வந்து இதுல சேர்த்து கட்டுவாங்க. ஸோ அதுக்கு முறையாக ஒவ்வொரு ஆண்டும் வட்டி டிக்ளேர் பண்ணப்பட்டு அந்த வட்டி வந்து அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ், இது வந்து பென்ஷன் திட்டம். ஒரு நபர் வந்து குறைந்தது 10 ஆண்டு உறுப்பினராக இருந்து பிஎஃப் சந்தா செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்க 58 வயது முடியும் போது ஓய்வூதியம் பெறுவதற்கு எலிஜிபிள் ஆகிடுறாங்க. அதே மாதிரி ஒரு தொழிலாளி வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பிஎஃப் மெம்பராக இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஒரு விபத்தோ உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் அது வந்து 10 வருஷம் அவர் சந்தா கட்டியிருக்கணும்னு கண்டிப்பாக இல்லை, அவருடைய குடும்பத்திற்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்கும், மனைவிக்கு கிடைக்கும், 2 குழந்தைகளுக்கு கிடைக்கும், 25 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். மூன்றாவது பலன் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், இடிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு தொழிலாளி வேலை பார்க்கும் காலகட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால், அது வந்து அவருடைய வேலை பார்க்கறதுனால கூட நடக்கலாம், இல்ல இயற்கையா இருக்கலாம், காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். குறைந்தது 50,000 முதல் 7 லட்சம் வரை
1: காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சேலம் விளாம்பட்டி சேர்த்துங்க ஐயா.
1: கேளுங்க ஐயா, கேளுங்க.
3: பள்ளியில வாகனம் ஓடிட்டு இருக்குங்க.
1: சரிங்க,
3: சொல்லுங்க. எனக்கு இந்த பிஎஃப் முடிக்கிறாங்க, இஎஸ்ஐயும் முடிக்கிறாங்க.
2: சரிங்க,
3: அதுக்கு ரெண்டுக்கு உண்டான நம்பர் எனக்கு இன்னும் வரலீங்க. இப்ப எனக்கு கால் கொஞ்சம் அடிபட்டு இருக்குதுங்க,
2: ஒரு 1.5 மாசம்
3: ஆகுதுங்க. இந்த இஎஸ்ஐல நான் என்ன எந்த சலுகையும் பெறலைங்க ஐயா. நான் இப்ப இது என்ன பண்ணுங்க, என்ன எங்க ஸ்கூல்ல கேட்டா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகல, இது சர்வர் பிஸியா இருக்கு அப்படிங்கிறாங்க சார்.
1: இதுக்கு என்ன பண்ணுங்க?
2: இல்ல இல்ல, இப்ப இபிஎஃப் இஎஸ்ஐ இது ரெண்டுமே வந்து சமூக பாதுகாப்புக்கான திட்டம், மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இபிஎஃப் வந்து பணம் சார்ந்தது, உங்களுக்கு பணமாவே அது திரும்ப கிடைக்கும். இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மருத்துவ காப்பீடு. இந்த நிறுவனங்களில் மெம்பராக இஎஸ்ஐயில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தேவையான மருத்துவ வசதிகள் எல்லாமே வந்து இஎஸ்ஐ நிறுவனம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்றீங்க, அந்த விபத்தில் ஏற்பட்ட சரி செய்வதற்கான செலவுகள் இது எல்லாமே வந்து நீங்கள் இஎஸ்ஐ

0: பிஎஸ்சி மெம்பரா இருக்கிறதுனால அவங்களுடைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அந்த பணங்களை எல்லாம் நீங்க திரும்பி வாங்கலாம். இந்த அடுத்து சரி பண்ணக்கூடிய உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான என்ன உதவிகளையுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இந்த பள்ளியில் வந்து சரியான சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்க உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ அலுவலகத்துக்கு நேரில் சென்று உங்களுடைய குறையை வந்து சொல்லுங்க, அவங்க அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க.
1: இது கட்டாயம் கட்டாயம் செய்வாங்க. இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் பகுதியில் அங்கங்கே டிஸ்பென்சரி இருக்கும், நமக்கு மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கு. தெரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம். கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள்.

0: கேட்டிருக்காங்களே, முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம்.
3: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 விழா நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தெளிவு பெறலாம் வருங்கால வைப்பு நிதி பற்றி. சிறப்பு விருந்தினர் வல்லுநர் கே கண்ணதாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்க காத்திருக்கும் நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைக்கப்படாமல் இருந்தால் வந்து அந்த பிஎஃப் வச்சிருக்கவங்களுக்கு என்னங்க ஆகும்?
10: இப்ப ஒரு தொழிலாளர் வந்து அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவருடைய அந்த லாகின்ல வந்து அவங்களுடைய குடும்ப நபர்களை வந்து இ நாமினேஷன் சொல்லக்கூடியதா அந்த விவரங்கள் எல்லாம் அவர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த தொழிலாளிக்கு வீடுல ஏற்பட்டா அந்த இ நாமினேஷன் அடிப்படையில அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன சேரணுமோ அவங்க விண்ணப்பிக்கும் பட்சத்தில் இது எல்லாமே பலன்கள் போய் சேரும். அவர் வந்து இ நாமினேஷன் பண்ணலை அப்படின்றதுக்காக வந்து எந்த விதமான குறைபாடுகளும் நடக்காது. அவங்க வந்து விண்ணப்பம் கொடுக்கும்போது அந்த வாரிசு சான்றிதழ்லாம் கொடுத்தாங்கன்னா அதன்படி அவங்களுக்கான பலன்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க.
9: எல்லாமே செஞ்சு கொடுத்துலாம் சொல்லி பாட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருங்கால வைப்பு நிதி, குறிப்பாக வந்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பற்றி சில நேரம் பல நேரங்களில் வந்து ஐயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து நேரலையில் வந்து சொல்கிறீங்க, ஒருவே எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எந்த ஏதாவது எண்ணுக்கு அழைக்கலாமா, இல்லை இது என்ன பண்ணணும் ஐயா?
10: மொபைலில் இப்போ எல்லாமே நம்பர்ஸ், எல்லா அலுவலகங்களையும் நம்பர்கள் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் முதற்கொண்டு இருக்குது, அதை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். ஒவ்வொரு இப்போ மதுரை மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் அலுவலகம் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது, சிவகாசியில் மாவட்ட அலுவலகம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு அருகாமையில் எந்த அலுவலகம் இருக்கோ நீங்கள் நேரில் சென்று உங்களுடைய குறை என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம்.
9: நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் வேலை செஞ்சாங்க, அங்கே கம்பெனிலலாம் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து பிஎஃப் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கய்யா? இப்போ அவங்க இறந்து கூட இருக்கலாம், அவங்க வேலை பார்த்துருந்துருக்கலாம், இதை வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கின்றன வாங்கய்யா?
10: ஆக்சுவலாக உங்களுடைய இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இதுக்கு நாங்களே நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நிறுவனத்தில் பார்க்கும்போது பல ஆண்டுகளாக இருக்கும் பலருடைய பணம் வந்து வைப்பு வைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக யாரும் விட்ரா பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நாங்கள் என்ன எடுக்கிறோன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே யாருக்கு இருக்குது, 50,000 மேலே யாருக்கு இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில் நாங்கள் எடுத்து அந்த நபர்களை எங்களுடைய நிறுவனத்தின் மூலிமா நாங்களே அவங்கள தொடர்பு கொள்கிறோம். அவங்கள குடும்பத்தை, அவங்க வேலை பார்த்த நிறுவனத்தை அணுகி இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுடைய பிஎஃப் பணம் நிறுவனத்தில் இருக்குது, ஸோ அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண அவங்க திரும்பி பெறுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க வேலை பார்த்த முதலாளிகள்ட்டையும் பேசுகிறோம். அந்த தொழிலாளிகளையும் நாங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களே அந்த விண்ணப்பிக்கு சொல்லி நிறைய பேருக்கு அந்த மாதிரி பணத்தை திருப்பியும் கொடுத்துருக்கோம்.
9: இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இங்கே ஒர்க் பண்ணாங்க, எங்கள் அம்மா வேலை பார்த்தாங்க, என் தம்பி வேலை பார்த்தாங்க, இப்போ அந்த கம்பெனியில் போய் நம்ம என்ன கேட்டால் அவங்களுக்கு பிஎஃப் இருக்குதா இல்லையா நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க?
10: கம்பெனியில் இவங்க அப்பா அம்மா வேலை பார்த்த காலகட்டத்தை சொல்லி இந்த மாதிரி வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு பிஎஃப் கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கான நம்பர் கொடுங்கன்னு கேட்கலாம்.
9: சரிங்க.
10: அவங்க கண்டிப்பாக எல்லா நிறுவனத்துலேயும் அதுக்கான ஆவணங்கள் வச்சுருப்பாங்க, அவங்க அந்த விவரங்களை கொடுப்பாங்க. மெம்பர் ஐடி மட்டும் இருந்தா போதும், அதுக்கப்புறம் வந்து ஆதார் சேர்க்கறதோ பேங்க் அக்கௌண்ட் சேர்க்கறது இணைக்கிறது இது எல்லா வேலையுமே செஞ்சிடலாம். எல்லாமே சுலபமானதான்.

0: அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக. ஏன்னா நம்ம அண்மையில் படித்த வந்து ஒரு பல கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து பிஎஃப்லேருந்து கொடுக்காமல் வச்சுருக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கனா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கீங்க. இந்த அற்புதமான நாளில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பற்றி எங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களோ சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறோம்.
1: நன்றி. தொழிலாளர் வைப்பு நிதியில வந்து மெம்பராக இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஆதார், பிஎஃப், பேங்க் அக்கௌண்ட், இந்த மூணுலையும் ஒரே மாதிரி அவங்களுடைய பெயர் இருக்கணும், அதை மட்டும் உறுதிப்படுத்துங்க. அனைவரும் உங்களுக்கான ஒரு அந்த லாகின் பாஸ்வேர்டு உருவாக்கி எல்லாரும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காலகட்டத்தில் ஆன்லைன் மூலியமாகவே விண்ணப்பிச்சு நீங்க அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி விண்ணப்பிக்கின்றது முதற்கொண்டு நம்ம யூடியூப்ல சோசியல் இபிஎஃப்ன்ற இதுல இருக்கு. யாரையும் இன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அலுவலகத்துக்கும் போக வேண்டாம். இது எல்லாமே ஆன்லைன் மூலியமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சமீபத்துல மத்திய அரசாங்கம் இரண்டு திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க, பிஎம் பிபிஆர்வைன்னு சொல்லக்கூடியதும் எம்ப்ளாயிஸ் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டங்களை எல்லாம் தொழிலாளிகளும் சரி முதலாளிகளும் சரி முறையாக பயன்படுத்துங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக நிறைய திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க. அதற்காக பல அளவுக்கு பணத்தை வந்து நிதி ஒதுக்குறாங்க. இதெல்லாம் முறையா வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் பலன் பெறும். பிஎஃப் அப்படிங்கிறது மெம்பரா ஆகணுங்கிறத எல்லாருமே வந்து அது உறுதியா அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய முதலாளிகள்கிட்ட கேளுங்க. அதே போல அந்த நிறுவனம் நடத்தக்கூடியவங்க ஒவ்வொரு மாதம் அந்த 15ஆம் தேதிக்குள்ள அந்த தொழிலாளிக்குரிய பங்கு நீங்க ஆன்லைன் மூலமா பே பண்ணிடுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களோ, ஏன்னா நடைமுறைகள் அப்டேஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஆன்லைன்ல, சோ அது சம்பந்தமா எந்த தவறுகளோ இல்ல உங்களுக்கு அறியாமை எது இருந்தாலும் எங்களுடைய அலுவலகத்தை நேரில் வந்து அணுகுங்க. நாங்க எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
0: அழகா சொன்னீங்க. இந்த இவ்வளவு நேரம் இதுவரை நமது கோடை பண்பலை 100.5 வானொலி நிகழ்ச்சியில் வருங்கால வைப்பு நிதி சார்ந்து நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
1: வாய்ப்பு கொடுத்த கோடை பண்பலைக்கும் மிக்க நன்றி.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
4: வணக்கம் நேர்களே. வருங்கால வைப்பு நிதி பற்றி பயனுள்ள தகவல்களை கேட்டோம். நமது கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் கே கண்ணதாசன் அவர்கள் தெளிவாக விளக்கம் அளிச்சாரு. சிறப்பாக நெறியாளுகை செய்தார் ஜே பி ரமேஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன், கணினியாக்கம் யுவபாலா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜிகான். இனி நம் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா வியக்குமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு

0: திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 6179 கனஅடியாக உயர்த்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: வணக்கம் நேர்களே. வளமையும் செழுமையும் நிறைந்த வனப்புமிக்க நாடு, வீரமும் விவேகமும் நிறைந்த வியன்மிகு நாடு, கலாச்சார பண்பாட்டை தன் ஆடையாய் அணிந்த நாடு, உணவும் மொழியும் வேறுபட்டாலும் உணர்வுகளால் ஒன்றுபட்டு நிற்கும் நாடு, கலைகளின் காட்டில் கைகோர்த்து நிற்கும் நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொண்டாட்டங்கள் எல்லாம் நிறைவடைஞ்சு அடுத்த கட்ட நகர்விற்கு நாமளும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். எந்த ஒரு விடயத்திலையும் வாகை சூடுவது நம்முடைய எண்ணங்களை பொறுத்து அமைகிறது என பெரியவங்க சொல்வதுண்டு. காரணம், நம்முடைய எண்ண அலைகள் நமக்குள்ளேயும் நம்மை சுற்றிலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. ஒரு வினாடியில பல்வேறு பரிமாணங்கள்ல செயல்படக்கூடிய நம்ம எண்ணங்களோட விரைவுத்தன்மை வியப்பூட்டக்கூடியதா தானே இருக்கு. இதை ஏன் இப்ப நாம பேசுறோம்னு நீங்க நினைக்கலாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே அடைய வேண்டிய குறிக்கோள்கள் நிறையவே இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றா அடைவதற்கு நம்முடைய எண்ணங்கள் ஏணிப்படிகளாக இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத மெய்யாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறிக்கோளை பற்றிய எண்ணங்கள் எப்படி நமக்குள்ள எழுகின்றன என்பதை உறங்கச் செல்வதற்கு முன்பு ஒரு முறையாவது நினைச்சு பார்த்து நேர்மறை எண்ணங்களுக்கு நாம வழிவூட்டி எதிர்மறை எண்ணங்களை அறவே குறைச்சு மன மகிழ்ச்சியோட நம்ம செயல்களை தொடர்ந்தா குறிக்கோளை அடையும் செயல்முறை எளிதாகும் என பட்டறிவு பெற்றவங்க சொல்றாங்க. பயன்படுத்திதான் பாக்கலாமே. இந்த எண்ண ஓட்டங்களோடையே வாங்க இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம அறிந்து கொள்ள இருப்பது என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா? அரண்மனைகள் என்றதுமே உங்க நினைவிற்கு வரக்கூடிய காட்சிகள் என்னென்ன? பாதாளம் வரை பாயும் நீரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த வினாக்களை பற்றி சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: காட்சிப்படுத்துதலின் கான மேடையாம் நம் கோடை பண்பலை 100.5 வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, குறிப்பு வினாக்களே.

சிந்திச்சிங்களா? இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கக்கூடிய இடங்கள் பற்றி ஏதாவது ஏடல் கிடைச்சதா? திண்ணமாக சில விடயங்கள் உங்களோட எண்ணங்கள்ல ஓடியிருக்கும். அப்படி நீங்க எண்ணிய எண்ணங்கள் இன்றைய நிகழ்ச்சியில ஈடேறுகின்றனவா என்பதை சரிபார்க்கலாம் வாங்க. வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி பயணத்துல மத்திய பிரதேசத்தின் இந்தூர்ல நம்முடைய பயணம் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு. கடந்த நிகழ்ச்சியில நாம எங்கெல்லாம் சென்றோம் என்பத உங்களால நினைவுபடுத்தி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலையும் இந்தூர்ல இருக்கக்கூடிய மிகுதியான சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் சில இடங்களை தான் பண்பலையின் பாடல்களோட பார்க்க இருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஒரு வினா, அரண்மனை என்றதுமே உங்க நினைவுக்கு வரக்கூடிய விடயங்கள் என்னென்ன சிந்திச்சிங்களா? பிரம்மாண்டமான கட்டடங்கள், கலைநயம் மிக்க சிற்பங்கள், வண்ணமயமான வேலைப்பாடுகள், அப்புறம் நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் இருக்கும், பசுமையான தோட்டங்கள், இப்படி பலவற்றை சொல்லலாமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா இவையெல்லாம் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அரண்மனைகள்ல மிகுதியா நாம பார்க்கக்கூடிய விடயங்கள். அப்படின்னா மேலை நாட்டு அரண்மனைகள் எப்படி இருக்கும்? திரைப்படங்கள்ல பார்த்த ஏதாவது சில விடயங்கள் உங்க நினைவுல இருக்கா? சிந்திச்சுக்கிட்டே வாங்க, நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். இது பிரம்மாண்டமான நுழைவு வாயில். இதன் கதவுகளை பார்த்தாலே ஏதோ சில சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்ற நுழைவு வாயில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சிலர் இத பார்த்ததுமே சொல்லுவாங்க. அது எங்க என்பத அப்புறமா சொல்றேன். நுழைவு வாயிலோட இரு பக்கங்கள்லயும் பாருங்களேன், கம்பீரமான அரிமாக்கள் எப்படி அமர்ந்திருக்கின்றன. அதாங்க சிங்கங்கள். ஏ எங்கப்பா, எங்களுக்கு தெரியாம சிங்கமா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அட, நமக்கு வலப்பக்கத்திலயும் இடப்பக்கத்திலயும் இருக்கக்கூடிய இந்த அஷ்டதாதுவால செய்யப்பட்ட அரிமாக்களை தாங்க சொன்னு. எவ்வளவு அழகான சிலைகள் பார்த்தீங்களா? வாங்க மெல்ல உள்ள நடந்து போகலாம். இந்த நடைபாதைய பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரெண்டு பக்கங்கள்லயும் பசுமையான மரங்களால அழகா ஒப்பனை செய்யப்பட்டு இருக்கு. அது மரங்களோட நிழல்ல நடக்கும் போது இயற்கையின் இனிமைய நமக்கு உணர வைக்குதுன்னே சொல்லலாம். நமக்கு வல பக்கமா பாருங்களேன் ஒரு தகவல் பலகை வச்சிருக்கிறாங்களா? இது இந்த இடம் பற்றின வரலாற்று குறிப்ப கொண்ட தகவல் பலகை. சரிங்க, அப்படியே நமக்கு முன்பதா என்ன இருக்கு? என்னப்பா இது, வெளிநாட்டு கட்டடக்கலை போலவே அழகான ஒரு கலைப்படைப்பு நமக்கு முன்புதான் இருக்கு. இதன் சாரத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்க இப்ப நினைக்கலாம். செய்திகள்ல இல்லனா ஏதாவது காணொளியில இந்த அமைப்பை போன்ற கட்டடங்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன், சிலர் நேர்ல கூட பார்த்திருப்பீங்க. ஏன்னா இந்த அழகான கலைப்படைப்பு இந்திய ஐரோப்பிய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இந்தூர்ல அமைஞ்சிருக்க கூடிய லால் பாக் அரண்மனை. சரஸ்வதி ஆற்றோட இடது கரையில அமைஞ்சிருக்க கூடிய இந்த லால் பாக் அரண்மனை கம்பீரத்திற்கும் பிரம்மாண்டத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என சொல்லலாம். இந்தியாவின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த மராத்தா ஆட்சியாளர்கள் ஒருவரான ஹோல்கர் வம்சத்தினர் வசித்த இந்த லால் பாக் அரண்மனை மூன்று இளவரசர்களின் ஆட்சி காலத்துல வளர்ச்சி கண்டதாங்க. இரண்டாம் துக்கோஜி ராவ் ஹோல்கர் 1844 இருந்து 1886 வரைக்கும் இதன் கட்டுமானத்தை தொடங்கினாராம். அடுத்து சிவாஜி ராவ் என்பவர் 1886 இருந்து 1903 வரை அதை தொடர்ந்தார்னு சொல்றாங்க. அதற்கப்புறமா மூன்றாம் துக்கோஜி ராவ் ஹோல்கர் 1903 இருந்து 1926 வரைக்கும் இந்த அரண்மனையில இருந்திருக்காரு. அவரு அரண்மனைய மிகவும் நேசிச்சதால 1926 அவர் பதவி துறந்த போதிலும் 1978 அவருடைய மரணம் வரைக்கும் இங்கேயேதான் தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கிருந்த இளவரசி உஷா அறக்கட்டளையின் வசம் இருந்த இந்த சொத்து தேவி அகல்யாபாய் ஹோல்கரோட கல்வி அறக்கட்டளைக்கு மாற்றப்பட்டதா சொல்லப்படுது. தேவி அகல்யாபாய் ஹோல்கர்னு சொன்னதுமே அவங்களோட சிலை வைக்கப்பட்டிருந்த அந்த ஏழு அடுக்கு ராஜ்வாட அரண்மனை உங்க நினைவுக்கு வந்திருக்கணுமே. 1987 இந்த அரண்மனை மத்திய பிரதேச அரசால கையகப்படுத்தப்பட்டு தற்போது ஒரு அருங்காட்சியகம்

0: அதிசயமா செயல்பட்டு இருக்குங்க. பெர்டினன்ட் ட்ரிக்ஸால வடிவமைக்கப்பட்ட இந்த லால் பார்க் அரண்மனை கட்டிடக்கலையில மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது என சொல்றாங்க. பால்டியன் மற்றும் பரோக் கூறுகளின் கலவையாகவும் தளபாடங்கள்ல ரோகோகோ மற்றும் நியோ கிளாசிக்கல் பாணியில கட்டப்பட்ட கலவையா கருதப்படுது. ஐரோப்பிய கட்டிட கலைஞர்களின் ஒவ்வொரு ஆடம்பரமான பாணியும் ஒவ்வொரு புதிய விருப்பமும் இந்த அரண்மனையில இணைக்கப்பட்டிருப்பது போலவே தோன்றுகிறது என இந்த அரண்மனைய பார்க்கிறவங்க சொல்றாங்க. அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய நேர்த்தியா பராமரிக்கப்பட்ட இந்த தோட்டங்கள் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேய நில வடிவமைப்பு கருத்துக்களின் கலவையாக பார்க்கப்படுதுங்க. இந்த அரண்மனையில 45 மண்டபங்களும் அறைகளும் இருக்கின்றனவா. அவற்றில் சில பண்டகசாலை, சமையலறை, கொதிகலன் அறை போன்ற சில அறைகள் அடித்தளத்திலையும், மீதமுள்ள அறைகள் தரை மற்றும் முதல் தளங்கள்லையும் இருக்கின்றனவா. இங்குள்ள அறைகள் அனைத்திலையுமே அவற்றின் பயன்பாட்டின் அடிப்படையில பெயரிடப்பட்டிருக்கின்றன என சொல்றாங்க. தர்பார் மண்டபம், பில்லியர்ட்ஸ் மண்டபம், முடிசூட்டு மண்டபம், மன்ற மண்டபம், நடன மண்டபம், அலுவலகம் மற்றும் நூலகம் போன்றவை இங்கு காணப்படக்கூடிய முக்கிய மண்டபங்கள். இந்த அரண்மனை பற்றி கேள்விப்படும் பொழுது பொதுவா அரண்மனையோட கட்டிடக்கலைய சுவைக்கக்கூடியவங்களுக்கும் கட்டிடக்கலை ஆர்வலர்களுக்கு மட்டுமே ஒரு சிறப்பு இடம் போல தோன்றலாம். ஆனா உண்மையிலேயே தொழில்நுட்ப நுணுக்கங்கள்ல ஆர்வம் இல்லாத பார்வையாளர்களுக்கும் இது திரைப்பட இயக்குநர்களோட பாணியில லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் என்ற அழைப்பிற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பாலிவுட் படப்பிடிப்பு தளம் போலவே காட்சி அளிக்கிறது என இங்கு வந்திருக்கக்கூடிய பல பார்வையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்கு பார்க்கணும்ல? அதுக்கு தொடர்ந்து கேளுங்க நம்ம கோடை பண்பலை 100.5.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: மேலும்
4: Excel Engineering College Autonomous Kumarapalayam call 9965523999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: அரண்மனையின் பிரம்மாண்டமான காட்சிகளை கண்டுணரும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம மத்திய பிரதேசத்தின் இந்தூர்ல இருக்கக்கூடிய லால்பாக் அரண்மனையில தான் இருக்கோம். ஐரோப்பிய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லால்பாக் அரண்மனைக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா? அரண்மனைக்குள்ள நுழைவதற்கு முன்பா இங்க இருக்கக்கூடிய நுழைவு வாயில நுழைவு சீட்டு வாங்கணுமாங்க. நமக்கான நுழைவு சீட்டுகளை வாங்கியாச்சு, அப்படியே முன்னோக்கி போகலாம். இங்க பாருங்க, அழகான சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. யாருடையதுன்னு தெரியுதா? பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடையது தானே? ஆமாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்களை பாருங்களேன், எவ்வளவு அழகா மார்பிள்ல செஞ்சிருக்கிறாங்க. இதனோட கருப்பு வெள்ளை கலவையே நம்ம கண்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கு. அதுலயும் இதன் விளிம்புகளுக்கு மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய தங்க நிறம் இந்த தூணுக்கு மேலும் வனப்போட்டுது. இந்த தூண்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விளக்குகளை பாருங்களேன், மெழுகுவத்திகளை ஏற்றுவதற்கு ஏற்றாற்போல களி

உருவத்தோட வடிவமைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ உயரமா இருக்கு பாத்தீங்களா. இத பார்க்கும் போதே மேலை நாட்டு திரைப்படங்கள்ல காட்டப்படக்கூடிய அரண்மனைகள்ல இருக்கக்கூடிய சில பொருள்கள் நம்ம கண் முன்னாடி வந்து போற மாதிரி இருக்கா. அதே போல இங்க இருக்கக்கூடிய சாளரங்கள், அதாங்க ஜன்னல்கள் எல்லாத்தையும் பாருங்களேன். எவ்வளவு அழகான வண்ணமயமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன அந்த சாளர கண்ணாடிகள்ல. அதுல நாம இப்ப பார்க்கக்கூடிய ஹோல்கர்கர் வம்சத்தினரோட அடையாள குறியீடு அந்த ஜன்னல்ல, அதாங்க சாளரத்துல பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அங்க பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னா, மேற்பகுதியில குடை போன்ற அமைப்பு, அதற்கு கீழே சூரியன், அந்த சூரியனோட வலப்பக்கத்துல நந்தியோட உருவமோ இடப்பக்கத்துல குதிரையின் உருவமோ அப்படியே பாய்வது போல அமைஞ்சிருக்கு. மைய பகுதியில பார்த்தோம்னா போர்க்கருவிகளோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. அதுவும் இந்த வண்ணமயமான கண்ணாடியில பார்க்கிறப்போ வேற லெவல்ல இருக்குங்க. சரி வாங்க உள்ள போகலாம். இங்க பாருங்களே இந்த அறை எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய வண்ணங்கள் கலைநுட்பம் பற்றி எப்படி விவரிக்கிறதுனே தெரியலங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஈர்ப்பு கொண்டிருக்கு. வித்தியாசமான வடிவங்கள் இருக்கின்றன, சிக்கலான வடிவமைப்புகளை பார்க்க முடியுது. நமக்கு வலப்பக்கமா பாருங்க, சோஃபா செட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு தனித்துவமான வடிவமைப்பு கொண்டிருக்கு பாத்தீங்களா. இத பார்க்கும் போது ஏதாவது மீட்டிங் ஹாலா இருக்குமோ அப்படின்னு பல பேருக்கும் தோணி இருக்கலாம். ஆமாங்க, இந்த இடம் தான் அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க முக்கிய கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடம். எவ்வளவு வனப்புமிக்கதா இருக்குல்ல. அப்படியே நாம நடந்து செல்லக்கூடிய இடத்தோட மேல் பகுதிய பாருங்க. இந்த காரிடர்ல இருக்கக்கூடிய நடைபாதைக்கு மேல அழகான வளைவுகள் இருக்கின்றன. அதுலயும் நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. முற்றிலும் அழகான காட்சிகள், ஏதோ கொடிகள் இழைந்தோடுவது போல இருக்கு. அதுவும் பச்சை சிவப்பு வண்ணங்கள் அந்த மேற்புற கூரைக்கு மேலும் மெருகூட்டுகின்றன. இப்போ நமக்கு இடப்பக்கமா ஒரு அறை இருக்கு. இங்க பாருங்க, இந்த அறை அரண்மனையோட நூலகம் என சொல்றாங்க. என்னப்பா நூலகம்ன்றீங்க, ஒரு புத்தகத்தையும் காணாம நீங்க கேக்கலாம். முழுக்க பாருங்களேன், மரப்பெட்டிகள் போல காட்சியளிக்கின்றனவா. அந்த கண்ணாடி பேழைகளுக்குள்ள நல்லா பார்த்தோம்னா எவ்வளோ புத்தகங்களை அழகா பாதுகாக்கிறாங்கன்னு உங்களுக்கே புரியும். சிறப்பா இருக்குல்ல. அப்படியே இந்த அறைக்கு எதிர்பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பில்லியட்ஸ் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பில்லியட்ஸ் மண்டபத்துக்குள்ள பாருங்க, விளையாடுவதற்கு எவ்வளோ பெரிய மேசை பச்சை வண்ணத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு அரசரோட மிகப்பெரிய உருவம் கூட இருக்குங்க. ஆனா வெளிச்சம் சரியா இல்லாதனால அந்த முகத்தை நம்மளால பார்க்க முடியல. பொதுவாவே இந்த அரண்மனையில சில இடங்கள்ல அழகா வெளிச்சமா வச்சிருக்காங்க, சில இடங்கள் சற்று இருட்டாதான் இருக்கு. சரிங்க, நாம அடுத்ததான் பார்த்துட்டு இருக்க கூடிய இந்த அறை என்ன இடம்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இது பார்க்க பிரம்மாண்டமான உணவு உண்ணும் அறை போல இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏற்றாற் போல நீண்ட மேசைகள் இருக்கின்றன. இரு பக்கங்கள்லயும் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. மையத்துல தொங்க விட்டுருக்க சர விளக்குகளை பாருங்களேன், இவ்வளோ அழகா பெருசா இருக்கு. அதுல இப்போ ஒரு சர விளக்குக்கு ஒளியூட்டப்பட்டிருக்கு. அதை பார்க்கிறப்பவே இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. ஆமாங்க, இது அரச விருந்து மண்டபம் என சொல்லப்படுது. மகாராஜா துக்கோஜி ராவோட முதல் எழுத்தை அடிப்படையா கொண்டு டீ வடிவத்துல இந்த இடம் அமைக்கப்பட்டுள்ளத நம்மளால பார்க்க முடியுது. சரிங்க, இதுவரைக்குமே நாம பார்த்த இந்த அரண்மனைக்கு அழகூட்டுபவையா எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்பத இந்த பாடலை கேட்டுக்கிட்டே சுத்தி பாருங்க.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள். August 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: கண்கவரும் காட்சிகளை காற்றலை வழியே கண்டுகொளிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தின் இந்தூர்ல அமைஞ்சிருக்க கூடிய லால்பாக் அரண்மனையை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னே அரண்மனையோட அழகிற்கும் ஆடம்பரத்திற்கும் எவையெல்லாம் சாட்சிகளாக காட்சி அளிக்கின்றன என்பத பாத்தீங்களா? இந்த அரண்மனையில மிகுதியா நாம பார்க்கக்கூடியவை கண்ணாடி பொருள்கள், பிரம்மாண்டமான சரவிளக்குகள், அதிலும் வகை வகையான சரவிளக்குகள் வேறுபட்ட வடிவங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கின்றன. சரிதானே? இந்த அரண்மனையின் ஆடம்பரத்திற்கு அழகு சேர்க்கும் வகையில இருக்கக்கூடிய கண்ணாடிகள் எல்லாமே பெல்ஜிய வண்ண கண்ணாடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அங்கிருந்து வரவழைக்கப்பட்ட சாளரங்கள், பிரம்மாண்டமான சரவிளக்குகள், விலை உயர்ந்த பாரசீக கம்பளங்கள் மற்றும் கிரேக்க புராண புடைப்பு சிற்பங்கள், இவைதான் இந்த அரண்மனையின் அழகுக்கு அழகூட்டுபவையா இருக்கின்றன. அந்த புடைப்பு சிற்பங்கள் எல்லாம் மேற்கூரை பகுதியில வண்ணமயமாக இருப்பது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு அழகை கொடுக்குது. மேலும் இங்கு விளையாட்டு கோப்பைகள், சமகால இந்திய கலை படைப்புகள் மற்றும் ஓர் அற்புதமான நாணய சேகரிப்பு காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இங்க நடன கலைஞர்களுக்கு கூடுதல் துள்ளலை வழங்கக்கூடியதா சுரல்வில்லின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய மரத்தால ஆன நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த நடன மண்டபத்தோட தளம் மிகவும் தனித்துவமான அம்சங்கள்ல ஒன்று என சொல்றாங்க. சரிங்க, அப்படியே இந்த பக்கமா வாங்களே, என்ன இருக்குன்னு பாருங்க. ஏதோ லிப்ட்னு எழுதி இருக்குப்பா. இப்படி ஒரு லிப்டா? ஆமாங்க, இது மின் தூக்கி தான். இங்கு வாழ்ந்த அரசர்கள் எதற்காக இதை பயன்படுத்தி இருக்காங்க தெரியுமா? அரண்மனையோட பிரதான சமையலறை இந்த அடித்தளத்துலதான் அமைஞ்சிருக்கு. அதனால உணவு மற்றும் பிற பொருள்களை மேலும் கீழும் எடுத்து செல்வதற்காக மின்சாரத்தால இயங்கக்கூடிய இந்த உணவு மின் தூக்கிய பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காங்கல்ல. சரிங்க, அப்படியே இந்த படிக்கட்டு வழியா மெல்ல போகலாம். இங்க சில இடங்கள்ல வெளிச்சம் குறைவா இருக்கும், கவனமா வாங்க. கண்ணாடி பிழைகளுக்குள்ள பார்க்க முடியும். இப்போ நமக்கு வல பக்கமா இருக்கக்கூடிய அறைக்குள்ள போங்களே.
2: இந்த அறை முழுவதுமே நிறைய ஒளிப்படங்களை காட்சிப்படுத்தி இருக்காங்க. இது என்னவா இருக்கும்?
3: எல்லாமே வித்தியாச வித்தியாசமா இருக்கே.
1: இது அந்த காலகட்டத்துல பயன்படுத்திய கேமராவோட ஒளிப்படம் தாங்க. நமக்கு முன்புதான் முதலாவதா இருக்கக்கூடியது.
3: இவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்கப்பா
1: அப்படின்னு பாக்குறவங்க எல்லாமே சொல்றாங்க. இந்த கேமராவை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களை தான் இந்த காட்சி கூடத்துல வச்சிருக்கிறதா சில தகவல்கள்ல சொல்றாங்க. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய ஒளிப்படங்கள் அனைத்துமே இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சிறப்பான இடங்களாகத்தான் அமைந்திருக்கின்றன. இந்த அறையில இருக்க எல்லா ஒளிப்படங்களையும் நல்லா பாத்துக்கோங்க. இன்றைய நிகழ்ச்சியில நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட ஒளிப்படமும் இதுக்குள்ள இருக்கு. அதனால எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்க, இப்ப நாம பார்க்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு?
2: இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான அறையா இருக்கு. இது என்ன அறையா இருக்கும்?
1: இது ஓய்வு எடுக்கும் அறையாங்க.
2: என்னது ஓய்வறையா?
1: இத பார்த்தா யாருமே ஓய்வெடுக்கும் அறைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விளக்குகள்,
2: அந்த இருப்பிடங்களை பாருங்களே எப்படி இருக்கின்றன.
1: ஆங்காங்கே வண்ண கண்ணாடிகளால் ஆன சாளரங்கள் ரொம்பவே அழகா இருக்கு. அதுல செய்யப்பட்டிருக்கக்கூடிய நுணுக்கமான வேலைப்பாடுகள், இங்க இருக்கக்கூடிய வண்ணங்களோட சேர்க்கை, பிரம்மாண்டமான படுக்கைகள், இப்படி பல விடயங்கள் இந்த இடத்த பத்தி சொல்லிட்டே போகலாம். ஆமாங்க, இந்த ஓய்வறையோட இரு பக்கங்கள்லயும் பாருங்களேன் வண்ண கண்ணாடிகளால் ஆன பெரிய கதவுகள் இருக்கின்றன. இந்த கண்ணாடி தகடுகள்ல சூரியன் மற்றும் நந்தி ஹோல்கர் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. பாத்தீங்களா? மல்கர் ராவ் ஹோல்கர், அகல்யாபாய் ஹோல்கர் போன்ற ஹோல்கர் வம்சத்தின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பலரின் எண்ணெய் ஓவியங்களை இந்த ஓய்வறை பகுதிகளில் மாட்டி வச்சிருக்காங்க. மண்டபத்தோட கூரைய மேல் நோக்கி பாருங்களேன், கிரேக்க கடவுள்கள் மற்றும் புராணங்கள்

படங்கள்ல வரக்கூடிய சில காட்சிகளை எவ்வளோ அழகா சித்தரிச்சிருக்காங்கன்னு. அதுலயும் வட்ட வடிவத்துல ஒரு வித்தியாசமான பல வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஓவியம் தனித்துவமானதா இருக்கு. இந்த படைப்பை பற்றி எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் அப்படின்னு நம்மள மிகுதியா சிந்திக்க வைக்கிறது. அரண்மனையோட கம்பீரமான வாயில பார்த்தப்போ, அதாங்க கேட்டு பார்த்தப்போ என்ன தோணுச்சு? இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம், நினைவு இருக்கா? அவை எங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் அரண்மனையோட வாயில்களோட பிரதி என சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய வாயில்கள் அதை விட இரண்டு மடங்கு பெரியதாங்க. இந்த வாயில்கள் வார்பிரும்புல வார்க்கப்பட்டு இங்கிலாந்துல இருந்து கொண்டு வரப்பட்டதாம். அதுலயும் முயற்சி செய்பவனே வெல்வான் என்ற ஹோல்கர் அரசின் சின்னமும் பொறிக்கப்பட்டுள்ளத நாம பார்த்தோம். பிரதான வாயிலோட இருபுறமும் எட்டு உலோகங்களாலான அஷ்டதாதுவால் செய்யப்பட்ட இரு சிங்கங்கள் இருந்தது, நினைவிருக்கா?

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. அழகான ஐரோப்பிய பாணி கட்டிடக்கலையில அமைந்திருக்கக்கூடிய லால்பாக் அரண்மனைய சுத்தி பார்த்தோம். கையோட விழிக்கு வனப்பூட்டும் மற்றொரு பகுதிய பார்க்க போலாமா? பொதுவா நம்முடைய பயணத்துல பல்வேறு பகுதிகளில் பார்வையிட்டு இருக்கோம். சில இடங்கள் வரலாறு சார்ந்ததாகவும், சில இடங்கள் இயற்கை சார்ந்தும், சில இடங்கள் மனிதனால உருவாக்கப்பட்டவையாகவும் இருக்கின்றன. இப்படி நாம செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா அமைகிறதா? எப்படியான பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது? உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவலா அனுப்பி வைங்க. என் மீண்டுமா சொல்றேன், 93 61 73 38 68. ஏன்னா நம்முடைய பயணமும் மென்மேலும் சிறக்க உங்களுடைய கருத்துக்கள் வலுவூட்டுபவையா இருக்கும். சரிங்க, நாமளும் பேசிக்கிட்டே எங்க வந்திருக்கோம்னு பாருங்க. நிறைய வண்டிகள் இருக்கின்றன, மக்கள் அந்த பாலத்துக்கு மேல ஏறி நடந்துட்டு இருக்காங்க, நிறைய கடைகள் இருக்கின்றன, குழந்தைகள் விளையாடுவதற்கு ஏற்றார் போல வசதிகள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. அதை விட முக்கியமா வழிபறி பண்ணக்கூடிய குரங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. ஆமாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியே நம்ம கண்ணு கெட்டின தொலைவுல என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஆறு ஓடுவது தெரியுதா? ஆமாங்க, அப்படியே அந்த பக்கமா நடந்து போவோம் வாங்க. இப்போ உங்க முன்னாடி இருக்கக்கூடியது என்ன? என்னே அழகு, பசுமையான இயற்கை சூழலுக்கு மத்தியில இங்க பாருங்களேன், மலைப்பகுதி மீது மட்டமான இடத்துல பாய்ந்து வரக்கூடிய ஆறு திடீர்னு ஆழமான பள்ளத்துக்குள்ள விழுது. இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பசுமையா இருக்கு, ஆனா இதை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. சற்று நினைவுபடுத்தி பாருங்க, லால்பாக் அரண்மனையோட ஒளிப்படங்கள் வச்சிருந்தாங்கல்ல, அந்த அரண்மனையில இருந்த ஒரு ஒளிப்படத்துல இந்த இடமும் இருந்தது. அதுக்கு கீழே பதால்பாணி அப்படின்னு பெயரும் குறிப்பிட்டிருந்தாங்க ஆங்கிலத்துல. இந்த பாதாள பாணி நீர்வீழ்ச்சி இந்தூரின் மவு வட்டத்துல அமைஞ்சிருக்க கூடிய ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. இது மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான மற்றும் பிரபலமான நீர்வீழ்ச்சிகள்ல ஒன்றாங்க. சோரல் நதியால உருவான இந்த பாதாள நீர்வீழ்ச்சி ஏறத்தாழ 300 அடி உயரத்துல இருந்து விழுவதா சொல்றாங்க. நீர்வீழ்ச்சியோட அடிவாரத்துல பாருங்களேன், எவ்வளவு அழகான ஒரு குளம் இருக்கு. ஆனா இந்த அழகான குளத்தோட ஆழம் இன்ன வரைக்கும் தெரியலையாங்க. அதனாலதான் இது பாதாள், அதாவது நரகத்தின் ஆழம் வரை செல்லக்கூடியது என இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் பேச்சு வழக்குல சொல்றாங்க. இந்த நீர்வீழ்ச்சி பதாளபாணி நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என சொல்லப்படுது. ஹிந்தியில பதால் என்றால் பூமியின் மேலோட்டிற்கு கீழே என்றும், பாணி என்றால் நீர் என்று பொருள்படுவதா சொல்லப்படுவதுண்டு. அடர்ந்த வனப்பகுதிகள், உயரமான பசுமையான மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்கு இடையில இந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான சுற்றுலா தலம் தான் இந்த பதாளபாணி நீர்வீழ்ச்சி. சரிங்க, நாமளும் இந்த பதால்பாணி நீர்வீழ்ச்சிய பின்புலமா கொண்டு சில ஒளிப்படங்களை எடுத்துக்கலாமா?

0: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு.

0: பிரைஸ் ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
5: பிரம்மாண்டமான உட்புற கட்டமைப்புகளை கொண்ட ஐரோப்பிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அரண்மனை, அங்கிருந்த அறைகள், கலிநயமிக்க வேலைப்பாடுகள், அரண்மனையோட ஒளிப்படத்துல பார்த்த அதே இடமான பதாளபாணி நீர்வீழ்ச்சி, இவை அனைத்தையும் பார்த்ததும் இவை பற்றிய தகவல்களை கேட்டதும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பதை உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட இந்தூரில் அமைந்துள்ள 7 அடுக்கு அரண்மனையின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு ராஜ்வாடா அரண்மனை என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவும் கட்சவி வழியாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் திருப்பூர் மனவைக்க சந்திரசேகர், பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, ரமேஷ், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், கனக்கம்பாளையம் சசிகலா, திருச்சி சேருக்குடி சிற்றூர் அ சரவணன், நந்தவனம் பாளையம் சு பத்மாவதி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், ஈரோடு வெங்கம்பூர் ஜெகதீஷ் ராயர், உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. இந்தூரில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஐரோப்பிய பாணி அரண்மனையின் பெயர் என்ன? இந்தூரில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஐரோப்பிய பாணி அரண்மனையின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் பொழுது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் வியத்தகு இந்தியா. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு உங்கள் கோடை பண்பலையிலிருந்து. இனி தொடர்வது கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனை 100 ஆண்டு விழா நேரலை, கொடைக்கானல் அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நோய் நொடிகள் இல்லாமல் வாழ வேண்டும் என வாழ்த்துவது தமிழர் மரபு. அந்த வகையிலே நோய்களை போக்கும் ஒரு அரசு தலைமை மருத்துவமனை 100 ஆண்டுகள் கடந்தும் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் நேரலையாக இன்று கோடை பண்பலை 100.5 வர இருக்கிறது. கொடைக்கானல் அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100-ஆண்டு விழா நேரலையாக களத்தில் இருக்கிறார்கள் சகோதரர் JP ரமேஷ்குமார் அவர்களும் சுபா அவர்களும்.
2: உற்சாகமான வணக்கம் நேர்களே. அண்ணா அவர்களே, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நிகழ்வு, எங்க வந்திருக்கோம் என்பதை சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிகழ்வானது தொடங்கி மிகச்சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சாங்க, அழகா குத்து விளக்கேத்தி வரவேற்பு நடனம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதே போல சிறப்பு விருந்தினர்களை கௌரவிச்சாங்க, நினைவு பரிசு எல்லாம் வழங்கிட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 100-ஆண்டு விழாவை பாக்குறதுக்காக பல பேர் இங்க வந்து குழுமி இருக்கிறாங்க. இந்த எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொடைக்கானல் நகராட்சி நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் 2022-23 சிறப்பு தங்கும் விடுதி ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விடுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய அரங்கத்துலதான் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்குது. நிறைய செவிலியர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. அதே போல பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இந்த இதுல கலந்துக்கிறதுக்காக ஆர்வத்தோட அரங்கத்துக்குள்ள அமர்ந்திருக்காங்க. இப்ப நாம அந்த அரங்கத்துக்கு வெளியில இருக்கிறோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, நாம தாய்த்தை நலப்பிரிவு மையத்துக்கு முன்பா தான் நின்றுட்டு இருக்கோம். நம்மள சூழ்ந்து நிறைய வாகனங்கள் இருக்கின்றன, மக்கள் இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு சிறப்பா நடைபெறுவதற்காக பல பேர் இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறாங்க.
3: குறிப்பா வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த யாரா சொல்லிடலாம். இப்ப வந்து திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா வந்து இப்ப நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய உறவுகள் நம்மள்ட்ட பேச காத்திருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
3: உங்க பேருங்க?
4: ஸ்ரீரங்கன் சார். ஸ்ரீரங்கன்.
3: ஸ்ரீரங்கன் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
4: ஒட்டஞ்சத்திரம் சார். எனக்கு நேட்டிவ் பிளேஸ் ஒட்டஞ்சத்திரம் மேடம். நான் வந்து கொடைக்கானல் அரசு மருத்துவம் வந்து ICTC லேப் டெக்னீஷியன். அப்படின்னா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மாநில எய்ட் தட்டுப்பாடு சென்டர் மேடம். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் வந்து நாங்க அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
3: இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க,
4: சொல்லுங்க.
3: வந்து என்ன நிகழ்வுக்காக இங்க வந்திருக்கீங்க
4: சார்? இப்ப இந்த கொடைக்கானல் GH ஆரம்பிச்சு இப்ப 100 வருஷம் ஆச்சுங்க சார்.
3: சரிங்க.
4: அந்த பங்கன் வந்து இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கீங்க.
3: இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க
4: சார்? மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காருங்க சார். கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க சார். JD மேடம் வந்திருக்காங்க சார். நம்முடைய எல்லா பொதுமக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க சார். அதனால ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு சார்.
3: போயிட்டே இருக்குது. ஆனா தொடக்கத்துல இருந்தே சொன்னீங்க வந்து, நான் வந்து கோடை பண்பலையோட வந்து அபிமான நேயர், நான் வந்து நிறைய பேச வைக்கலாம் நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க. நான் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்றீங்க. இப்ப வந்து உங்களோட ஏதோ வந்து பாடலாம் பாடணும் சொல்லி சொன்னீங்க. மருத்துவ நிகழ்வா இருந்தாலும் கூட பாடல் கேட்கறது வந்து நேயர்களுக்கு விருப்பமா தான் இருக்கும்.
4: ஆமாங்க சார்.
3: என்ன பாடல் பாட போறீங்க
4: சார்? இதயம் ஒரு கோயில் என்ற பாடல வந்து பாடுங்க சார்.
3: பாடு
4: கோடை எப்ப முடிய ஒரு கோயில் அதில் பூதையும் ஒரு பாடல், ஜீதையும் ஒரு கோவில் அதில் பூதையும் ஒரு பாடல், இதில் வாழும் தேவி இசையே பலரார் நாளும் கூட்டுவேன்
3: நேயர்களுக்கு வந்து பாடலும் ஒரு மருந்தாதான் நம்ம வந்து கோடை பண்பலை பண்ணிட்டு. இப்ப நீங்க பாத்துக்க வேலையில பாத்தீங்கன்னா,
4: சொல்லுங்க சார்.
3: இப்ப வந்து நீங்க வந்து என்னோட வந்து பிரதான தொழில், நீங்க என்ன வேலை பாத்தீங்க?

0: நம்ம கொடைக்கானல்ல அமைஞ்சிருக்கு. 1926 July 24 அன்றுதான் இந்த கட்டிடம் வந்து நிறுவப்பட்டது. இங்க எதற்காக இத தொடங்கி இருக்காங்க அப்படின்ற விடயம் ஒரு ஒரு சுவாரஸ்யமா
1: இருக்கு.
0: ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுக்கு அந்த அவங்களோட ஊழியர்களுக்கும் மருத்துவ உதவி செய்யறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை தான் இந்த மருத்துவமனை.
2: மருத்துவமனை இப்ப நிகழ்வு வந்து நேரலையே நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து அந்த தங்கும் விடுதிக்குள்ள வந்து இப்ப வந்து கேக் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து அவங்களோட இதுல வந்து அவங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்து இருப்போம். நம்ம வந்து கொடைக்கானல் தலைமை அரசு மருத்துவமனை நூற்றாண்டுகளா சிறப்பாக கொண்டாடி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிக பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
3: காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
3: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது.
5: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
15: ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
16: கொடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
15: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
17: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
18: மேடையில் கவிபுல நடத்திக் கொண்டிருக்கும் நம் கோடி பண்பலை 100.5 இன்றைய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியானது கொடைக்கானல் தலைமை அரசு மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா வளாகத்திலிருந்து உற்சாகமா வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம முன்னாடி
19: இருக்கிறவங்களை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வந்து நிகழ்வுகள் நடந்துருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை நிகழ்வு போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சிறப்பு தங்கும் விடுதியில வந்து எல்லா தலைமை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க, பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிற வந்து அவங்க அவ்வளவு ஆர்வமா நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறாங்க. இப்போ என்ன நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது
18: இப்போ பார்த்தோம் அப்படின்னா திட்ட வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க.
19: பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம நேயர்களையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: என்ன
19: வேலை பாத்து?
2: இங்க 13 வருஷமா செவிலியரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
19: அதாவது பாத்தீங்கன்னா இந்த 100 ஆண்டு விழா கொண்டாட நேரத்தில்

0: நீங்களும் இதுல ஒரு அங்கமா இருக்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்குது?
1: எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்குது. இந்த 100 ஆண்டு நாங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷம். இந்த 100 ஆண்டு ஆரம்பிச்சு வச்சவங்க இல்லாத நேரத்துல நாங்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
0: இப்ப வந்து நீங்க வந்து நர்சா செவிலியரா இருக்கீங்க, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற வர்றாங்க பாத்தீங்களா, இப்ப இங்கிருந்து நம்ம வந்து நண்பர்கள் தோழர்கள்லாம் வந்து இங்க மருத்துவம் பாக்குறதுக்காக வருவாங்க, அவங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கோஆபரேஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க?
1: மருத்துவமனைக்கு வரும்போது நிறைய கூட உள்ள வந்து உடம்போட கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வர வேண்டாம், ஏன்னா பிற நோயாளிகளுக்கும் சரி நீங்க கூட்டிட்டு வரவங்களுக்கும் அது வந்து தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வரும்போது 2 பேர் இருந்தா போதும், இங்க கூட்டம் போட வேண்டாம். அது மாதிரி சுற்றுப்புறத்தை வந்து சுத்தூய்மையாக வைக்கணும். அவங்க குடிக்கிற டீ கப்னாலும் சரி அதெல்லாம் வந்து குப்பைத்தொட்டியில போய் போடணும்.
0: இந்த விஷயம் சொல்றீங்க, இப்ப நம்ம கொடைக்கானல் தலைமை மருத்துவமனையில என்னென்ன சிறப்புகள், அதாவது வந்து இந்தந்த வசதிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவீங்கம்மா?
1: இங்க டயாலிசிஸ் பண்றோம், 24 மணி நேரமும் டயாலிசிஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிடி ஸ்கேன் இருக்குது, அதுக்கப்புறம் அவசர சிகிச்சை பிரிவு இருக்கு, கருவி அரங்கு 24 மணி நேரமும் போயிட்டு இருக்குது.
0: போயிட்டு இருக்குது. இப்ப வந்து ஒரு செவிலியரா கேட்ட கேள்வி அதை விட்டுட்டு இப்ப வந்து ஒரு நேர் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க நல்லா பாடுவீங்க எல்லாத்தையும் வந்து பாட்டுலாம் கேட்பீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
1: அந்த இளமை ஊஞ்சல் ஆடுது அந்த படத்துல இருந்து ஒரே நாள் உனே நான் அந்த சாங்.
0: அந்த ஒரே நாள் உனே நான் அப்படின்றத வந்து நாங்க உங்க குரல்ல வந்து ஒரு வரி கேட்க முடியுமா?
1: என்னோட நண்பர் பாடுவார் அந்த ஒரு லைன்.
0: நான் நண்பர் பாடுவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அவர் வந்து,
1: ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது பூலாவும் என் இளமை ஊஞ்சலாடுது.
0: ஏன் நம்ம வந்து பாடல்களை வந்து அப்பப்ப எடுத்துக்கிறோம் கேட்டீங்கன்னா, மருத்துவமனை இருக்கும் போது மருத்துவர்கள் வந்து நமக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தா வந்து நம்ம பாடல்களுக்கு மருந்தா இருக்குது. இப்ப பக்கத்துல இன்னொரு நண்பர் இருக்கிறாரு, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க. வடிவேல். வடிவேல்.
0: வடிவேல் ஐயா என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க?
2: நான் டாக்ஸி டிரைவரா இருக்கேன்.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: கொடைக்கானல் தான் சார்.
0: கொடைக்கானல் தான் இருக்கிறீங்க. இப்ப கொடைக்கானல் இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனையில வந்து நீங்க வந்து மருத்துவமா பாத்துருப்பீங்க, இல்ல மத்தவங்க வரதையும் பாத்துருப்பீங்க. நீங்க வந்து இங்க பாத்து என்னென்ன விஷயங்களை பார்த்து நீங்க வியந்து இருக்கிறீங்க?
2: நான் வந்து இங்க இருந்து நீட் கிளீன், நல்லா கிளீனா இருக்கும் கொடைக்கானல். மலை பிரதேசத்துல நானும் கீழெல்லாம் பாத்துருக்கேன், திண்டுக்கல் அது மாதிரி மத்த மாவட்டங்களையும் பாத்துருக்கேன். கொடைக்கானல் இருக்க மாதிரி ஒரு கிளீன்லஸ் எங்கேயுமே
0: பாத்ததில்லைன்னு சொல்லி
2: இருக்கேன். இந்த கொடைக்கானல் இருக்க எழில்மிகு தோட்டத்துல இது ஒரு கொடைக்கானல் ஜிஹெச் வந்து மெயினா ஒரு இதா இருக்கிறது.
0: இருக்கும் பொழுது நேயர்களுக்கு வந்து நல்லா வந்து மருத்துவம் பெற்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆண்டு தொடங்குறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படித்தானுங்க?
3: ஆமா, 1926 ஆண்டுல வந்து தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா 13க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து 62 மொத்த உள்ளிருப்பு படுக்கைகள் இருப்பதாகவும் அதே போல பல்வேறு பிரிவுகள் இங்கு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க.
0: இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம வந்து சுற்றுலா பயணிகள் இங்க வரும்பொழுது வந்து அவங்களும் வந்து இங்க மருத்துவத்துக்காக வர்றாங்க, பல பேர் பயனடைஞ்சு கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில். கோடை பண்பலை 100.5 அந்த நேயர் கேட்ட ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்ப்பது இப்ப கொடைக்கானல்ல கோடை பண்பலையில் கேட்டு விடலாமா?
3: கேட்டு விடலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஆசையில் ஒரு குக்கு,
9: ஆசையில் ஒரு குக்கு.
8: நமது கோடை பண்பலை 100.5
9: திங்கள் முதல் வெள்ளி வரை
8: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
9: நீர்களின் ஆசை பாடல்கள்.
10: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே.
8: 94-86-28-24-24
9: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
8: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
9: உங்களின்

0: பெயர் மற்றும் ஊரோடு
1: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
0: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
2: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026, கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
3: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
4: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
5: பாய்மதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
4: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
5: காலை 11 மணி முதல் 8 மணி வரை பாரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
4: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
5: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
4: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
6: கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல, அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 விழா நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கும் கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 விழா நேரலை.
3: மேடையில் கவிவீனை நீட்டிக் கொண்டிருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 இது சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இன்றைக்கு கொடைக்கானல் தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்துல இருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100 விழாவை மிக சிறப்பா இங்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரையாற்றுவதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்வு ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிற நமக்கு முன்புதான் நிறைய நேர்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. நாம இப்ப சந்திக்க கூட ஒரு பொண்ணு அழகா முடிஞ்சிருக்கிறாங்க. முன்ன பேச மாட்டேன்னு சொன்னாங்க, இப்பதான் பேசுனேன் அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சமந்தா.
3: சமந்தா, அழகா இருக்கீங்களே, பேர் வச்சதுனாலயா?
4: என்ன ஸ்டாண்டர்ட்
3: எங்க படிக்கிறீங்க?
4: கோடை கிராஸ் ஸ்கூல்ல.
3: அப்படியா? யார் உங்க பக்கத்துல நிக்கிறாங்க?
4: எங்க அப்பா.
3: அப்பாவை விட்டுட்டு தள்ளியே வர மாட்டீங்களா? அவ்வளவு பயமா இருக்க பேசுறதுக்கு. அப்புறம் ஏன் இவ்வளவு பயம்? சரி, ஏதோ நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா? சொன்னீங்களாமா? என்ன சொல்ல போறீங்க?
4: அப்பா சொல்ல மாட்டாரு,
3: நீங்க தான் சொல்லணும். இப்போதைக்கு நான் சைலண்ட் மோட்ல போயிட்டேன் அப்படின்ட்டாங்க பாப்பா. அவங்க அப்பாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம். மனைவருக்கும் வணக்கம். எங்க
3: இருந்து வரீங்க ஐயா?
5: கொடைக்கானல்.
3: நீங்க இந்த நிகழ்வுக்கு இங்க வந்திருக்கிறீங்க?
5: ஆமா, நான் ஒரு கொடைக்கானல் வாசியாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு சமூக ஆர்வலராகவும், அது இல்லாம குருதிக்கொடை, நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக குருதிக்கொடை பாசறை வச்சிருக்கிறோம். அதுல வந்து நம்ம அரசு மருத்துவமனையோட இணைந்து அவங்க குருதி கேட்கிற நேரம் எங்க குழுவோட சேர்ந்து நாங்க

0: அப்பப்ப குருதி தேவைப்படுற நேரம் கொடுப்போம். அதுதான் இந்த அரசு மருத்துவமனை வளாகங்கள்ல சுற்றுச்சூழல் சம்பந்தமான நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும் இந்த கிளைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து புதர்கள் வளர்ந்துரும், புல்லு வளர்ந்துரும். இந்த மாதிரி நேரங்கள்ல நாங்க குழுவா வந்து இந்த சுற்றுச்சூழல்
1: என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க.
0: இல்ல தெரியவில்லை, மக்களுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. பொதுவா வந்து பாமர மக்கள் இங்க வந்து இந்த மருத்துவ சேவையை பயன்படுத்திக்கிட்டாங்க.
1: கொடைக்கானல் மருத்துவமனையின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் இப்பொழுது கேட்கலாம்.

0: ரெஸ்ட் இன் பீஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
9: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
11: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
13: இருந்து இங்க குருவி வங்கி வந்து பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. இங்க வந்து ரெட்டக்குறுகள் சேமிப்பு மையமா திகழ்வதால பல தாய்மார்களோட மரணம் வந்து தவிர்க்கப்படுவதா இங்க சொல்லப்படுது. அதே போல குருவி வங்கி கொடையாளர்கள் காத்திருப்பு அறை வந்து 2020 வரை இங்க நிறுவி இருக்கிறாங்க. 2013 ஒருங்கிணைத்த தாய்சேய் நல சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு 24 தாய்மார்களுக்காகவும் சிசுக்களுக்காகவும் இங்க நடைபெற்றுக் கொண்டிருப்பது சிறப்பான விடயம். இந்த விடயங்களை நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு முன்பா 2 இருக்கிறாங்க. சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
14: ஹலோ வணக்கம், நான் திண்டுக்கல் இருந்து வந்திருக்கேன்.
13: உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
14: என் பேர் கணேசன்.
13: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
14: நான் வந்து மருத்துவ
13: எனக்கு

0: சந்தோஷமா இருக்கு. இங்க கொடைக்கானல வந்து அரசு மருத்துவமனையில வந்து இந்த 100வது ஆண்டு விழாவுக்கு அம்மையார் அவர்கள் ஜெடி அம்மையார் அவர்கள் அழைத்து இருந்தது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா
1: இருக்கு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பேசுறத கேட்டுட்டு கூட இருப்பாங்க, அதனால வீட்டுல இருக்கிறவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க, யார் இருக்காங்க?
0: என் மனைவி பேர் வந்து அமுதா, மகன் வந்து நிதின்.
1: அவ்வளவுதான், ரெண்டு பேரும் அப்படியே அமைதி ஐட்டிங்ல திடீர்னு அதை பார்த்து பேசவே முடியல அப்படின்றாங்க. இப்ப அடுத்து நம்ம இன்னொரு அண்ணாவை சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் வைரமணி.
1: இப்ப பொதுமக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், இந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா?
2: நீங்க மொத்தத்துக்கு முன்னாடி இருந்ததை வந்து ஐஎஸ் முத்திரை வேற வாங்கியிருக்கோம், நாங்க
1: தொடர்ந்துருப்போம். கோடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நூற்றாண்டு விழாவின் நிகழ்வில் இப்போது நம் கோடை பண்பலையில் கேட்கலாம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 ஆண்டு விழா நேரலை.
2: தலைமை மருத்துவமனை 100 ஆண்டு விழா சிறப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பதான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இங்கிருந்து வெளியில கிளம்பி இருக்கிறாங்க. அடுத்ததாக நாம வந்து சந்திக்க இருக்கக்கூடியவங்க தலைமை மருத்துவ அலுவலர் திருமதி பொன்ருதி அவர்களை தான் சந்திக்க இருக்கோம். அவங்களை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நேரத்துல பலரும் அவங்களை சூழ்ந்து நின்றுருக்காங்க. அவங்கள நமக்கு பேச விடாத அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்களை வந்து சந்திக்க போறோம். அம்மா வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து அவர்கள் தலைமையில வந்து இந்த இன்னைக்கு வந்து எங்களுடைய இணை இயக்குனர் அப்புறம்
4: நிகழ்ச்சியில வந்து நேர்கள் நிகழ்ச்சியில போயிட்டு இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 அண்ணன் கூட பேசிடலாம். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பொன்றதில் அம்மா அவங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க, அதையும் நம்ம நேரில் சொல்லிடலாம். ஆமா, நீங்க அப்படியே கொண்டாடையும் நீங்க வாங்கிட்டு சொல்லிட்டே இருங்க. இப்ப நேரில் வந்து
3: இணை இயக்குனர் மேடமும் அவங்க இருக்காங்க, அவங்களும்
4: இணை இயக்குனர் மேடமும் பேசலாம். அம்மா வணக்கம். கோடை பண்பலை 100.5 வந்து நேரில் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற 100 ஆண்டு விழா கொண்டாடி இருக்க நேரத்துல வந்து இந்த நம்ம மருத்துவமனையோட சிறப்பு ஆசிருக்கோமா?
3: சிறப்புகள் சொல்லும் போதே இது இன்னைக்கு 100 ஆண்டு தாண்டி வந்திருக்கு, அதுலயே பெரிய சிறப்பு
4: இன்னைக்கு.
3: அது போக வந்து இங்க 24 hours சீமான் சென்டர் டெலிவரி கேட் பாத்துட்டு இருக்கோம். ரத்த வங்கி செயல்பட்டு இருக்கு. அதுபோக சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் எல்லாமே வந்து 24 hours மக்கள் செயல்பாட்டுல இருக்குது. எமர்ஜென்சி சென்டர் இருக்குது, அவுட் பேஷண்ட் இருக்கு, ஐசி வந்திருக்காங்க. அனைவருக்குமே இங்க இலவசமா எல்லா வைத்திய சிகிச்சையிலும் இலவசமாகவும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலமாகவும் செயல்பட்டு வருகிறது.
4: இப்ப இந்த 100 ஆண்டுகள் இந்த இடத்துல நீங்க உங்களோட பங்கு, நீங்க வந்து இந்த 100 ஆண்டுகள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மருத்துவத்துறைக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகும், இந்த சாதனை இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன பார்த்தோம்?
3: நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த நாம் வர்த்ததே மருத்துவமனையில ஜிஹெச் வேலை பார்த்திருக்கிற போது இந்த கட்டத்தை கட்டமைப்புக்கு இப்ப வந்து ஒரு 80% உள்கட்டமைப்பு மற்றும் மேன் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கோட எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரசாங்கம் அதுக்கு பயங்கரமா உத்தரவு கொடுத்துருக்காங்க. மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்கள், செவிலிகள், பேராமரிக்கிற அனைவருமே வந்து நாங்கள் பல குவாலிட்டி சர்வீஸ் இருக்கிறதுனால இருக்கிறதுனால ரொம்ப ஒரு குவாலிஃபைடு சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
4: மகப்பேறு
3: மருத்துவம் சிறப்பாக நடைபெற்று 3 நேரத்துக்கும் மகப்பேறு மருத்துவர்கள் 24 hours இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாம்பு கடி, விஷமுறிவு மையம், எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வியாதி, எமர்ஜென்சி பீடியாட்ரிக் எமர்ஜென்சி, அன்னோன் பைட்டு, எல்லா வியாதிக்குமே தீக்காயம் அனைத்துக்குமே சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு
4: வருது. உங்க பணி வந்து எப்பயுமே சிறக்கணும். நாங்கள் வந்து உங்க கூட பயணிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த ஊர்ல இப்ப பக்கத்துல இன்னொரு அண்ணாவை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அண்ணா ஒருத்தர் இருக்கிறாங்க.
5: வணக்கம். முடிஞ்சிடும் செயல்பட்டு வருது. 100 ஆண்டு இப்ப நடக்குது. 100 வருஷத்துல நாங்க சின்ன பிள்ளை பிறந்த ஊரே தான். சின்ன குழந்தையில இருந்து ஒரு 5 வயசுல இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கும். நல்லா இங்க வந்து வெளியூர் டாக்டர்ஸ் தான் வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க, நிறைய பேஷண்ட்களுக்கு காப்பாத்தி இங்க முடியாதவங்களுக்கு உடனே வெளியூர் கண்டு வருவாங்க. வசல குண்டு திண்டுக்கல்

மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க, எல்லாருமே அந்த வேலையை பார்த்துட்டு வந்து இப்போதைக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால எல்லா விஷயங்களும் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை எப்பயுமே தொடர்ந்து கொண்டே இருக்கணும். நாங்களும் வந்து உங்களுக்கு சிகிச்சை பெறணும். மேலும் மேலும் சிறக்க உங்களுக்கு நன்றி.

0: இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க, எல்லாருமே அந்த வேலையை பார்த்துட்டு இருந்து இப்போதைக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை எப்பயுமே தொடர்ந்து கொண்டே இருக்கணும். நாங்களும் வந்து உங்களுக்கு சிகிச்சை பெறணும். மேலும் மேலும் சிறக்க உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ORG.
3: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில்
4: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது. நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
5: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
4: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
5: காலை 11 முதல் 8 வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
4: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
5: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
4: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
6: கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது.
7: வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இன்றைக்கு கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100 விழா நடைபெறக்கூடிய சிறப்பு வளாகத்தில் இருந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம முன்னாடி ஒரு பாப்பா நின்றுட்டு இருக்காங்க. அவங்கதான் வந்து நிகழ்ச்சியோட துவக்கத்துல பரதநாட்டியம் எல்லாம் ஆடினாங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? படிக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல. பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க, அவங்க உங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? பாப்பாவோட அம்மா. நீங்க என்ன ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க, அதையும் பார்த்தோம். உங்களை சந்திச்சது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு பேச ஆர்வமா இருக்கக்கூடிய அண்ணா உங்க பேர் என்ன? அப்படிங்களா? அப்படிங்களா? உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி. அதனால இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையோட 100 விழால பல்வேறு மக்களை சந்திச்சோம், மருத்துவர்களை சந்திச்சோம். இந்த நிகழ்வை இந்த வளாகத்தில இருந்து வழங்கியதுல பெரும் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். சுபா, நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கிய கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100-ஆண்டு விழா நேரலை.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைக்கி சிறப்பு நேரலையாக வளம் வந்தது கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100-ஆண்டு விழா. அதற்காக நேரலையாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து நேயர்களை சந்தித்தும் மருத்துவர்களை சந்தித்தும் நிலையம் திரும்புகிறார்கள் JP ரமேஷ்குமார் மற்றும் சுபா. இனினும் இதய அலைவரிசையிலிருந்து ஒலிக்க இருக்கிறது இல்லம் தேடி வரும் பண்பலை. முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாகாலாந்து மாநில முன்னாள் ஆளுநரும் பிஜேபி மூத்த தலைவருமான இல கணேசனின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் 440 விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கேரளத்தில் 10 நாள் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 81.31 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6179 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசி, நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க இல்லம் தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13-17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இனிய வணக்கம் நேயர்களே, தொலைவில் இருந்தாலும் உங்கள் இல்லம் தேடி வந்து உறவாடும் குரல், உங்கள் இதயத்தோடு இசைந்து உங்கள் இல்லத்தின் ஒரு அங்கமாகும் நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
2: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
4: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
5: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
4: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
5: காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
4: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
5: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
4: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
6: கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது.
7: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா.

0: சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: அண்ணா கேக்குதுங்களா? ஹலோ,
0: ஆ சொல்லுங்க
1: அண்ணா. சக்தி அண்ணாங்களா?
0: ஆமா
1: அண்ணா. இப்ப பிஸியா இருக்கீங்களா ஃப்ரீயா இருக்கீங்களாண்ணா? கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு.
0: நீங்க யாரு?
1: என் பேர் கவிதாங்கண்ணா.
0: செந்தூர்.
1: தேனினா?
0: தேனியா.
1: ஆ, உங்க ஃப்ரெண்ட் ராஜ் இருக்காங்கல்ல? ராஜ், ராஜ்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல?
0: ராஜா.
1: ஆ, ராஜ்குமார் அவர் பேரு.
0: இல்லையே.
1: அண்ணா ராஜ்குமார் தானா அவர் பேரு? அவர் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு.
0: ராஜ்குமாரா?
1: ஆ, ராஜ்குமார் அவர் பேரு. நீங்க சக்தி அண்ணா தானே?
0: ஆமா.
1: அப்ப நான் கரெக்டா தான் கூப்பிட்டுருக்கேன்.
0: ராஜ்குமார் எனக்கு யாரும் அப்படி இல்லீங்க.
1: அப்ப உங்க ஃப்ரெண்ட் பேரு தேனிதாங்கண்ணா? தேனிதான், தேனிதான்.
0: இல்லங்க, வேற யாருக்கும் போன் போட்டுருக்கீங்களா?
1: அண்ணா இல்லங்கண்ணா, நீங்க ஆட்டோ தானே ஓட்டுறீங்க?
0: ஆமா.
1: நான் அப்ப கரெக்டா தான் கூப்பிட்டுருக்கேன். என் பேரு கவிதாங்கண்ணா.
0: ராஜ்குமார் எனக்கு யாரும் இல்லங்க.
1: இல்ல, ராஜ்குமார் அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட். அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க.
0: என் ஃப்ரெண்ட் பேரு திலீப்.
1: அப்ப திலீப் அண்ணாவோட ஃப்ரெண்ட் தான் ராஜ்குமார் அண்ணான்னு நினைக்கிறேன். ஆனா அவரு தான் எனக்கு உங்க நம்பர் கொடுத்தாரு. ராஜ்குமார் அண்ணா தான் கொடுத்தாரு, இவங்க கிட்ட பேசுங்க, இவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அவங்க அவங்க பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேனா? இல்ல, ஒரு சின்ன ட்ரிப்னா அதுக்காக நீங்க டிரைவிங்க்கு வர முடியுமா, ஆக்டிங் டிரைவருக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கலான்னு
0: கூப்பிட்டேனா?
1: ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து.
0: எங்க போவ?
1: கன்னியாகுமரி போறதுக்கு.
0: கன்னியாகுமரி இல்லங்க, நம்ம லைசன்ஸ்.
1: லைசன்ஸ் இல்லையா? ஆட்டோ ஓட்டுறேன்னு சொன்னீங்க.
0: ஆட்டோ லைட் தான் போட்டுருக்கேன். பேட்ஜ் ஹெவி கிடையாது.
1: ஓ, ஹெவி கிடையாதுன்றீங்களா? இல்ல, நீங்க லைட் லைசன்ஸே போதும். கார் ஓட்டுறதுக்கு லைட் லைசன்ஸ்
0: நமக்கு செட் ஆகாது. அவ்வளவு தூரம்?
1: அவ்வளவு தூரம் செட் ஆகாது. சரி, எவ்வளவு தூரத்துல செட் ஆகும்னு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு நாங்க திருப்ப மாத்திக்கிறோம்.
0: இல்ல, நீங்க வேற இடத்துல கூட்டு போலாங்களா? என்ன ஏன் கூப்பிடுறீங்க?
1: இல்ல, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ஒருத்தவங்க வந்து டிரைவர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்ப பேசிட்டு
0: இருந்தப்பதான் நம்பர் கொடுத்தாங்க பாத்தீங்களா?
1: ஆமா.
0: அவங்க தம்பி, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க நம்பர் பேரை கேட்டு மட்டும் சொல்லுங்க. நான் எப்படின்னு சொல்றேன், சரியா தெரியல நீங்க யாருன்னா.
1: இல்லண்ணா, ஆனா இங்க பாருங்க, நான் வந்து தேனில தான் இருக்கேன். தேனினா தேனி கிடையாது, தேனி பெரிய குளம் இருக்குல்ல?
0: ஆமா,
1: பெரிய குளத்துல இருக்கேண்ணா. பெரியகுளத்துல இருக்க ராஜ்குமார் அண்ணா. எங்க அண்ணா வந்து எங்க பெரியப்பா பையன் ராஜ்குமார், சரிங்களா? அவரோட ஃப்ரெண்டு தான் உங்க ஃப்ரெண்டு நினைக்கிறேன். பேசிட்டு இருந்தப்பதான் எங்களுக்கு அந்த அண்ணா தான் நம்பர் கொடுத்ததா சொல்லி இவர் கொடுத்தாரு. எனக்கு அவர் பேரு தெரியல, நானும் கேக்கல. சரி, நம்பர் கிடைச்சிட்டு சக்தி அண்ணான்னு சொல்லிருக்காங்களே. ராஜ்குமார் அண்ணா நம்பரா நோட் பண்ணிக்கோங்க.
0: சொல்லுங்க.
1: 90 87 87 65 65 43 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா என் தவறானது அப்படின்னு சொல்லுன்னா நீங்க கோவப்படக்கூடாது.
0: என்ன இப்படி ஓட்டுறீங்க?
1: இல்லண்ணா, நான் என்ன, இங்க பாருங்க, நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க, நான் வந்து உங்களை ஓட்ட முடியுமா சொல்லுங்க? நீங்க வந்து லைட் லைசன்ஸ் தான் வச்சிருக்கேன், ஹெவி லைசன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படின்னா உங்களை ஹெவியா ஓட்ட முடியும் சொல்லுங்க. ஹலோ, என்னங்க சத்தியம், என்ன இப்படி அமைதியாவே இருந்த என்ன பண்றது சொல்லுங்க? யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
0: ஆமா.
1: ராஜ்குமார்னு ஃப்ரெண்ட் இல்ல, நமக்கு இருக்கிறது திலீப். திலீப் யார்ட்டையும் நம்பரை கொடுத்துருக்கானோ அப்படின்னு யோசிச்சுட்டு கோவப்படுறாதீங்க. நாங்க வந்து கோடை பண்பிலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பு.

0: இல்லை அந்த நிகழ்ச்சிக்காக சக்தி அண்ணாவை தேடி வந்திருக்கோம்.
1: சொல்லுங்க
0: எப்படி இருந்தது இந்த இன்ப அதிர்ச்சி?
1: ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் ஜீரிக்கிறது, என்ன லூசு பையன் நினைக்க போறாங்க.
0: சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நான் வந்து உங்களை கலவரப்படுத்த விரும்பல. சரி, உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கேக்கலாம்.
1: ஊர்ல இருக்க மஞ்சநாயகம் ஆண்டு வீடு தேனி பக்கத்துல.
0: சரிங்க,
1: இங்க ஆட்டாதான் ஓட்டிட்டு இருக்கேன். அதான் அன்னைக்கு ஒருட்டையும் ஒரு அம்மா வந்தாங்க, எப்பயுமே எப்பவும் ஆட்டோல போட்டு அதை மட்டும் தான் கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டு
0: இருப்பேன்.
1: இப்ப நம்பர் வாங்கினாங்க, நான் அடிக்கடி பாப்பேன் செய்வேன். ஆனா வருவாங்க, கூப்பிடுவாங்கன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி கூப்பிடுவாங்களான்னு தெரியாதுங்க.
0: அதாவது நீங்க எதிர்பார்க்கல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா ஆமா,
0: அதான் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை எதிர்பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கூப்பிட்டு நாங்க இன்ப அதிர்ச்சி குடுத்துருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க சக்தி. என்ன பாடல் கேக்கலாம்?
1: இந்த பாட்டு போட்டுறீங்களா?
0: என்ன பாடல்?
1: கெடா கெடா கரியாட்டு புள்ள கெடக்கு வட்டா மட்டா மல்லு ஊத்தி, அந்த மாதிரி ஒரு
0: சத்தம். அந்த பாடலையே உங்களுக்காக ராவணன் படத்துல இருந்து வந்துட்டே இருக்க கோடை பண்பலி இன்னொரு பிள்ளை ஐந்துல இருந்து. நன்றிங்க சக்தி.
1: நன்றி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
7: உங்கள் கோடை பண்பலை 100.5 நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசம் இல்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில்
2: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
3: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
4: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
3: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
4: காலை 11 மணி முதல் 28 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
3: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
4: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
3: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
5: கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது.
6: வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13-17 இனி 5 நாட்களுக்கு 1 நாள் 1 ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் 1 சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஐந்தில் இல்லம் தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்கியோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: ஹலோ
1: ஹலோ லட்சுமிங்களா?
0: ஆ ஆமா,
1: பெட்ரோல் பங்க்ல தானே வர்க் பண்றீங்க?
0: பெரிய குளத்துல தான் வர்க் பண்றேன் மேடம்.
1: ஓகே ஓகே. இல்லங்க, நேத்து ஃபியூல் போடுறதுக்காக வந்திருந்தாங்க.
0: புரியல,
1: நேத்து நீங்க டியூட்டில இருந்தீங்க தானே?
0: ஆ ஆமா.
1: நேத்து ஈவினிங் போல டியூட்டில இருந்தீங்களா?
0: ஈவினிங் டியூட்டில இல்லையே, 6
1: மணிக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து இருந்தீங்களா? அதாங்க, ஈவினிங் ஒரு 4 மணி அந்த டைம்ல எல்லாம் நீங்க தான இருந்தீங்க. ஆ ஓகே. இல்ல, நேத்து ராதிகான்னு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டிக்கு ஃபியூல் போடுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க போட்டுட்டு இங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து ஃபியூல் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க போட்டது வந்து 500க்கு போட்டாங்க. இது என்ன மிஸ்டேக்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்பதான் அவங்க சொன்னாங்க, நீங்க தான் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நீ இதெல்லாம் நம்பர் செக் பண்ணியா அப்படின்லாம் கேட்டோம். எல்லாமே செக் பண்ணோம், கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க தான் இது பெட்ரோல் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
0: எதுமே நான் அடிக்கவே இல்லையே. எந்த பக்கம் போட்டாங்கன்னு கேட்டிங்களா?
1: அவங்க தான் உங்களை தான் சொன்னாங்க. இந்த நம்பர் எப்படியும் அவங்களே வாங்கிட்டு வந்து வேற கொடுத்தாங்க.
0: இந்த நம்பர் என் நம்பர் தான் முதல்ல
1: சொன்னாங்க. அவங்க தான் சொல்லி தான் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க அப்படினு சொல்லி அங்க வேலை பாக்குற ஒருத்தவங்க தான் உங்க நம்பரை கொடுத்தாங்க.
0: முதல்ல எந்த பம்பல போட்டாங்க? இங்க 3 பேர் வேலை பாக்குறோம். எந்த பம்பல? நேத்து நான் பின்னாடி பம்பல வேலை பாத்துட்டு இருந்தேன்.
1: அங்க தான் நின்னுந்திருக்காங்க.
0: அவங்களுமே சொல்லிருக்காங்கல்ல, பாத்தேன் நான் மீட்டர் எல்லாம் கரெக்டா தான் போட்டேன் சரிங்களா. எல்லாமே கரெக்டா போட்டு அவங்க
1: முன்னாடி தான்
2: போட்டேன்.
1: ஹலோ ஹலோ, என்னங்க பேசிட்டு

0: பேசிட்டு இருக்கும் போஸ்லயே நான் கட் பண்ணல, நீங்க தான் ஏதோ வேற லைன்ல இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதையும் கட் பண்ணேன். நான் இப்பதான் டியூட்டி மாத்திருக்கேன்.
1: இப்பதான் மாத்திருக்கீங்களா?
0: வேலை, ஆமா வேலை பாத்துட்டு நீங்க பாக்க போறேன். நீங்க வேற பேசுனீங்கன்னா என்ன வேலை வேலைக்கு வேணாம்மா நீங்க வீட்டுக்கு போங்கன்றுவாங்க. நான் அவங்க முன்னாடிதான் போட்டேன். நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு செய்ய தெரியாது மேடம், சரிங்களா? நானே கஷ்டப்படுறேன். நான் அவங்களும் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, வந்து வேணா மீட்டர் அந்த கேமராவில கூட செக் பண்ணி பாத்துக்கோங்க.
1: எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா ஃபியூல் உள்ள போகல.
0: சொல்லுங்க நான் என்ன செய்ய? அவங்க முன்னாடி தான் போட்டிருக்கேன்.
1: நீங்க தானே ரெஸ்பான்சிபிள், நீ உங்ககிட்ட தானே ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
0: கடவுளே, நான் என்ன செய்ய சொல்லுங்க? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, அதாவது சொல்லுங்க. அவங்க முன்னாடிதான் நானும் போட்டிருக்கேன், வந்து சிசிடிவியும் செக் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். அப்புறமும் திருப்பி திருப்பி என்கிட்டயே கேக்குறீங்க, நான் என்ன சொல்ல?
1: சரி, இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ஒரு பாட்டு கேக்கலாமா? ஹலோ
0: ஹலோ,
1: டென்ஷனா இருக்கீங்க, ஒரு பாட்டு கேக்கலாமா?
0: பாட்டா?
1: கோடை பண்பலை 100.5 இருந்து இளம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம் லட்சுமி.
0: தேங்க்ஸ் மேடம், நான் கொல்ல நல்லா எதிர்பார்த்தேன், என்ன இப்படி ஓட்டி இப்படி பண்ணிட்டீங்களே.
1: சரி, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கல்ல, இப்ப சந்தோஷம் ஆயிட்டீங்களா?
0: ரொம்ப சந்தோஷம் மேடம், உண்மையிலே எனக்கு ஞாயிற்று கிழமை ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: இவ்வளவு நேரம் இந்த சிரிப்பெல்லாம் எங்க வச்சிருந்தீங்க?
0: ஐயோ கொல்ல நல்லா நான் எதிர்பார்த்தது மேடம், இது உண்மையிலே போ.
1: அப்படிங்களா? நீங்க எதிர்பார்க்காத நேரம் உங்களை கூப்பிட்டுமா?
0: ஆமா மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல லட்சுமி. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறப்ப சொல்லுங்க உங்களை பத்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு.
0: நானு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க மேடம், முகேஷ் ஒண்ணு, காவேரி அம்மா ஒண்ணு, ரெண்டு சர்ச்சை போயிருக்காங்க மேடம். நான் இப்பதான் டூட்டி வந்து ரீடிங் கிழிச்சிருக்காங்க மேடம். நீ தான் வண்டிக்கு போடணும், ஒரு நிமிஷம் தான்.
1: அப்படிங்களா?
0: ஆமா மேடம்,
1: பணியில இருக்கிறீங்க, சிறப்பா உங்களோட பணியை செய்யுங்க. துவக்கத்திலயே உங்களை வந்து அப்படியே கொஞ்சம் ஜட்டக்கி விட்டுருக்கோம்னு
0: நினைக்கிறேன்.
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம் மேடம்? எங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடுங்க, எங்க மூணு பேத்துக்கு ஏத்த மாதிரி.
1: மூணு பேத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கதான் மகிழ்ச்சியா இருக்கீங்க, நிகழ்ச்சியில பேசணும்னு வேற ஆசைப்பட்டு
0: சொல்றாங்கன்னே என்னால சொல்லவே முடியலையே மேடம். நீங்கதான் சொல்லணும் மேடம், உண்மையிலே வண்டி வேற நிக்குது.
1: அப்படிங்களா? சரி, நீங்க உங்களோட பணிய பாருங்க, உங்களுக்கான பாடலை நம்ம கோடி பண்பலையில இருந்து கேட்கலாம், சரிங்களா?
0: தேங்க்ஸ் மேடம், ரொம்ப நன்றி மேடம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: நேரம் நண்பகல் 12:39. இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஹலோ
1: ஹலோ ஹலோ
0: ஹலோ வணக்கங்க.
1: அண்ணே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே?
0: நல்லா இருக்கேங்க.
1: இருக்கட்டும், பரவாயில்லண்ணே. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டேன்.
0: சரி சரிங்க.
1: போன பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ட்ரெஸ் தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்,
0: சரிங்க,
1: கொடுக்க முடியல. அதனால இந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு சட்டைக்கும் பேண்ட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க?
0: போன தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சட்டை பேண்ட் எடுக்கலாம்னு நினைச்சீங்களா, கொடுக்கலாம்னு நினைச்சீங்களா?
1: உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதாவது உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது இல்ல, துணி எடுத்து உங்ககிட்ட கொடுத்து தைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்.
0: அப்படிங்களா? சரி சரி சரி.
1: அதனால போன தடவை எடுத்து
0: இந்த வருஷமாவது நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா இல்ல கொடுப்பீங்களா?
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கொடுப்போமுங்க.
0: துணி எடுத்துட்டீங்களா? அது நினைச்சிட்டு இருப்பீங்களா?
1: இனிமேல் தான் எடுக்கணும். அதை மஞ்ச கலர்ல பச்சையா இருக்கிற கருப்பு ஒரு பேண்ட் ஒண்ணு.
0: சரிங்க, அப்ப டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு.
1: ஏங்க,
0: நீங்க டெய்லர், அதாவது துணி தைக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: இங்க பாத்தீங்களா, ஏங்க நான் எவ்வளவு
0: அப்பாவது டாக்டர் ஆனாரா, துணி தைச்சு போட்டீங்களா?
1: இல்ல, அவரும் ஆசைப்பட்டாரு.
0: அதுதான்
1: கேக்குறேன். கருப்பு கலந்த பச்சை பேண்ட்டுக்கு

0: எந்த கலர் சட்டை போட்டா நல்லா இருக்கும்
1: சார்? இந்த மாதிரி எல்லாம் எரிசை மோனையோட வந்து பேசுறதுக்கு எங்களுடைய ஆளுநர் அழகராஜ் ஒருத்தர் இருக்காரு.
0: உங்க ஊருக்காரா அவரு? இங்க நான் எங்க இருந்து பேசுறேன்? ஏழமலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா?
1: தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரி இருக்கு, ஆனா பேர் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம்.
0: அப்படியா? அதான் நீங்க எக்கச்சக்க பேர்ட்டு பழகுறீங்கல்ல, அது நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் காஜா வச்சு கொடுக்குறீங்களாம்ல, ஊரே உங்களை பத்தி தான் பேசுது.
1: அப்படியா சொல்றாங்க?
0: அவன் கையில பட்டை வைக்க சொன்னா அது இடுப்பு சுத்தி பட்டையை வச்சு விட்டுறீங்களா? அதே நடனா வடிவேலு கூடைய கட்டின மாதிரி இப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது. இப்படி அங்க சட்டை தச்சு கொடுப்பீங்க? உங்களை நம்பி எப்படிங்க சட்டை தைக்க கொடுக்குறது நாங்க?
1: நீங்க என்ன தைக்கிறதுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு போன தீபாவளி பொங்கல் இருந்து யோசனை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன துணி எடுத்த பாடுல
0: இங்க பாருங்க,
1: எங்களை பத்தி கேட்க வந்துட்டீங்க.
0: நான் உங்களை பத்தி
1: துணி கொடுத்துட்டு
0: ஒரு வெண்டக்காய் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க, அதை ஒடிச்சு பார்த்து வாங்குறது இல்லையா? ஒரு முருங்கைக்காய் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க, அதை அவிச்சு பார்த்து இது வேக வச்சு அடைச்ச முருங்கை அப்படி ஏதாவது பண்ணி வாங்குறது இல்லையா? அந்த மாதிரி நாங்க உங்களை பத்தி விசாரிச்சோம். அதுவும் ஒரு கட்ட ரெண்டு கட்ட விசாரணை இல்ல, பல கட்ட விசாரணை. அதோட முடிவுல தான் நீங்க இப்படி எல்லாம் தைக்கிற ஆளுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு.
1: அப்படிங்களா?
0: அரைக்கை தைக்க சொன்னா முழுக்கைய தைக்கிறீங்களா?
1: வெளியில இருந்து எடுத்துட்டு வர்றவங்க துணியில வந்து வெட்டும் போதே துணி பிரிஞ்சு போற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. கேட்டா நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும், எங்களுக்கு அது தெரியாது, நாங்க வந்து கண்ணுல பாத்து வாங்கல, எங்க வந்து பேக்கிங் பிரிச்சதுக்கு அப்புறம் இதுதான் துணி, நீங்க தைச்சு கொடுங்க, டெய்லர் தானே, தைச்சு கொடுங்க அப்படிம்பாங்க.
0: சரிங்க
1: ஐயா, இதுல வந்து பட்டன் எல்லாம் வச்சிருக்கு, பாசி எல்லாம் வச்சு தைச்சிருக்கீங்க, ஸ்டிச் பண்ண முடியாது, மிஷின் உடைஞ்சு போயிரும், ஊசி உடைஞ்சு போயிரும் அப்படி எல்லாம் சொன்னா கேக்குறது இல்ல. ஏன்னா எங்களுக்கு டிவில காமிக்கிற அந்த மாதிரிதான் வேணும் அப்படிங்கிறாங்க. டி எடுத்து மிஷின்ல கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள
0: நீங்க
1: இப்ப கா பிரிஞ்சிருது சொல்றீங்க.
0: நீங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது.
1: எல்லாமே வச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் தைக்க முடியலையே.
0: அதை விடுங்க, நீங்க எனக்கு விஷயத்துக்கு வந்துருங்க. நாங்க காசு கொடுக்கறமா இல்ல சும்மா கொடுக்கறமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
1: நீங்க காசு கொடுக்குறீங்கன்னா அதுக்காக வந்து நீங்க துணியை கொடுத்தா பரவாயில்ல, துணியை வந்து ஆல்ரெடி தைச்ச துணியை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது எல்லாம் நாம எப்படி தைக்க முடியுங்க? பாதி விஷயத்த வந்து ரெடிமேட்ல வந்துருது, மீதி விஷயத்த வந்து ஆல்டர் பண்றதுக்கு தாங்க எங்க கிட்ட வருது. குழப்பு ஒட்டு போட்டு எங்க இந்த அளவெடுத்து தைக்கிற டெய்லர் எல்லாம் ஒட்டு போட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
0: இங்க பாருங்க, அது அக்கம்
1: வந்துருச்சு.
0: போருங்க போருங்க, பக்கம் பக்கமா
1: தப்பி கொண்டுட்டு வரீங்களா இல்லையா?
0: ஆத்தி அடி, நம்மள சொல்ல விட மாட்டாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க,
1: கஸ்டமர் வர்றாங்க.
0: இல்லங்க ஏங்க, அப்ப நான் என்னைய பத்தி கஸ்டமரா தெரியல உங்களுக்கு?
1: ஏங்க, துணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கஸ்டமர்
0: நாங்க எடுப்போமுங்க.
1: உங்களுக்கு துணி எடுக்க போறதுக்கு எனக்கு அளவு கேட்பாங்க. துணி எடுக்கிறதுக்கு எனக்கு அளவு எவ்வளவு, எத்தனை மீட்டர் எடுத்தா சரியா இருக்கும்?
0: சரி விடுங்க,
1: எவ்வளவு பாடி இன்ச்சுக்கு எவ்வளவு எடுத்தா சரியா இருக்கும் கேட்பாங்க. நீங்க வந்து
0: எனக்கு தாங்க வீட்டுக்கு சட்ட தச்சு போடுவாங்க. என்னங்க நீங்க ஒரு டெய்லர் மாதிரியே பேச
1: மாட்டீங்களே?
0: நேர்ல வந்தா பயந்துருவீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் போன்ல பேசுறேன், என்னங்க விவரம் கட்டதனமா இருக்கீங்க? என்னங்க நீங்க போங்க,
1: நீங்க போன்லயே இப்படி விவரம் கட்டதனமா எங்களை கேக்குறீங்களே, என்னங்க எப்படி பேசுறீங்க?
0: 13 இங்க வருங்க, 13 அடி உயரம்.
1: 13 அடியில் யாராவது இருப்பாங்களா?
0: சரி விடுங்க, உங்களுக்கு ரொம்ப வேலை வேணாம். நான் வந்து ஒரு 15 அடி அகலத்துல இருப்பேன் கூட வச்சுக்கோங்க.
1: ஐயா, உங்களுடைய பேச்சை உற்று நோக்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 அடி உயரம் இருப்பீங்கன்னு தெரியுது.
0: 2.5 உயரமா?
1: இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க தைக்க வர்ற மாதிரி தெரியல,
0: வயசுக்கு மேல நான் வளர்றதுக்கு மறந்துட்டேன், உண்மையை சொல்றேன். எனக்கு 16 வயசுக்கு மேல வயசாக மாட்டேது.
1: ஆண்களுக்கு துணி
0: ஆண்களுக்கு
1: நான் உடை தைப்பதில்லை.
0: இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, என்ன காரணம்? என்னங்க எல்லாரும் இப்படியே சொன்னா என்ன அர்த்தம், என்னெல்லாம் பார்த்தா வேலை வெட்டி இல்லாத ஆள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு?
1: வேணுங்கிறது கேட்டாயிட்டு இருக்கலாம், உங்களுக்கு வந்து என் கூட பேசுறது உங்களுக்கு வேலையா கூட இருக்கலாம்.
0: சரி விட்டுருங்க,
1: வேலை செய்யறதுதான் எனக்கு வேலை, பதில் சொல்றது எனக்கு.

0: வேலை இல்லைங்கல்ல
1: பாத்தீங்களா, ஏறக்குறைய பக்கத்தை வளச்சு கிளச்சு வந்துட்டார் போல் இருக்க. வணக்கம் ஐயா, நாங்க வந்து கோடை பண்பலை வானொலியிலிருந்து இல்லம் தேடி வரும் பண்பலையில பேசுறோங்க. என்ன அமைதி ஆயிட்டீங்க? நிஜமாலுமேவா, ஒன்று செய்யுங்க, உங்கள் ஃபோனை தலையை வச்சு மூணு தடவை சுற்றிட்டு மறுபடியும் மிஷின் கடையில் வச்சு ஒரு ரெண்டு தை தச்சு பாருங்க, நாங்கள் தான் பேசுகிறோம் தெரிஞ்சு போயிடும்.
0: ஐயா, அதை வானொலியை கேட்க மறந்த நேரம் இது ஒன்று மட்டும்தான், இப்போ கரண்ட் இல்லை.
1: ஓ,
0: சரியான நேரத்தில் என்னை கூப்பிட்டு கலாய்ச்சிட்டீங்கல்ல.
1: சரி சரி, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
0: சந்தோஷம் ஐயா, பிச்சைமுத்துங்க ஐயா, பரமத்திலிருந்து.
1: பரமத்திக்காரர், உங்கள் நண்பர் தான் நம்பர் கொடுத்து உங்கள்கிட்ட பேசினார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க?
0: வேலை பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலாய்ப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே கஸ்டமர் மாதிரியே பேசுனீங்க, நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி தாங்க ஐயா பேசுறாங்க.
1: இப்படி தான் பேசுறாங்களா?
0: ஆமாங்க ஐயா,
1: பாடா படுத்துறாங்க.
0: இப்ப யாரா நீ இப்ப என்ன பண்ணணுங்கிற ரொம்ப ரூடாவெல்லாம் பேசுறாங்க ஐயா.
1: இதுவே
0: அப்படிதான் சரி சரி, காலையில யார்கிட்ட சிக்கிட்டோம்
1: சரிங்க.
0: தம்பி வந்து மூத்தவன் 9வது படிக்கிறான், பேரு சுபன், பாப்பா பேரு பாரதி.
1: தொழில் எப்படி
0: போயிட்டு இருக்கு? கூட கூட ரெண்டு பேருமே தேச்சிட்டு இருக்கோம்.
1: உங்க வீட்டுக்காரம்மா பேரு
0: சுதாங்க.
1: சரிங்க சரிங்க.
0: உடைய தைச்சு போடும்போது தான் அதனுடைய அழகு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்.
1: சரி,
0: அதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லைங்களா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க மெட்டீரியல்ஸ்.
1: சரிங்க,
0: ரெடிமேட்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க, அதுவும் வந்து நம்ம போதுமான அளவுக்கு நம்ம சரி பண்ணி கொடுக்க முடியல. அதுல திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த வேலைகள் ஆர்டர் வாங்கி செய்யற வேலைகள் என்ன
1: பாடல் கேட்கலாம் உங்க எல்லாருக்காகவும்?
0: நீலவான
1: சிகப்பு. அப்பாடா, வாழ்வே மாயமாக தெரிஞ்சிச்சு. சரி பரவாயில்லங்க, பாடல் கேட்டுருவோமா?
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
1: நன்றிங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
3: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
4: ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
7: மாயவழி நீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
8: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். தொடர்ந்து வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்த சைபர் கிரைம் பத்தியும், அதுல எப்படி போலி கணக்குகள் உருவாக்கி இருக்காங்க, அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பாக்க போறோம். போலி வங்கி செயலி தயாரித்து ₹64 crore சுருட்டிய இளைஞர் வந்து கைது. எங்கன்னு பார்த்தோம்னா சூரத்துல. அவங்கள்ட்ட பார்த்தனா நாடு முழுதும் 64.38 crore மோசடிக்கு காரணமான போலி வங்கி செயலிகளை உருவாக்கியதில் பிளஸ் ஒன் படித்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தனா, கடந்த மே மாசம் வந்து குஜராத்தோட சூரத்தை சேர்ந்த நபர் ஒருவருக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து ஏபிகே ஃபைல் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட், நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, ஆப் மாதிரி ஒன்று. அது வந்து என்னன்னா, அந்த நேஷனல் பேங்கோட அந்த ஆன்லைன் செயலி மாதிரி இருந்ததுனால, அந்த லோகோ அதெல்லாம் இருந்ததுனால, அவர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாரு. இன்ஸ்டால் பண்ண சில வினாடிகளிலே வந்து அவரோட ஃபோன் வந்து மர்ம நபரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. உடனடியாக அவரோட வங்கி கணக்கில் இருந்த ₹5 lakh வந்து திருடிட்டு அவரோட கூட்டுறவு வங்கியில இருந்து யூனியன் பேங்க்கு மாற்றப்பட்டிருக்கு. அதிர்ச்சி அடைஞ்சு வந்து அவர் வந்து குஜராத் சைபர் கிரைம் போலீசார்ட்ட புகார் கொடுக்கிறாரு. வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துறாங்க போலீசார். இதன் அடிப்படையில பாத்தனா, அந்த புகார்தாரரோட போனுக்கு வந்த ஏபிகே ஃபைல வந்து ஆய்வு செய்யும் போது, அதோட எண்டு வந்து பாத்தனா, உத்தரப்பிரதேச கான்பூர்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் முடியுது. அங்க விசாரிச்சப்போ அது வந்து ஒரு ரோஹித்னு ஒரு இளைஞர், அவரு 19 தான், அது 11th தான் படிச்சிருக்காரு. அவரை கைது செய்து விசாரிக்கும் போது என்னன்னு பாத்தனா, ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபல வங்கி வாடிக்கையாளர் செயலிகளை வந்து போலியா உருவாக்கி அதை வந்து சைபர் கிரைம் கும்பலுக்கு வந்து அவங்க நிறைய வித்திருக்காங்க. இதை பத்தி இன்னும் மேலும் விசாரிக்கிற போது, டெலிகிராம் செயலி வாயிலாக

0: இதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய ஏபிகே வந்து அவங்க போலியா உருவாக்கியிருக்காங்க. நிறைய மொபைல் போன்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி முக்கியமான தகவல்களை வந்து திருடி இருக்கிறாங்க. இதை வந்து யாருக்கெல்லாம் அவங்க வித்துருக்காங்கன்னு பார்த்தனா ஹரியானா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் போல பல மாநிலங்களுக்கு வந்து அவங்க வித்துருக்காங்க. இந்த ஆய்வுல பார்த்தனா இதுவரை வந்து 121 போலி செயல்களை வந்து ரோஹித் உருவாக்கி இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இது போல வந்து நாடு முழுவதும் வந்து 21672 மொபைல் போன்கள்ல வந்து இன்ஸ்டால் பண்ணதும் தெரிய வருது. இதன் மூலமா வந்து 3000 மேற்பட்ட சாதனங்களை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி நிறைய 50,000 மேற்பட்ட மோசடி பண பரிவர்த்தனைகளை வந்து பண்ணிருக்கிறாங்க. இதோட லாஸ் எவ்வளவுன்னு பார்த்தனா 64.38 crore rupees. சோ இது மட்டும் இல்லாம நம்ம ஆர்டிஓ சலான்ஸ் அந்த மாதிரி போலீஸ் சேவைகளும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே சூரத் போலீஸ் அந்த ரோஹித்ங்கிறவனால உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம போனுக்கு ஏபிகே ஃபைல் வந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. மெயினா பேங்க்ஸ் ஆர்டிஓ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வச்சு வந்தாலும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது, சேஃபா இருக்கணும். சோ இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி கோடை எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: இதுவரை கேட்டோம் இல்லம் தேடி வரும் பண்பலை. இனி தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
4: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
3: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
4: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆரார் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்க. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பொன்னான வணக்கம் நேயர்களே. மதிய வேளையில் பொற்கால பாடல்களோடு இசை பசியாற்ற வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நான் உங்கள் பத்மா நீலமணி. முதல் பாடலாக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் 1965 வெளியான காக்கும் கரங்கள் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில் வாலியின் வரிகளில் ஞாயிறு என்பது கண்ணாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் திண்டுக்கல் பாரதிபுரம் கணேசன், ரேவதி, கணேசன், கல்பனா, நித்யஸ்ரீ.

கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலாக பி. நீலகண்டன் இயக்கத்தில் 1967 வெளியான காவல்காரன் படத்திலிருந்து வாலி அவர்கள் வரிகள் வடிக்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்க, டி எம் சௌந்தரராஜன், பி. சுஷீலா குரலில் உயிர் கொடுக்க, பிறந்த மெல்லப்போ பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் வெள்ளக்கோவில், நாகம நாயக்கன்பட்டி, சுகுமாரன், ராதாமணி, அருள், இந்து, முருகேசன், லக்ஷ்மி, பழனிசாமி இவர்களுக்காக.

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில்
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
3: காலை 11 மணி முதல் 28 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
3: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
14: கவிதை படைப்பவர்களுக்காகவும், படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்,
15: பண்பலை படைப்பாளிகள்.
16: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி,
14: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு. பண்பலை படைப்பாளிகள்.
17: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் பனைகள் பரிமாறும் வேகம்.
14: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
15: கோடை பண்பலை 100.5
14: பண்பலை படைப்பாளிகள்.
18: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி

0: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
2: பண்பலை படைப்பாளிகள்.

0: இதமான இசையோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:14 ஆச்சுங்க. அடுத்த பாடலாக பினிலகண்டன் இயக்கத்தில் 1970 வெளியான மாட்டுக்காரன் வேலம் மாட்டுக்கார வேலன் படம், கண்ணதாசன் கவியில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில், எல் ஆர் ஈஸ்வரி குரலில் துள்ளல் இசை பாடல் பூ வைத்த பூவைக்கு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் ஈரோடு, பெருந்துறை, திருவாச்சி, சின்னியம்பாளையம், சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்குமார், பாரதி அவர்களுக்காக சிறிய இடைவெளிக்கு பிறகு பாடலை கேட்கலாம்.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல் சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
6: அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் மணி 1:21 ஆகுது. இசை வெள்ளத்தில் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலாக 1976 வெளியான மேயர் மீனாட்சி படத்தின் இயக்கம் மதுரை திருமாறன், வரிகள் கண்ணதாசன், MSV இசையில் குரல் வண்ணம், SP பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் திருப்பூர் தாராபுரம் தமிழ் இணையன் சாய் வர்ஷா.

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.

0: அடுத்த பாடலாக 1967 வெளியான மனம் ஒரு குரங்கு படத்தை ஏடி கிருஷ்ணசாமி இயக்கியுள்ளார். மண் வாசனையோடு வரிகள் டிவி ராமச்சந்திரன் எழுதியுள்ளார். குரல் வண்ணம் எல் ஆர் ஈஸ்வரி, வித்வான் பி லட்சுமணன். இந்த அருப்புக்கோட்டை பாடலை விரும்பி கேட்டவர்கள் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி வெங்கடேஷ், ஜெயசுதா, தி தருண், விஜய், லக்ஷ்மி, பிரியா, ராஜேந்திரன், தமிழ்ச்செல்வி.
1: Start. One, two.

0: அவரை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 1:29 ஆகாச்சு. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலாக 1962 வெளியான பலே பாண்டியா படம் இயக்கம். பி ஆர் பாலு இசை, எம் எஸ் விஸ்வநாதன் வரிகள், கண்ணதாசன் குரல் வண்ணம், டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா, கே ஜமுனா ராணி. காய்கறிகள் கனிகள் பெயர்களை கொண்டு இசை விருந்து படைக்கும் பாடலை விரும்பி கேட்டியுள்ளார்கள். தருமபுரி கெங்கிச்செட்டிப்பாளையம், தருமபுரி கெங்கிச்செட்டிப்பட்டி, பீமராஜன், கல்யாணி, ராமு, சீதாலட்சுமி, ரகுவரன், கவிதா.
4: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே.
5: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும். அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9966552399.
9: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: நேரம் 1:36 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலாக 1960 வெளியான அடுத்த வீட்டு பெண் படத்தை புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குநரும் நடன கலைஞருமான வேதாந்தம் ராகவியா இயக்கியுள்ளார். இந்த பாடலுக்கு என் ராமையாதாஸ் வரி எழுத, பி ஆதி நாராயணராவ் இசையமைக்க, பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் உயிர் பெற்ற இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் அருப்புக்கோட்டை கோட்டை பிள்ளையார் கோவில் தெரு, குற்றால லிங்கம், தெய்வசிகாமணி, ஜெய்கணேஷ், கோமதி, அபிநயா.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்தேன். அவர் 3 வருஷம் முன்னாடி என்னுடைய டேபிளில் உட்காந்துருந்தார். அவர் உட்காந்துருந்தபோது அவருக்கு உட்கார இடத்துல கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தார். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு அவருக்கு ஆசனவாயை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேன்சர் வந்துச்சு. அந்த கேன்சர் வந்து ஆசனவாயை சாப்பிட்ருச்சு. ஸோ அவரால் பாத்ரூம் கூட ஒழுங்காக போக முடியல. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கட்டிக்கு வந்துட்டு நாங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா ஆசனவாயை இழந்து அவங்களுக்கு பேக் மூலமாக வயிற்றில் ஒரு பேக் ஓட்டிடுவோம். அந்த பேக் வழியாக அவங்களுக்கு பாத்ரூம் வரும். இதுதான் நிஜம் அவருக்கு நாங்கள் சொன்னோம். அப்போ வந்து ஸ்டேஜ் இருந்தது, ஸ்டேஜ் 2 கேன்சரில் அவருக்கு இருந்துச்சு, ஆசனவாய் கேன்சர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேக் வைக்கணும்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை இந்த மாதிரி வச்சா நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊராக போய் நிறைய இடங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு 4-5 மாதம் இருந்திருக்காரு. பட் ஒரு ஒரு டைமும் என்ன ஆயிருக்கு, அவருக்கு வந்துட்டு கட்டி பெருசாகிட்டே இருந்திருக்கு. திருப்பி நம்மக்கிட்ட வரத்துக்கு பயப்பட்டு அவர் சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ 3.5 வருஷம் கழித்து திருப்பி நம்ம டேபிளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு, டாக்டர் நீங்கள் அப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இப்போ நான் ரெடி அதுக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட வந்துட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்ன எப்படியாவது சரியாக இருக்குங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பேஷண்ட்டு எல்லாருமே வந்து கெஞ்சுறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு திருப்பி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு 2வது ஸ்டேஜ், அதாவது லோக்கல் லெவலில் மட்டும் இருந்த ஸ்டேஜிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட் ஃபுல் பாடி பரவியிருக்கு. ஒரு ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு நபர் நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ இணையதளம் வளர்ந்ததுக்கப்புறமும் இவ்வளோ பேஷண்ட்டுக்கு வந்து 75 வயசு, அவருடைய மகனுக்கு 40 வயசு, மகன் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறாரு பேஷண்ட்டுக்கிட்ட.

0: தயவு செய்து வைத்தியம் பண்ணிக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் டோட்டலாக ட்ரீட்மெண்ட்டை ஒத்துக்கவே இல்லை. இப்போ பயங்கரமான வலி இருக்கிற நிலைமையில் உடம்பெல்லாம் தேஞ்சு போய் ரொம்ப மெல்லிசாக இருக்கிற உடம்புக்கு வச்சுக்கிட்டு இப்போ வராரு. என்னை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க டாக்டர், இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டாவது ஆலோசனை, செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம், மூன்றாவது ஆலோசனை, தேர்ட் ஒப்பீனியன் சொல்கிறோம், இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுடைய உரிமை இருக்குது, கேட்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. பட் இவ்வளோ நேரம் எடுக்கக்கூடாது. கேன்சர்னு டயக்னோஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டே வாரத்துக்குள்ளே உங்கள் ஒப்பீனியன்லாம் வாங்கிக்கணும். அப்புறம் உங்களுக்கு எந்த டாக்டர் பிடிச்ச மாதிரி இருக்காரோ அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா முக்கியம் டைம்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கல். கேன்சர் மாதிரி நோய் டைமே கொடுக்காது. ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன்லாம் வாங்குங்க. எல்லோரும் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா தென் டெஃபினெட்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் அந்த ஆப்ரேஷனை செலக்ட் பண்ணிக்கலான்னு அர்த்தம்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் 1:45 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலாக கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் 1954 வெளியான இரத்த கண்ணீர் படத்தில் வரும் பாடலுக்கு உடுமலை நாராயண கவி வரிகளில் CS ஜெயராமன் இசையமைக்க TV ரத்தினம் குரலில். பாடலை விரும்பி கேட்டுள்ளார்கள் தேனி, ஆண்டிப்பட்டி, மொட்டனூத்து, போஸ், ரட்சகன், ரஷ்னா, ராமர், பாலமுருகன், முருகன்.

0: அணில்
1: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலாக ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் 1975 வெளிவந்த இதய கனி படத்திலிருந்து பாடலுக்கு புலமை பித்தன் வரிகள் வடிக்க மெல்லிசை மன்னன் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை இன்றும் இதயத்தில் நிறுத்திய குரல்கள் டாக்டர் சீர்காழி, TM சவுந்தரராஜன், S கோவிந்தநாதன், S ஜானகி. பாடலை விரும்பி கேட்டவர்கள் ராமநாதபுரம், கமுதி, ஜாகிர் ஹுசைன், சோலை, செல்வின், சோமு.

கோடை பண்பலையின் 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடலாக 1975 வெளியான அவன்தான் மனிதன் படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர். இப்பாடலுக்கு கண்ணதாசன் கவி எழுத, MS விஸ்வநாதன் இசையமைக்க, TM சவுந்தரராஜன் குரலில் ஜலிதா வனிதா பாடலை விரும்பி கேட்டுள்ளார்கள் கரூர், பள்ளப்பட்டி, அண்ணாநகர், மணிவேல், உமா மணிவேல், வேதேஷ், மகிக்குட்டி, மீனாட்சி.

நேயர்களின் விருப்பத்தில் எழுதி அனுப்பிய பழமையான கருத்தாழமிக்க பாடல்களை கேட்டு ரசித்தோம். கோடை பண்பலை 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நாளை நண்பர்கள் 1 மணிக்கு பொற்காலங்களின் நினைவுகளோடு வளம் வரும் நெஞ்சில் நிறைந்தவை.

ரிப்பப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

இனிய வணக்கம் நேயர்களே. விடுமுறை நாளுன்னு எல்லாரும் வேலையை ஓரமாக வச்சுட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா? உங்களது விடுமுறையை துள்ளலான இசையில கலக்க நம் கோடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 டோல் டமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்தானது திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன் அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
6: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
2: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம். கால் 9996552399.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: நான் திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: இனி தொடர்வது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன் அவர்களின் தெரிவில் வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்து சேர்ந்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உணர்வுகளுக்கு உருவம் தரும் இசை, நினைவுகளுக்கு உயிர் தரும் வரிகள், இசையால் இதயத்தை இனிமையாக்கும் நிகழ்ச்சி உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளுடனும் அதற்கான இனிய இசையுடனும் சிறப்பான விளக்கங்களுடனும் தொகுத்து தந்திருக்கும் நேயர்களுக்காக பயணிக்க வருகிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியில். உங்களோடு இங்கே கிருத்திகா. இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் முத்து என்னும் தலைப்பில் பிடித்த பாடல்களை தொகுத்து அதற்கான விளக்கங்களோடு இணைத்து வழங்கியிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிவகங்கை சீமை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி இசையில் முத்துப்புகழ் படைத்து பாடல், அதற்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார்.

குழந்தை வளர்ந்து இளைஞனாக ஆன பிறகு அவன் முதலில் தாய் நாட்டுக்கு உழைக்க முன்வர வேண்டும். தன் தாயைப் போல தாய் நாட்டையும் நினைத்து காக்க வேண்டும்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: காலை 11 மணி முதல் 8 மணி வரை, பரமதி ரோட், கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் செப்புகா செந்தமிழ்,
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
12: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. திருச்சியிலிருந்து நம்ம நேரு ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல நல்ல யோசிச்சு இது சந்தேகம், அந்த சந்தேகம்லேருந்து கண்டிப்பாக ஒரு வேலிடான, இப்போ ஏதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளாட்றாங்க இல்லை ஃபுட்பால் பிளேயர்ஸ் விளாட்றாங்க, அவங்களுக்கு வந்து ஆங்கிள் இன்ஜுரி ஆகிடுது, இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வருது, இப்போ டென்னிஸ் எல்போ வருது, இந்த மாதிரி மணிக்கட்டில் பிரச்சனை வருது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த்ஸில் அவங்க வந்து சீக்கிரம் விளையாடவே வந்துடுறாங்க. அதுவே வந்து ஏன் நம்ம காமன் பீப்புள் நம்ம பண்ணும் போது அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி இல்லை, அது வந்து அவங்க 2 மாசம் எடுக்கிறது வந்து நமக்கு 4 மாசமா எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதான் சொன்னேன், இது வந்து நல்ல கேள்வி.

0: எதனால் அப்படின்னா மெயினாக பார்க்க வேண்டியது இது வந்து ரீஆப் ஃபேஸிங். சர்ஜரிங்கிறது முதல்ல 50% ஆஃப் த ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள் முழங்கால் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு லிகமெண்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், தொலை போட்டு பண்ணுறோம், இதே தான் அவங்களுக்கும் பண்ண போகிறோம். ஸோ இதே தான் அந்த பிளேயர்ஸ் விளையாண்டவங்களுக்கு ஜவுக்கும் ரிப்பேர் பண்ண போகிறோம், நம்மளும் அதுதான் பண்ண போகிறோம். அவங்களுக்கு என்ன மாடர்ன் டெக்னாலஜியில் வந்திருக்கோ அதே ஜவு ரிப்பேர் தான் நம்மளும் பண்ண போகிறோம். பட் இதில் டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ரீஆப் ஃபேஸ் அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்னு அந்த ஒரு இதுக்குன்னே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, டெய்லி மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களை கூடவே இருந்து எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரீஆப் ஃபேஸ் வந்து ரொம்ப லக்ஸூரியாக இருக்கும் அவங்களோடது, இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஈஸி அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்கு அவங்களோட இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அவங்க பிளேயர்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ரியாப் ஒரு இது வச்சுட்டு நடத்துவாங்க. அவங்களோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து சேம் நம்மளோட மாதிரி தான் இருக்கும், பட் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா என்னங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வேரி ஆகிறதே நம்ம வந்து ரியாப் என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருவோம், வீட்டில் போய் அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது நம்ம எக்ஸாக்டாக தெரியாது. அவங்க இந்த பர்டிகுலர் இதில் வலி இருக்கனால சில பேர் என்ன பண்ணுவாங்க பயந்துட்டு மடக்காம விடுவாங்க. இதில் என்னென்னா வலி இருந்தாலும் கொஞ்சம் இதை வந்து மடக்கணும். ஸோ சொல்லிக் கொடுத்த அந்த எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், இதெல்லாம் பண்ண தான் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் இதில். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறது வந்து இன்னைக்கு காலையில் ஒரு வாட்டி பண்ணிட்டேன் அதோட முடிஞ்சானா இல்லை, இந்த எக்ஸசைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ட்வைஸ் த்ரைஸ் அது பண்ணணும். கரெக்டாக டாக்டர் சொல்ல ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும். இந்த காலை ஊனி நடக்காதீங்க ரெண்டு வாரத்துக்குன்னா காலை ஊனி நடக்கக்கூடாது. ஸோ காலை வந்து 90 டிகிரி மடக்குங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி மட்டும் மடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மடக்கணும் அப்படின்னா இன்னும் டேமேஜ் ஜாஸ்தியாகும், இல்லை ரெக்கவரி ஃபேஸ் லேட் ஆகும். ஏன்னா அந்த ஜவ் ஒன்று ஒன்றுக்கும் எப்படி விரியணும், எப்படி சுருங்கும், எவ்வளோ டிகிரிக்கு ஹீலிங் ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துமே ஒரு நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரீஆப் ப்ரோட்டோக்காலை கொடுப்போம். ஸோ வேறுபடுற ரீசன் ஒன்றே ஒன்று எப்படின்னா ரீஆப் ஃபேஸு. ஸோ இந்த ரீஆப் ஃபேஸ் ஃபிசியோங்கிறது நம்ம சும்மா ஒரு வெறும் நம்ம சொல்கிற வெறும் பேப்பர் ஒர்க்கோ ஒரு இதெல்லாம் கிடையாது. 50% தான் சர்ஜரியோட இது, மீதி இருக்க 50% வந்து நம்ம பண்ணுற எக்ஸசைஸ், நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்ஸு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட நல்ல ஃபியூச்சர் ரெக்கவரிக்கும், நல்ல ஃபாஸ்ட் ரெக்கவரிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

பண்பலை சொல்லும் நேரம் 3:17. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் முத்து போலே பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை. ஒரு குழந்தையை பிறந்தவுடன் அந்த குழந்தையை முத்து போல பெற்ற பெற்றோர் உச்சி மோர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு குழந்தையை கொண்டாடி மகிழ்வார்கள். கட்டி தங்கமே என்று கூறி கண்ணை இமைக்காப்பது போல் காலம் முழுதும் அந்த குழந்தையை காப்போம் என்று பாடுவர்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் பாடியிருக்கிற முத்தை திரு பத்தி திருநகை பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை கேட்டு ரசிப்போமா? இறைவனின் அருள் என்பது இருளில் வழிகாட்டும் ஒளியை போன்றது. அவரை மனதார நினைக்கும் போது உள்ளத்தில் நம்பிக்கையும் அமைதியும்
1: வளர்கிறது. அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிரான் அரிசிகள்.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்து கேட்க இருக்கும் பாடல் என் தம்பி திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் முத்து நகையே உன்னை நான் அறிவேன் பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை கேட்போமா? ஒரு குழந்தை பிறந்தவுடன் காலத்தின் கோலத்தால் உடலில் ஏதேனும் பங்கம் ஏற்பட்டால் பெற்றோர் கலங்குவர். அந்த குழந்தையை தேற்றும் விதமாக இவ்வாறு பாடுவர்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் அருணோதயம் திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் முத்துப்பவளம் பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரை. ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் கேள்வி கேட்டு பதில் பெற்று மகிழ்வது தனி சிறப்பே. அந்த வகையில் தலைவனும் தலைவியும் பரிமாறிக்கொள்ளும் அழகிய தருணத்தை விளக்குகிறது இப்பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிரான் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்த கேட்க இருக்கும் பாடல் அன்பு சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் முத்துக்கு முத்தாக பாடல். இப்பாடலுக்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். அண்ணன் தம்பி பாசம் என்பது ஒருவன் தளரும் போது இன்னொருவன் தோளாக நின்று தாங்கும் பந்தம். சிறு வயது சண்டைகளுக்குள் கூட ஆழமான அன்பு ஒளிந்திருக்கும். காலங்கள் மாறினாலும் உடன் பிறந்த பாசம் மட்டும் என்றும் மாறாத பொக்கிஷம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வஞ்சி வஞ்சி வஞ்சி
1: வஞ்சி
2: வயல்
1: அல்லது
2: பெண்
1: அல்லது
2: ஏமாற்று
1: அல்லது
2: படகு
1: வஞ்சி
2: வயல்
0: வயல்

கோடை. பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் சாமுண்டி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் முத்துநகைய பாடல். இப்பாடலுக்கான நேயரின் பொழிப்புரையை கேட்டு ரசிப்போமா? பொதுவாக தாலாட்டு என்பது குழந்தைகளுக்கு மட்டுமே உரித்தானது. ஆனால் தூக்கம் வராமல் தவிக்கும் போது இப்பாடலின் இசையை கேட்கும் அனைவரையும் மயக்கி தூங்க வைக்கும்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு

0: அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

பண்பலை சொல்லும் நேரம் 3:50. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் முத்துமணி மாலை பாடல். இப்பாடலுக்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்துள்ளார். தலைவனின் அருகாமை தலைவியின் மனதில் புதிதாய் ஒரு வசந்தத்தை மலர செய்கிறது. அன்பின் அணைப்பில் இரு இதயங்களும் ஒரே தாளத்தில் துடிக்கின்றன.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. சிறப்பான தலைப்பில் சிறப்பான பாடல்களை தொகுத்து அதற்கான பொழிப்புரையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார் திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5.

வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 361 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர

0: உயிர் தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: Milka Wonder Cake.
2: Oh, oh, oh. Orange Chocolate.
3: Wonder Cake.
4: And Strawberry.
5: Milka Wonder Cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
10: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

ஞாயிறும் திங்களும் நமக்கு நம்பிக்கை ஊட்ட, இளமையும் முதுமையும் வாழ்க்கைக்கு வழிகாட்ட, இயற்கையும் செயற்கையும் எதிர்காலத்தை பற்றிய விழிப்பூட்ட, பழமையும் புதுமையும் நம்மை பகுத்தாராய செய்ய, பாரம்பரியங்களும் பண்பாடுகளும் நம்மை பண்பட்டவர்களாக்கிடும் திறமை கொண்ட நம் தமிழ் மொழியை தடையின்றி உரைத்து வாகை சூட வான்மொழியை வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். மீன்களை போல் மிளிர காத்திருக்கும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24 24 24 மதிமகள் போல் தன் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கும் மகளிர் வரலாம். 24 24 26 அனலி போல் தன் பணிகளை செவ்வனை செய்திடும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24 24 29 அல்லது 290 333 முன் இணைப்பிற்கு 0 5 4 2 கண்டங்கள் தாண்டியும் நம்மை கட்டி இழுக்கும் கட்டழகு மொழியை காற்றலையில் வரவேற்று செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபம். வெற்றி களிப்பில் திரும்பும் நம் போர்ப்படைகள், பற்றி சிதறும் பங்களிப்புகளில் பல வண்ணங்களில் என்ன அலைகள், முற்றி பிரியும் முக்கணி சுவைகளின் நனிச்சொறிவுகள், பற்றி படர்ந்திடும் பவள அணிகளின் தவளும் தனிச்சுடர்கள், கற்று தந்திடும் காற்றலையில் ஓர் கல்வி கூடமாம் நம் கோடை பண்பலை. 100.5 கனிவான மாலை வணக்கங்கள் நேர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் சதாம்.
1: வணக்கம்
2: வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
1: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது. அசை சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்கள் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா, கேக்குதா?
0: கேக்குது. உங்க பேர் என்னங்க?
3: என் பேர் பவித்ரா.
0: சவித்ரா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
3: ராமநாதபுரம் மாவட்டம். பேசிக்கொண்டு
0: அங்கே என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களாம்மா?
3: வீட்டுலதான் இருந்து கொண்டிருக்கேன்.
0: உங்களிடம் எத்தனை ஹேர்பின்கள் இருக்கின்றன?
3: நிறையாக இருக்கின்றன.
0: அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் கூறியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சந்தனம் ஆட்ட ஓட்டணும். உங்களிடம் ஒரு இடம் வந்துடுறேன்.
0: என்ன ஓட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள் ஐயா?
4: சிறிய கனரக வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கேன் ஐயா.
0: ஆட்டோ என்று சொன்னீர்கள், தமிழ் சொல்லாக இருக்காது. அப்படித்தானே, தானி என்று சொன்னது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைந்து
3: வணக்கம்
0: சொல். அபினவ் அவர்களை ஏன் நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை? அதனால் அடுத்த வாரம் வருகிறீர்கள். உங்களுக்காக பண்பலை காத்திருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? விஜயா. அம்மா, அவர்கள் அண்மையில் எங்கே விஜயம் செய்தீர்கள்?
2: என்று
0: சொல்லி இருக்க போன மாசம் என்பதற்கு பதிலாக
2: திங்கள்
0: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
5: ஐயா, நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சிற்றூர் பகுதியில் இருந்து தாங்களுடன் உரையாட வந்திருப்பது செல்வம்.
0: செல்வம் அவர்களை சென்ற முறை 8ஆம் தேதி செப்புக சிந்தமணியில் பேசினீர்கள்.
5: 1 திங்களுக்கு

0: மேலாக உள்ளது என்று நான் எண்ணுகிறேன்.
1: இன்று தேதி என்னவோ
0: இன்று சரியா எனக்கு நினைவில் இல்லை.
1: கேலண்டர்ல பாத்தீங்களா பாக்கலையா?
0: நாள் காட்டி கவனிக்கவில்லை நான் என்று நினைக்கிறேன்.
1: நேற்று என்ன விசேஷம் நம் நாட்டில்?
0: நமது நாட்டில் 80வது விடுதலை பெருவிழா நடைபெற்றது.
1: அழகாக பேசிக் கொண்டிருக்க, உங்களுக்கு என்ன ஆடை என்றால் பிடிக்கும்?
0: எனக்கு கதராடை என்றால் மிகவும் பிடிக்கும் தோழரே.
1: நம் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை கேட் வாசல்கள் இருக்கின்றன?
0: வாசல்கள் இரண்டு தான் இருக்கின்றன நண்பரே.
1: இருக்கின்றனவா இருக்கின்றதா?
0: இருக்கின்றது நண்பனே.
1: சொல்லி இருக்கிறோம், உங்களுக்கு என்ன சாப்பிட்டால் வாந்தி வரும்?
0: எனக்கு எது சாப்பிட்டாலும் உமாதைகள் ஆவதில்லை நண்பரே.
1: என்னவா ஆவதில்லை?
0: உபாதைகள் ஆவதில்லை நம் தோழரே.
1: உபாதை என்பது தமிழ் சொல்லாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
2: முதலைக்கு தண்ணீரும் பலம், யானைக்கு தரையிலும் பலம், தண்ணிக்கும் தன்னம்பிக்கையோடு உலகெங்கும் ஒளி வளம் வரும் கோடை பண்பலைக்கு எங்கெங்கும் பலம், தமிழில் பலம் படைத்த
1: அன்பு நண்பனின் பெயர் என்ன?
2: நிலைய கோயிலையும்
1: அன்பு நண்பனின் பெயர் என்ன?
2: தும்மலி தர்ம
1: வந்திருப்பவரின் பெயர் என்ன? அவர் தமிழ் மலையில் நனைந்து விட்டார், அதனால் அவருக்கு ஜலதோஷம் கூட பிடித்தாலும் பிடிக்கலாம் போலும். இப்பொழுது கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில்
2: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
7: 350-5151.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9996552399.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், August 13-17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா, மில்கா வாண்ட் கேக்கின், வாண்ட் பிரெட்.
16: மில்கா வாண்ட் கேக்கின், யூ வாண்ட் பிரெட்.

0: 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃபின் சித்திர செவ்வனம்.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்கா ஒன்றர்கே.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
7: தளிரழகின் மிளிரழகோடு வளம் வரும் வான்புகள் மொழியையுரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
8: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். வணக்கம். உங்களுக்கு ஜலதோஷம் பிடித்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், உண்மையா பொய்யா? இல்லைங்கயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. அன்பு தோழிக்கு நன்றி சொல்லி அடுத்த நேரில் செயல சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
9: முகமது இக்பால்.
8: எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள் ஐயா?
9: நண்பனே, நம் வீட்டில் எத்தனை சோஃபாக்கள் இருக்கின்றன? எங்களது வீட்டில் அவ்வாறு சொல்வதும் அளவிற்கு எதுவும் இல்லை தோழரே.
8: நம் வீட்டில் ஃபியூஸ் கேரியர் இருக்கிறதா?
9: நீங்கள் கேட்பது உண்மையில் இருக்கிறது. அதன் விளக்கத்தை தமிழில் கூற எனக்கு தெரியவில்லை ஐயா.
8: நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் சொல் என்ன சொல் தமிழில்?
9: நான் வணக்கம் என்ற சொல்லைத்தான் அதிகமாக உபயோகித்துக் கொண்டிருக்கிறேன்.
8: சொல்லி இருக்க உபயோகம் என்பதற்கு பயன்படுத்தல் என்று சொல்லலாம். அதிகம் என்பதற்கு என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். தமிழில் எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து சங்கீதா தங்களிடம் உரையாடுகிறேன் ஐயா.
8: சங்கீதா அம்மா அவர்களை, இப்பொழுது என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்?
10: இப்பொழுது எதுவும் சாப்பிடவில்லை ஐயா.
8: மதியம் நம் வீட்டில் என்ன சாப்பாடு?
10: அரிசி சோறு சாப்பிட்டேன்.
8: அரிசி சோறு? சோறு மட்டுமா? குழம்பு வைத்தீர்களா, வைக்கவில்லையா?
10: கோழி இறைச்சி சாப்பிட்டேன்.
8: கோழி? அது சைவத்தில் வருமா அசைவத்தில் வருமா?
10: அது எதை பற்றி வரும் என்று இப்பொழுது கூற இயலாது.
8: சொல்ல முடியாது. வீடு சுத்தமாக இருக்கிறதா இல்லையா?
11: சொன்னவரின்
8: பேர் என்ன?
11: சேலம் மாவட்டம் பாம்பலூர் ஒண்டியம் திட்டம்பட்டி சித்தூர்லிருந்து பெரியகாரம் காட்டலூர்லிருந்து பேசுகிறேன்.
8: உங்கள் பெயர் என்ன ஐயா?
11: ராஜேந்திரன்
8: ஐயா அவர்கள் என்பதை நாம் ஆம் என்று எடுத்துக்கொள்ளும். அசைச்சொற்கள் கூடாது என்பது ஒரு விதிமுறையாக இருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன? சரண் அவர்கள் எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார் ஐயா என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் முழு பெயர் என்ன? ரூபேஸ்வரன். அவர்களை பக்கத்தில் அம்மா சொல்லிக் கொடுக்கிறார்களா, அப்பா சொல்லிக் கொடுக்கிறாரா? பரவாயில்லை, ரூபன் என்ற ஒற்றை சொல் அப்பொழுது வந்தது. ஒற்றை சொல்லாக வந்த நண்பனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
12: என்னுடைய பெயர்
8: என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
12: உழவு தொழில் செய்து வருகின்றேன்.
8: உங்கள் கையில் எத்தனை வாட்சுகள் கட்டுவீர்கள்?
12: கை கடிகாரம் கட்டுவதில்லை.
8: கை கடிகாரம்? உங்கள் செல்லில் எத்தனை பேட்டரிகள் இருக்கின்றன?
12: ஒரு பேட்டரி உள்ளது.
8: பேட்டரி

0: விண்கலம் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: நான் தேனி மாவட்டம் பெரிய உலகத்தில் சில்லப்புறம் கணேசன். தங்களிடம் உரையாட
0: கணேசன் அவர்களை என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள்? உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக போட்டு குடிக்க முடியுமா, கம்மியா போட்டு குடிக்க பிடிக்குமா?
1: இனிப்பு அளவாக போட்டுக்கொள்ளுங்க.
0: உங்க செல்லில் எத்தனை சிம் கார்டுகள் இருக்கின்றன?
1: அவர் ஒன்றே மட்டும்தான் ஐயா.
0: என்ன இருக்கிறது? அழகான தமிழ் சொல் இருக்கிறது, தெரிந்து கொள்வோம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: ஜேபி ரமேஷ்குமார் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
2: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி ராவண்ணா ராஜேந்திரகுமார் நெசவாளர்.
0: வந்து இருக்கும் நண்பனே, நீங்கள் இன்று அதிகமாக சாப்பிட்டீர்களா, கம்மியாக சாப்பிட்டீர்களா?
2: குறைவாக சாப்பிட்டேன் ஐயா.
0: என்ன சாப்பிட்டீர்கள்?
2: சைவ சாப்பாடு.
0: சைவம் என்று சொல்லி இருக்க தாவர உணவு உண்டது உண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
3: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லிருந்து பொன் கதிரேசன் தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
0: வந்து இருக்கும் நண்பனே, நம் ஊரில் திருவிழா நடக்குமா நடக்காதா?
3: தற்சமயம்.
4: தற்பொழுது.
0: மணி ஒலித்திருக்கிறது. தற்சமயம் என்பதற்கு
4: தற்பொழுது
0: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்க வருத்த நேயர் வருக. வணக்கம்.
5: கரூர் மாவட்டம் அராவத்தம் ஈசனத்தம் என்னும் சுற்றுவிலிருந்து தா ஈஸ்வரன் பேசுகிறேன் ஐயா.
0: ஈஸ்வரன் ஐயா அவர்களை ஈசனத்தம் என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்? உருவாக்கப்பட்டவை அதனை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சென்ற
0: வாரத்துக்கு முந்தைய வாரம் பேசினோமா, அதற்கு முந்தைய வாரம் பேசினோமா?
6: ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது சகோதரரே.
0: எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தோழியே?
6: சரியாக நினைவில் இல்லை அன்பரே.
0: வீட்டில் எத்தனை கதவுகள் இருக்கின்றன அம்மா?
6: சரியாக கூற இயலவில்லை சகோதரரே.
0: இது தவிர்க்கும் இரண்டு முறை தவிர்க்கும் வகையான விடையாக எடுத்துக்கொண்டோம். கோடை பண்பலை 100.5 4:24 துறையில் இணைப்பு காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: வணக்கங்க ஐயா, கரூர்லிருந்து நாசர் பேசுகிறேன்.
0: நாசர் அவர்களை நீங்கள் விதிமுறையை மீறி வந்து இருக்கிறீர்கள், அடுக்கூர்ந்து கடைபிடித்து வாருங்கள். இணைப்பில் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் வந்து இருக்கிறீர்கள், இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் மதுரை மாவட்டம் அச்சம்பத்து சதாசிவம்.
0: சதாசிவம் அவர்களை, சதா காலமும் என்ன வேலை பார்த்து கொண்டு இருப்பீர்கள்?
8: நான் வேளாண்மை தொழில் செய்து வருகிறேன்.
0: உங்களுக்கு என்ன சிப்ஸ் என்றால் பிடிக்கும்?
8: நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் சரியாக புரியவில்லை ஐயா.
0: டீக்கு என்ன சாப்பிட்டால் நன்றாக இருக்கும்?
8: நான் தேநீர் அருந்தும் பொழுது இனிப்பு கொஞ்சம் அளவோடு தான் சேர்த்துக் கொள்வேன்.
0: சேர்த்துக் கொள்ள சர்க்கரை போடுவீர்களா, வெல்லம் போடுவீர்களா?
8: நான் இனிப்பு, ஏதோ ஒரு இனிப்பை நான் சேர்த்துக் கொள்வேன்.
0: உங்களுக்கு பிடித்த இனிப்பு என்ன இனிப்பு என்று சொல்ல முடியுமா?
8: நான் அதிகமாக இனிப்பை சாப்பிடுவேன்.
0: அதிகம் என்ற சொல்லை தவிர்த்து இருக்கலாம், மிகுதி என்று சொல்வோம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கும்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
15: தொடர்புக்கு 9524936156.
16: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை

0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒரு குக்கு
3: ஆசையில் ஒரு குக்கு,
2: நமது கோடை பந்தலை 100.5
3: திங்கள் முதல் வெள்ளி வரை
2: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
3: நீர்களின் ஆசை பாடல்கள்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
2: 94-86-28-24-24
3: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
2: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
3: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
2: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
3: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13-17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: I want a cake and you want a bread.
8: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வனம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
11: ஆரஞ்சு சாக்லேட், வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி. மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
11: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். கோடை பண்பலை 100.5.

0: இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் செப்பக செந்தமிழ்.

0: பாவலர்களின் கைகளில் பவனி வரும் பைந்து முளையுரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்க?
2: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம்
1: காமாட்சிபுரத்துல வந்து வந்திருப்பவரின் பேர்
2: என்ன?
1: பாண்டிய ஐயா அவர்களை. என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள்?
2: உழவு தொழில் பார்த்து கொண்டு இருக்கீங்க.
1: எத்தனை வருஷங்களாக?
2: பல ஆண்டுகளாக
1: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. எழுதி பாருங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் அம்மா. சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து சையாபுரிப்பட்டியில் இருந்து கிருத்தீஷன் பேசுகிறேன்.
1: கிருத்தீஸ்வரன் அவர்களே, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
3: சிவகங்கை மாவட்டம் எஸ் சையாபுரிப்பட்டியில்
1: இருந்து. எஸ் எஸ் என்பதற்கு பொருள் என்ன நண்பா? மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து வந்திருப்பவரின் பெயர் என்ன? வந்திருப்பவரின் பெயர் என்ன? கோகுல் ஐயா. என்ன என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மணி ஒலித்திருக்கிறது. காரணம் கோகுல் ஐயா. ஒற்றை சொல் கோடை பண்பலையின் 1.5 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து உங்களிடம் உரையாட வந்துள்ளேன் தோழரே.
1: வந்து இருப்பவரின் பேர் என்ன?
4: அஜித் பாண்டி பேசுகிறேன் தோழர்.
1: அஜித் பாண்டியன் அவர்களை அருள் கூர்ந்து விதிமுறையை கடைபிடித்து வாருங்கள். 4 வாரங்களாக தொடர்ந்து வந்திருக்கிறீர்கள். சென்ற வாரம் வந்தபொழுது விதிமுறையை மீறினீர்கள் என்று மணி ஒலித்திருக்கிறோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: தென்காசி மாவட்டம் கரும்பலூர் மாணிக்கவாசகம்.
1: மாணிக்கவாசம் அவர்கள், நீங்களும் இதுமாரி அருள் கூர்ந்து கடைபிடியுங்கள். இப்பொழுது நேரம் 4:34 வருக. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டத்திலிருந்து ஜே தன்யஸ்ரீ பேசுகிறேன் ஐயா.
1: ஜே தன்யஸ்ரீ என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் தந்தையின் பேர் என்னவோ?
6: செந்தில் குமார் ஐயா.
1: அப்ப என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சரியாகத்தானே நாம் சொன்னோம். அப்படித்தானே தோழியே?
6: ஆமாங்க ஐயா.
1: அதனால் தொடர்ந்து பேசலாமா? பலமுறை வந்தன. அந்த தோழிக்கு ஒரு நன்றி சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
7: நாமக்கல் மாவட்டத்தில் கருப்பண்ணன் பேசுகிறேன்.
1: கருப்பண்ணன் அவர்களே, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
7: 2 ஆண்கள் மட்டும் உள்ளனர்.
1: என்ன என்ன யார் இருக்கிறார்கள்? 2 ஆண்கள்
7: மட்டும் உள்ளனர்.
1: ஆள்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இப்பொழுது சரியாக சொல்லி இருக்கிறீர்கள். நம் வீட்டு கதவில் எத்தனை சாவிகள் இருக்கின்றன?
7: 2 திருவுகள் மட்டும் உள்ளது.
1: உள்ளன என்று வந்து என்று வந்து இருப்பது தமிழில் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர்
8: என்ன?
1: குமார் ஐயா அவர்களை, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? வீட்டில் கரண்ட் இருக்கா?
8: இருக்கிறது.
1: ஒற்றை சொல் இருக்கிறது.

0: சொல்லாக வந்திருக்கிறது. இந்த எண்ணில் வந்திருக்கும் சில நேரங்களில் ஒலி நமக்கு சரியாக கேட்பதில்லை. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை கிராமத்தில் இருந்து பேசுகிறேன். எனது பெயர் மா எழிலரசி.
0: மா எழிலரசி அவர்களை நாம் பேசிய சொற்றொடரில் ஒரு பிறமொழி சொல் வந்தது என்ன என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? கிராமம் என்ற சொல் வந்தது. சிற்றூர், நாட்டுப்புறம், பட்டிக்காடு என்ற சொற்களை பயன்படுத்துவோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: மதுரை மாவட்டம் அவனியபுரத்தில் இருந்து பி சுதர்சன் பேசுகிறேன்.
0: பி சுதர்சன் அவர்களை தந்தையின் பெயர் என்ன? டி சுதர்சன். ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. வணக்கம் என்ற ஒற்றை சொல்லில் தொடங்கினீர்கள். மாணவர் என்பதால் விட்டு பிடிக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது வந்திருப்பவரின் பெயர் என்னவோ, வணக்கம்.
3: வணக்கம். ஞானமூர்த்தி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து தங்களுடன் உரையாடுகிறேன்.
0: வந்திருக்கும் நண்பன், நீங்கள் தலைக்கு என்ன போட்டு குளிப்பீர்கள்? அதனை அழகாக சொல்லலாம். அதற்கு சிகைக்கு பயன்படுத்தக்கூடிய காய் என்பதால்
4: சிகைக்காய்
0: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: நாமக்கல் மாவட்டம் காதப்பள்ளியில் இருந்து சதாசிவம்.
0: சதாசிவம் அவர்கள் இன்னொரு சதாசிவம் வந்தார்களே, அவர் எந்த ஊரில் இருந்து வந்திருந்தார்?
5: அவர் எந்த ஊர் என்று ஞாபகத்துக்கு வரவில்லை.
0: நினைவில் வந்திருக்க வேண்டும். வணக்கம் என்ற ஒற்றை சொல்லிலும் கூட நீங்கள் தொடங்கினீர்கள் நிகழ்ச்சியில். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: புதுக்கோட்டை வசந்தி.
0: வசந்தி. வசந்தி என்பதற்கு என்ன அர்த்தம் அம்மா?
6: முன்னோர்கள் வைத்த பெயர் ஐயா.
0: அதற்கு உங்களுக்கு அர்த்தம் கேட்டதில்லை நீங்கள், அப்படித்தானே? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செந்தமிழில். வணக்கம்.
7: ரமேஷ்குமார் ஐயா, வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்னவோ?
7: மதுரை சேலவட்டி பெருங்காமலூர்ல இருந்து முத்துமாயன் பேசுறேன்.
0: முத்துமாயன் ஐயா அவர்களை இதுவரை எப்பொழுதாவது விரதம் இருந்து இருக்கிறீர்களா?
7: எப்பொழுதும் இருந்ததில்லை ஐயா.
0: என்ன இருந்ததில்லை?
7: நீங்கள் சொன்ன வார்த்தை
0: இது என்று சொல்ல வேண்டும். வார்த்தை என்பதற்கு தமிழில் அழகாக சொல்லலாம் சொல் கிழவி என்ற சொற்கள் இருக்கின்றன, பயன்படுத்தலாம். கோடை பண்பலை 100.5
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
2: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
10: இன்று மாலை 5:30 நம் கோடி பண்பலை நுறுப்புழி 5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வனம்.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
12: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப்

0: இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: மூடடிகளின் மிதுக்கோடு நடக்கும் வேளையில் முத்தமிழை மொழிய முனைப்போடு இருக்கும் நேயர் வருக.
8: வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
8: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
9: என் பேர் ராகவி ஐயா.
8: ராகவி அம்மா எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார்?
9: நான் திண்டுக்கல் மாவட்டம் ஐயா.
8: மாவட்டத்தில் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அங்கு படித்துக் கொண்டிருக்கும் தோழிக்கு இருக்கக்கூடிய பாடங்கள்
9: என்னென்ன?
8: ஐயா என்பது ஒற்றை சொல், அதோடு இது ஆறாவது ஐயாவாக வந்து விட்டது. கூடை பண்பலை 100.5 காத்திருக்க மனுநிலையர் யாரோ வருங்க. வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
8: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
10: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வெள்ளாலப்பட்டி சிற்றூராட்சியிலிருந்து சுப்பிரமணி பேசுகிறேன் ஐயா.
8: சுப்பிரமணி ஐயா அவர்களே, உங்களுக்கு என்ன கலர் திராட்சை பிடிக்கும்?
10: கலரு
11: ரங்கசாமி
8: அவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு சம்மதமா?
11: இணைப்பில்
8: இருக்கேன். பேசுவதற்கு சம்மதமா சம்மதம் இல்லையா? அப்படிதான் சொல்லியிருக்கேன். தயாரா இருக்கீங்களா இல்லையா?
10: பாலகிருஷ்ணன்
8: அவர்களை உங்களுக்கு ஆப்பிள் என்ன கலரில் இருக்கும்? புரியலங்கையா என்பது முற்றச் சொல்லாக வந்து இருக்கிறது. ஆப்பிள் என்பதற்கு குமளி பழம், மரத்தி பழம் என்ற தமிழில் அழகான சொற்கள் இருக்கின்றன. இப்போது இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
12: பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம்.
8: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
12: மதுரை மாவட்டம் சுனமட்டி வட்டம் பெரிய சுமதி கணேசன் பேச வந்துள்ளேன்.
8: கணேசன் அவர்களை, இப்பொழுது அங்கே கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது?
12: நன்றாக இருக்கின்றன.
8: அங்கே எத்தனை வாகனங்கள் இருக்கின்றன? புரியவில்லை என்பது ஒற்றை சொல். கால இடைவெளி வந்து இருக்கிறது. 4:44 மணித்துளிகள் இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம் ஐயா.
8: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
13: பிரமோஸ் ஐயா.
8: பிரமோஸ் அவர்கள் எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
13: நாமக்கல் மாவட்டத்தில் வசித்து வருகின்றேன் ஐயா.
8: அங்கே எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
13: 7 வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆசிரியரே.
8: இந்த அதாவது விண்வெளி மண்டலத்தில், பால்வெளி மண்டலத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன?
13: ஐயா 8 ஐயா.
8: என்ன இருக்கின்றன அங்கே?
13: ஐயா
8: ஐயா என்று என்னையே மரியாதையின் நிமித்தமாக கூப்பிட்டு இருந்தாலும் அது எண்ணிக்கையில் கூடிவிடும். இப்பொழுது இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
14: இனிய மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் தாங்கியம் திருவிக்கான
8: வந்து இருக்கும் நண்பனின் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
14: பணம் திடமாக இருக்க வேண்டும் ஐயா.
8: என்ன சொன்னீர்கள் நண்பா?
14: மனம் திடமாக இருக்க வேண்டும்.
8: மனம் திடமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்க என்ன பொருட்கள் எல்லாம் சாப்பிடுவீர்கள்?
14: நான் எல்லா உணவகங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஐயா.
8: உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை, உங்கள் வேலையில் எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது?
14: நெசவு தொழில் செய்து வருகிறேன். 30 ஆண்டுகளாக

0: வருகின்றேன்.
1: உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
0: நான்கு நபர்கள் உள்ளார்கள்
1: என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். சிறப்புக செந்தமிழில் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க? தேவகோட்டையிலிருந்து யார் வந்திருக்காருன்னு பேர் சொல்லாமல் அவரே சென்று விட்டார், அடுத்த நேருக்கு வழிவிட்டு விட்டார். இப்பொழுது வந்திருப்பவரின் பெயர் என்னவோ வருக. வணக்கம்.
3: வணக்கம். பாண்டிய மன்னர்கள் தங்கம் வைத்து புலவர்களை ஒன்று திரட்டி ஆராய்ந்த களத்தில் இருந்து பேசுகிறேன் ஐயா.
1: வந்து இருக்கும் தோழியின் பெயர் என்ன?
3: இந்திராணி சின்னசாமி பேசுகிறேன்.
1: அங்கு மதுரை என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்?
3: மதுரை என்றால் மல்லிகைப்பூ என்று சொல்லலாம், மீனாட்சி அம்மன் கோயில் என்றும்
1: சொல்லலாம். அங்கே கோயிலுக்கு சென்று இருக்கிறீர்களா?
3: சென்றிருக்கிறேன் ஐயா, இரண்டு மூன்று முறை போயிருக்கிறேன்.
1: அங்கே பூஜை செய்தீர்களா? பாலசுப்ரமணியன் அவர்களே, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
4: திண்டுக்கல் மாவட்டம், செக்காபட்டி சிற்றூர்.
1: எந்த பட்டி?
4: செக்காபட்டி சிற்றூர்.
1: அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உதவிக்காக வந்திருப்பார் போலும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வந்து விடலாம், அதற்கு முன்னால் தந்து விடலாம்.
5: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: விசையுந்துகளின் விசைக்கேற்ப விரைந்திடும் வேளையில் வியன்மிகு மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
8: வணக்கம்.
9: இனிய மாலை வணக்கத்தோடு செந்தமிழ் அவையை ஒரு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் செத்தநாயக்கன்பட்டி.
8: ஜெயச்சந்திரன் அவர்களை நீங்கள் வாகை சூடி விட்டீர்களா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு திங்கள் ஆகவில்லை என்று குறிப்பேடு சொல்கிறது சரியா தவறா?
9: குறிப்பேடு சொன்னால் நான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் நண்பரே.
8: சென்று வாருங்கள் நண்பா, குறிப்பேடு சரியாகத்தான் சொல்லி இருக்கிறது. விதிமுறையில கடைபிடித்து வாருங்கள் அன்பு நண்பனு.

0: நன்றி சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம். இணைந்து வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
1: தேனி மாவட்டம் பாலத்திலிருந்து ரவி பேசுறேன் ஐயா.
0: ரவி ஐயா அவர்களை எந்த கையில வாட்சி கட்டுவீங்க? சொல்லுங்க மேடம், என்று உங்கள் பெயர் என்ன? அன்பு நேயரே, உங்கள் பெயர்
2: என்ன?
0: எங்கிருந்து வந்திருக்கீங்க? சிவகங்கையிலிருந்து. பாஸ்கர் அவர்களே, நம்ம மேடம் என்று சொன்னோமா இல்லையா? சொன்னீர்களா சொல்லவில்லையா? அதனால் மணி ஒளி
3: என்று சொல்லலாமே.
0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:52 மணி துளிகள். வருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. திருச்சி மாவட்டம் குபலங்குறிச்சி குலாம் ரசூல் உரையாடுகிறேன்.
0: குலாம் ரசூல் ஐயா அவர்களை ஏன் நாம் விதிமுறையை கடைபிடிப்பதில்லை?
4: மீண்டும் கூறுங்கள் ஐயா.
0: விதிமுறையை கடைபிடித்து அருள் கூர்ந்து வாருங்கள் நண்பா. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம். அந்த மாவட்டத்திலிருந்து வந்து இருக்கிறார். உங்கள் பெயர் என்ன?
4: செந்தில்குமார் என்று தங்களிடம் அறிமுகப்படுத்திட்டேன் ஐயா.
0: செந்தில்குமார் ஐயா அவர்கள், நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகி இருக்கிறதா இல்லையா?
4: ஓர் ஆண்டு பூர்த்தி ஆகி வேண்டும் என்றுதான் கூறுகின்றேன்.
0: சொல்லி இருக்கு. உங்களிடம் எத்தனை சார்ஜர்கள் இருக்கின்றன?
4: மீண்டும் நினைவு கூறுங்கள்.
0: உங்களிடம் எத்தனை சார்ஜர்கள் இருக்கிறீர்கள்?
4: மடுக்கவில்லை. தாங்கள் கொஞ்சம் பலமாக கொஞ்சம் பேசுமாறு
0: பேசி இருக்கிறேன். இப்பொழுதிருந்து உங்கள் கால நொடி தொடங்குகிறது. உங்கள் வீட்டில் எத்தனை சார்ஜர்கள் இருக்கின்றன?
4: மின் ஊட்டி 2 உள்ளது.
0: உள்ளன என்று வந்து இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
5: நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நான் சித்ரா பேசுகிறேன்.
0: சித்ரா அம்மா அவர்களே, மதியம் என்ன சமைத்தீர்கள் நம் வீட்டில்? உங்களுக்கு தெரியும் நம் நேயர் அல்லவா? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
6: கரூர் மாவட்டம் பஞ்சமாதேவியிலிருந்து முத்துச்சாமி பேசுகிறேன்.
0: முத்துச்சாமி ஐயா அவர்களை ஹலோ என்ற சொல்லை பயன்படுத்தியால் மணி ஒலித்து இருக்கிறது. ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் பேச வேண்டும். இப்பொழுது வந்து இருப்பவரின் பேர் என்னவோ? வணக்கம். ராமர் ஐயா அவர்களை, நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
7: நான் ஆடை வணிகம் செய்து கொண்டு வருகிறேன்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
7: ஏற்கனவே 20 ஆண்டுகளாக செய்து வருகிறேன்.
0: உங்களுக்கு உதவியாக யாரெல்லாம் இருக்கிறார்கள்?
7: நான் மட்டும்தான் உள்ளேன்
0: என்று 2 முறை வந்தன. அதனை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம். அன்பு நண்பன் நல்ல தமிழை பயன்படுத்தினார். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
8: இனிய மாலை வணக்கத்துடன் தருமபுரி மாவட்டம் கீரைப்பட்டிலிருந்து சையத் பேசுறேன் ஐயா.
0: சையது ஐயா அவர்களை, உங்களிடம் எத்தனை ஜோடி செருப்புகள் இருக்கின்றன?
8: ஒன்றுதான் வைத்துள்ளேன் தோழரே.
0: ஒரு செருப்பை வைத்து எப்படி நடக்க முடியும்? பழனிசாமி
9: பழனிசாமி
0: ஐயா அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
9: இன்று ஒரு சிறப்பும் இருப்பதாக தெரியவில்லை எனக்கு.
0: அங்கே மழை எப்பொழுது பொழிந்ததா ஐயா?
9: மழை ஒரு மாதத்திற்கு முன்பு பொழிந்தது,
3: திங்களுக்கு முன்பு
0: என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் ராமமூர்த்தி, எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
10: இனிய மாலை வணக்கம் கூறுவன் அருப்புக்கோட்டையிலிருந்து ராமமூர்த்தி பேசுகிறேன் ஐயா.
0: ராமமூர்த்தி ஐயா அவர்களை, ஏன் இவ்வளவு அவசரம், எங்கே இருந்து ஓடி வந்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: நீங்கள் திடீரென்று இணைப்பு கொடுத்து விட்டீர்கள், ஆனால் சற்று பதட்டமாக.
0: அது பதட்டம் அல்ல, அதனை பதற்றம் என்று தமிழில் சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம்.
11: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
11: திலகராஜ் ஐயா.
0: திலகராஜ் ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ? கோடி பண்பலை 100.5 செப்புக செந்தமிழை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ? வருக வணக்கம். அன்பு வணக்கம் நேயரே, உங்கள் பெயர் என்ன?
12: மதுரை மாவட்டம் ஐராவனிலிருந்து காணா பாலசுப்ரமணியன் உரையாற்றின் ஐயா.
0: காணா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு மதியம் என்ன சாப்பாடு கொடுத்தார்கள்?
12: மதியம்
0: என்று சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 இன்றைய செப்

0: நட்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இனிக்கும் தமிழ் சோலையில் இன்பமயமாக இனிதே நிறைவுக்கு வந்திருக்கிறது இன்றைய செப்புக செந்தமிழ். இன்றைய நிகழ்ச்சியில் யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
1: வழங்கிவிடலாம். திருப்பூர் செல்வம்.
2: வாழ்த்துக்கள் செல்வம். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: அடுத்ததாக

0: அதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக.
2: இரண்டு நேயர்களும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், செல்வம். இரண்டாவது நேயர் ராதே பத்மநாபன்.
1: நீங்கள் இருவரும் உங்களோடு சேர்ந்து தேனி கோபால்சாமி, தென்காசி சவுந்தரபாண்டியன். நீங்கள் நால்வரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லடைபேசி எண்ணோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவிகளும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச்சு வைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.

0: சென்னை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
3: பாடல்கள் மூலம் படிப்பினை வழங்கிடும் பட்டறிவு மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நூர்ஜஹான். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி மயக்கும் மாலை வேளையை இசையின் அசைகளால் இதமூட்டிட சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவந்திடும் முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற

சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 400 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் நடைபெற்று வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

மாலை வணக்கம் நேயர்களே. வண்ணங்களை தாங்கிய பூஞ்சோலை, வாசம் ஏந்திய தென்றல், அந்தி ஏறிய வானம், அமைதியில் நிறைந்த அசைவற்ற மரங்கள், நுரை ததும்பிய ஒரு கோப்பை தேநீர், அதோடு மெல்ல மெல்ல அள்ளி பருகுவோம் இசையையும் சேர்த்து. இனிய மாலை வேளையில் இது கோடை பண்பலை 105 சித்திரச்ச வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
3: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
6: என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

பறவைகளின் மெல்லிசை அடங்கி இதயத்தின் இன்னிசையோடு கொடிப்பண்மலையின் ஒரு புள்ளி ஐந்தின் சித்திர செவ்வானம் ஒலிக்கும் நேரம் மாலை 5:12. அழகின் தோரிகை கொண்டு பிரம்மன் வடித்த ஓவியம் நீ. உன் பார்வையின் மொழிகளை எல்லாம் கவிதையாக்கும் கவிஞன் நானல்லவா பெண்ணே?

வார்த்தைகள் மோதும் இடம், வார்த்தைகள் தோற்கும் களம், மௌனம் படையெடுக்கும் தருணம், இதயம் விழுந்திடும் நொடி, சந்தத்தில் தொடங்குகிறது காதலின் இந்த அந்திப்போர்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு ஒளிபரம் வர இருக்கிறது கொடிப்பன்மலை 100.5 தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியான நினைவே சுகம். திருச்சி மாவட்ட நேர்களின் விருப்ப கானங்களை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சியை அனைத்து மாவட்ட நேர்களும் கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு 10 மணிக்கு. இதய வீணைகளில் இசை தந்தி மீட்டிடும் நேரம் மாலை 5:22. இது கொடிப்பன்மலை 100.5 சித்திரச்ச வானம். பாலைவன குளிர் ஓடையாயினி, பகலில் வரும் வெண்ணிலவாயினி, இரவில் இசைக்கும் குயிலாயினி, மனதை வதைக்கும் மகிழ்வாயினி, முடிவில்லாத ஆரம்பமாய் என்னவளே என்றும் நீதானே.

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில்
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க,
3: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விண்ணும் மண்ணும் ஓய்வு தேடும் நேரம் பன்னிசைத்து பவனி வருகிறது. கோடிப்பண்பலை 100.5 சித்திரச்சிவானம். நேரம் மாலை 5:30. இருமண பகிர்வுகள் நடந்தேறும் போது மொழிக்கு ஏது வேலை, இலக்கணம் ஏதும் தேவையில்லை, இழையோடும் இந்த காதலுக்கு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: மேலும் விவரங்களுக்கு
2: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம். கால் 9965523999.
4: இசை கரும்பை செவியின் சுவை அரும்புகள் சுவைத்திடும் நேரம் மாலை 5:36. இது கொடிப்பன்மலையின் உருப்பள்ளி 5 சித்திரச்ச வானம். புத்தகத்தின் முதல் பக்கத்தில் மனம் லயித்து உடனே கடைசி பக்கத்தில் முடிவை தேடி தவிக்கின்ற உள்ளம் போல உன்னை பார்த்த அடுத்த நொடியே முடிபோடும் நாளை முடிவு செய்ய எண்ணுகிறது என் மனம்.

0: கொலுக்குற என் மனச கொலுக்குற
1: கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங்கோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 26 படகு நகர்ந்தது தொடர்ச்சி. பெண்களால் மேன்மையடைந்தவர்களை பற்றி பொன்னன் கூறி விக்ரமனை தேற்றினான். இனி பொன்னா கேள். பெண் காதலினால் மனிதர்கள் சிலர் தேவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். ஆனால் தேவர்கள் சிலர் பெண் காதலினால் தேவத்தன்மையை இழந்து மனுஷியர்களிலும் கேடு கெட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் அத்தகைய துர்பாகியன். என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட பெண் அத்தகையவளாயிருக்கிறாள். நான் என்னுடைய தர்மத்தையும் என்னுடைய பிரதிஜையையும் கைவிடுவதற்கு அவளுடைய காதல் தூண்டுகோலாயிருக்கிறது. ஜுரம் குணமானதிலிருந்து எனக்கு அந்த பெண்ணின் நினைவை தவிர வேறு நினைவே இல்லை. அவளை பிரிந்து ஒரு நிமிஷமாவது உயிர் வாழ முடியாதென்று தோன்றுகிறது. அவளுக்காக ஸ்வர்க்கத்தை கூட தியாகம் செய்யலாம் என்று தோன்றும் போது சோழ நாட்டு சுதந்திரமாவது ஒன்றாவது. அவளுடன் சேர்ந்து வாழ்வதற்காக காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டினால்தான் என்ன என்று கேட்டான் விக்ரமன். பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. விக்ரமனுக்கு இது கடைசி சோதனை என்று சிவனடியார் கூறியது அவனுக்கு நினைவு வந்தது. ஐயோ, என்ன இப்படி சொல்கிறீர்கள்? உறையூர் சித்திர மண்டபத்தில் பார்த்திப மகாராஜாவிடம் தாங்கள் செய்த சபதம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் பொன்னன். ஞாபகம் இருக்கிறது பொன்னா, இன்னும் மறந்து போகவில்லை. ஆனால் எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. தினம் தினம் என்னுடைய உறுதி குலைந்து வருகிறது. ஆகையினால்தான் உடனே கிளம்பி விட வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போதே உன்னுடன் வர சித்தமாயிருக்கிறேன். கிளம்பலாமா என்றான் விக்ரமன். கிளம்பலாம் சுவாமி. ஆனால் இந்த தீவில் நமக்கு ஒரு காரியம் இருக்கிறதே. மகாராணி கொடுத்த பெட்டியை இங்கே புதைத்து வைத்திருக்கிறேன் என்றான் பொன்னன். பார்த்தாயா, அதை கூட மறந்துவிட்டேன். இன்னும் 2 நாள் போனால் வந்த காரியத்தையே மறந்து விடுவேன். என்னையே கூட மறந்து விடுவேன். இன்றைக்கு அந்த பெண் வருவதற்குள் நாம் போய்விட வேண்டும். பெட்டியை எங்கே புதைத்திருக்கிறாய் என்று விக்ரமன் பரபரப்புடன் கேட்டான். சமீபத்தில்தான் இருக்கிறது சுவாமி என்றான் பொன்னன். தோண்டி எடுக்க வேண்டுமல்லவா? ஆம், முன்ஜாக்கிரதையாக மண்வெட்டியும் கடப்பாரையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பொன்னன் படகின் அடியிலிருந்து அவற்றை எடுத்துக்கொண்டு வந்தான். 2 பேரும் விரைவாக நடந்து அந்த அடர்ந்த மாந்தோப்புக்குள்ளே போனார்கள். அவர்கள் போய் சற்று நேரத்துக்கெல்லாம் சமீபத்திலிருந்த ஒரு மரத்தின் மறைவிலிருந்து குந்தவி தேவி வெளியில் வந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நதிக்கரையில் படகு கட்டியிருந்த இடத்துக்கு சென்றாள். இன்னும் ஒரு கள்ள பார்வை அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு படகை மரத்தின் வேருடன் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். படகு மெதுவாக நகர்ந்தது, பிறகு வேகமாய் நகர்ந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வெள்ளப்பிரவாகத்தில் அகப்பட்டு கொண்டு அதிவேகமாய் சுழன்று செல்ல தொடங்கியது. அதை பார்த்து கொண்டிருந்த குந்தவையின் முகத்தில் குறுநகை பூத்தது. அத்தியாயம் 26 படகு நகர்ந்தது நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 27 புதையல். நன்றி நேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இடைக்கால மெட்டுகளோடு இசை தேவதை பவனி வரும் சித்திர செவ்வானத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடைப்பான்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நேரம் மாலை 5:47. வெற்று காகிதங்களும் ஓவியங்கள் ஆகிறது, தீண்டிடும் விரல் உனதானால் கடைக்கண்ணால் எழுதி செல்கிறாய் காவியங்கள் ஆயிரம். நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் கவிதை காடாக மாறிப்போகிறது என் காதல் வனம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பொன் வானமெங்கும் சிவந்த ராகங்களோடு வளம் வந்த நிறைவு பெறுகிறது கொடிப்பான்மலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

காவிரி வடகரை தலங்களில் ஒன்றானது திருமங்கலக்குடி பிராணநாதீஸ்வரர் ஆலயம். இது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் ஆடுதுறைக்கு அருகே அமைந்துள்ளது. இத்தலத்தினை அப்பர் மற்றும் சம்பந்தர் பாடியுள்ளனர். கிழக்கு திசை நோக்கியுள்ள 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்களுடனும் இவ்வாலயம் அமைந்துள்ளது. பஞ்சமங்கல தலம் என்று சிறப்பித்து போற்றப்படுவது திருமங்கலக்குடி திருத்தலம். ஏனென்றால் இந்த கோவிலில் சுவாரஸ்யமாக பல முக்கிய அம்சங்களில் மங்களம் என்ற பெயர் உள்ளது, அதாவது மங்களகரமானது. இத்தலம் திருமங்கலக்குடி, மூலவரின் மற்றொரு பெயர் மங்களநாதர், அம்பாள் மங்களாம்பிகை, விநாயகர் மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்கள தீர்த்தம் என மங்களமாகவே அமைந்துள்ளது. குலோத்துங்க சோழனின் மந்திரியான அலைவாணர் இந்த கோவிலை தான் வசூலித்த வரியிலிருந்து கட்டினார். ஆனால் அரசனின் அனுமதியின்றி கட்டியதால் மந்திரியின் தலையை துண்டிக்கும்படி மன்னர் உத்தரவிட்டார். அதன் பிறகு அஸ்தி இறுதிச் சடங்குகளுக்காக திருமங்கலக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது. அமைச்சரின் மனைவி தனது கணவரை உயிர்த்தெழுப்புமாறு இந்த ஆலயத்தில் சிவபெருமானுடன் மன்றாடினார். அவ்வாறே சிவபெருமானும் அருளினார். பக்தனுக்கு உயிர் கொடுத்ததால் இறைவன் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் என்றும், மந்திரியின் மனைவி மாங்கல்யம் பெற்றதால் இங்குள்ள அம்மன் மங்களாம்பிகை என்றும் போற்றப்படுகின்றனர்.

0: சிவபெருமான் பிராணநாதீஸ்வரர் மங்களநாதர் என்ற திருநாமங்களுடன் சுயமூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். மூலவரின் பானம் அதன் பீடத்தை விட மிக உயரமாக அமைந்திருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பு. இங்கு ஞாயிறு மதியம் உச்சிகால பூஜையில் வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அம்பாள் மங்களாம்பிகை முன் மண்டபத்தில் தனிச்சன்னதி கொண்டு தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். அம்பாளின் வடிவமைப்பு மற்ற சிவாலயங்களை விட முற்றிலும் மாறுபட்டது. இங்கு தேவி தனது வலது கையில் எப்போதும் மாங்கல்ய சரடை ஏந்தியவாறு பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அருளும் வடிவத்தில் காட்சி தருகிறார். இக்கோவிலில் தனி நவகிரக சன்னதி இல்லை. அருகில் உள்ள சூரியனார் கோவில்தான் இக்கோவிலின் நவகிரக சன்னதியாக கருதப்படுகிறது. பங்குனியில் தீர்த்தவாரி 10 நாள் உற்சவத்தில் 7ஆம் நாள் அன்று பிராணநாதீஸ்வரருக்கும் மங்களாம்பிகைக்கும் திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த வைபவத்தின் போதும் பெண்களுக்கு மாங்கல்ய சரடு வழங்கப்படுகிறது. நவராத்திரி காலத்தில் தினமும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருளும் மங்களாம்பிகையை தரிசிப்பது விசேஷம் என்கிறார்கள் பக்தர்கள். தஞ்சாவூர் திருமங்கலக்குடி பிராணநாதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: .5 MHz இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: ஒரு மனிதன் நினைத்தால் ஒரு கிராமத்தை மாற்ற முடியுமா? ஒரு மனிதனுடைய ஒரு சிறிய தூரிகையால், பிரஷ் மாயத்தூரிகையாக மாற்றி அந்த கிராமத்தை வளர்ச்சி அடைய செய்ய முடியுமா? பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கூட நிக்கல, ஆனால் அந்த கிராமம் மாறியது. இப்படி மாற காரணம் என்ன? இது எங்க நிகழ்ந்தது? இந்தியாவில தாங்க. இந்தியாவில ஒடிசாவில ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஓவியர் இருந்தார், இப்பவும் கூட இருக்கிறார். அவர் பேர் என்ன அப்படின்னா மாதவ். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய அந்த தூரிகையை வச்சு அந்த கிராமத்தில் இருந்த சுவர்கள்ல அத வரைய ஆரம்பிச்சார், ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சார். அதாவது என்ன அப்படின்னா, அந்த கிராமத்து காட்சிகள், அந்த மக்களின் பண்பாடு, வணங்குகின்ற கடவுளுடைய அந்த முகங்கள் என்று மிக பிரம்மாண்டமா வரைய ஆரம்பிச்சார். ஓவிய விருப்பமுள்ளவர்களுக்கு, ஓவிய கலைஞர்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் கொண்ட ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, வான்கோவ் என்கின்ற ஒரு ஓவியருடைய அவருடைய ஓவிய காட்சி சாலை தான் சொல்லுவாங்க. நான் ஆம்ஸ்டர்டாம் போயிருந்த போது அங்கே அந்த வான்கோவனுடைய ஓவியத்தை பார்த்தேன். அதாவது மஞ்சள் நிறத்தில் சூரியகாந்தி மலர்களை அவர் வரைஞ்சிருப்பார். அது வந்து உலக புகழ் பெற்ற ஓவியம். இப்ப இதே போல இந்த ஓவியங்களை இவர் வரைகிறார். இப்படி வரைஞ்ச போது அந்த கிராமத்து மக்கள் வந்து பயங்கரமா அவரை கேலி பண்றாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறாங்க, எள்ளி நகையாடுறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் அவர் சற்றும் தளராமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய பணியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். இப்படி இவர் செய்கிறத பார்க்க பார்க்க பார்க்க என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த ஓவியங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் படம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவர் செய்யலை, அவர் படபத்திரம் வரைகிறார். வண்ணங்களை கொண்டு ஓவியங்களை வரைகிறார், தூரிகையை கொண்டு வந்து அவர் தீட்டுறார். அவ்வளோதான், இவர் தன்னுடைய முயற்சியால் மட்டுமே செய்கிறார். இந்த படங்கள் உலகளவில் போன உடனே உலகம் என்ன செஞ்சிச்சு, இந்த படங்களை நேரில் பார்க்கறதுக்காக வர தொடங்கிச்சு. உலகத்தினுடைய ஓவிய விருப்பம் உள்ளவர்களெல்லாம், இந்த ஓவியத்தின் மீது ஈடுபாடு உள்ளவர்களெல்லாம் உலகத்திலிருந்து எல்லா இடத்துலேருந்து புறப்பட்டு வர ஆரம்பித்தாங்க. ஆச்சரியம், வந்தவங்களுக்கு டீ குடிக்க டீ கடை இல்லை, நாள் பட டீ கடைகள் தோன்றின. அது மட்டும் இல்லை, வந்த அந்த மக்கள் இந்த கூடை எங்கே கிடைக்கும், இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஊர் பெண்கள், கிராமத்து பெண்கள் இவற்றையெல்லாம் திரும்பவும் தங்களுடைய தொழிலாக செய்ய தொடங்கி அதை விற்பனை செய்ய தொடங்கினார்கள். கிராமத்து தொழில் வளர்ந்தது. கிராமந்தோறும் வீதிகள் தோறும் உணவகங்களும் தேநீர் விடுதிகளும் தோன்றின. சாலைகள் போடப்பட்டன. மக்கள் வந்து செல்ல ஆரம்பித்தார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதன் எந்த கலையை கையில் எடுத்தார் என்றால் ஓவிய கலையை கையில் எடுக்கிறார். வேற எதையும் அவர் செய்யலை. அந்த ஓவிய கலையை கையில் எடுத்து அந்த ஊரிலே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அந்த ஊரிலேயே வரைய அது உலகம் முழுவதும் பரவிற்று என்று சொன்னால், ஒரு தூரிகை தன்னுடைய வண்ணத்தால் மாயாஜாலங்களை புரிந்ததை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டலாம். மனம் வலிமையுள்ளதாகவும் செயல் குறிக்கோளை நோக்கியதாகவும் இருந்தால் ஒரு மனிதனுடைய அறிவினால் உலகம் முன்னேறும், நாடு முன்னேறும், ஊர் முன்னேறும். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நம்முடைய மாதவ் அவர்களின் மாயத்தூரிகை.
3: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
4: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும்

0: சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இது கோடை பண்பலை 100.5.

ஈரக்காற்றிலிருந்து இசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இது இன்று இரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம், இன்றைய நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேர்களுக்காக.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம்.
1: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9966552399.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

ஓய்வு எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிருப்போம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்திருக்கும். அந்த வேலைகளுக்கு மத்தியில் எப்போவுமே முன்னாடியே வரப்போகிற விஷயங்களை முன்னாடியே தொலைநோக்கு பார்வையோடு யோசித்து அதுக்கு தயார்படுத்திக்கணும். சரி, அது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு இப்போயே எடுத்து வச்சுருங்களேன், இப்போருந்தே அதுக்கு தயார்படுத்தினீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு காலையில் போகும்போது எந்த பதட்டமுமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக பாடல் கேட்டுக்கிட்டோ இல்லை ஏதாவது சிந்தனையோடைய எந்த இதை பற்றியும் யோசிக்காமல் கூலாக போகலாம். இது கூடை பண்பலை 100.5.

அவ்வப்போது அனிருத்த பிரம்மராயர் தஞ்சாவூர் கோட்டையிலே அரண்மனைக்கு அடுத்த கட்டிடத்திலே இருந்து கொண்டு தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் சிவிகை தூக்குவோர் வேண்டும் படையாட்கள் வேண்டும் என்றெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரிடம் ஆணை பிறப்பித்து கொண்டிருந்தார். வேறு வழியில்லாமல் எரிச்சலோடு அந்த ஆணைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார் காலாந்தக கண்டரான சின்ன பழுவேட்டரையர். இப்பொழுது திடீரென்று சிவிகை தூக்கு

0: சாக்கிகளும் சிவிகையும் வேண்டும் உயர்குல பெண்மணி ஒருவர் வருகிறார் என்பதனை அனிருத்த பிரம்மராயர் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை காலாந்தக கண்டரிடம் தெரியப்படுத்தினார். காலாந்தக கண்டருக்கும் அப்படி யார் வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. இந்த ஆர்வத்தை மேலும் ஒருவரும் பகிர்ந்து கொண்டார். அவர் வேறு யாரும் அல்ல, அனிருத்த பிரம்மராயருடைய சீடன் ஆழ்வார்க்கடியான்தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம் ஜபதபம் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார். ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான்.
1: திருமலை, போன காரியம் என்ன ஆயிற்று
0: என்று அனிருத்தர் கேட்டார்.
2: குருவே, மன்னிக்கணும், தோல்வியடைஞ்சி திரும்பினேன்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
1: ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான், ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியலையா?
2: சந்தித்தேன் ஐயா, தாங்கள் சொல்லச் சொன்ன செய்திகளையும் சொன்னேன், ஒன்றும் பயனில்லை. இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை.
1: இளவரசர் இப்போது கடம்பூரில்தான் இருக்கிறாரா?
2: ஆம் குருவே, சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். இளவரசருக்கு சம்புவரையர் ராஜோபசார வரவேற்பு அளித்தார். சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது.
1: அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியதுதான். கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள்?
2: இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் வந்திருக்கிறார். இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன்.
1: திருக்கோவலூர் மலையமான்
2: மணிமுத்தான் அதிவரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார்.
1: அந்த வேளக்கிழவன் சும்மா இருக்க மாட்டானே. இதற்குள் சைன்யம் திரட்டத் தொடங்கியிருப்பான். தெற்கே இருந்து கொடும்பாளூர் பெரிய வேளான் பெரிய சைன்யத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன். இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். திருமலை, நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா?
2: சின்ன இளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமா இருக்கிறார்கள். சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள்.
1: ஆமாம், குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. திருமலை, சீக்கிரத்தில் இந்த முதல் மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட எண்ணி இருக்கிறேன்.
2: குருவே, தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும். ஆழ்வார்களின் பாசுரங்களை நடங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாக காலங்கழிப்பேன். எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா?
1: ராஜ்யத்திற்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன். அது முடிந்ததும் விடப்போகிறேன்.
2: அது என்ன முயற்சி குருவே?
1: அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதற்படி ஏறியாகிவிட்டது. திருமலை, உன்னால் வர முடியாது என்று நீ கைவிட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன்.
2: அதில் வியப்பு ஒன்றுமில்லை ஐயா. அது என்ன காரியமோ?
1: ஈழத்தீவில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருக்கும் ஒரு வாய் பேச முடியாத ஸ்திரீயை தேடி பிடித்து அழைத்து வர சொன்னேன் அல்லவா? உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா
0: என்று அனிருத்தர் கேட்டார்.
2: ஆமையா, அந்த பேச முடியாத ஸ்திரீ
1: நேற்றிரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகிவிட்டது.
2: அதிசயம், அதிசயம், இதை எப்படி சாதித்தீர்கள்?
1: சின்ன இளவரசர் தப்பி பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த பிச்சி பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தேன். வந்தால் அவளை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன். நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலேயே வந்துவிட்டாள். இந்த வேடிக்கையை கேள் திருமலை. திருவையாற்றிலிருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன். இதற்காக பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கையே வரச் செய்தேன்.
2: ஐயா, நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே.
1: ஆம், அதனால் வழியில் தடங்கள் ஏற்பட்டது. எனக்கு கூட கவலையாகத்தான் இருந்தது. நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு

0: வந்த பிறகுதான் நிம்மதியாயிற்று.
1: ஓஹோ, நள்ளிரவு ஆகிவிட்டதா? தாங்களும் அத்தனை நேரமும் விழித்திருந்து வரவேற்பளித்தீர்களோ?
0: விழித்திருந்தேன், ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை. வீட்டு பெண்களை விட்டு வரவேற்கச் செய்தேன். வெறி பிடித்தவளாயிற்ற, என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாகத்தான் இருந்தது. நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு உடனே உறங்கி விட்டாள். திருமலை, உண்மையை சொல்ல போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. நீ இந்த சமயம் வந்தது நல்லதாக போயிற்று.
1: குருவே, நானும் அந்த பெண்மணியை பார்க்கதற்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன்.
0: அப்படியானால் வா, அந்த புறத்துக்கு போகலாம். உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அல்லவா? நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும். ஆகையால் உன்னிடமும் சிறிது சுகமாக இருக்கக்கூடும்.
2: குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்குச் சென்றார்கள். தாதிமார்களிடம் நேற்றிரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார். தாதிமார்கள் அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்துப் போய் நின்றார். ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அனிருத்தர் சற்று நேரம் பூங்குழலியை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு அவளை கொண்டு வந்த தாதிமார்களை அருகில் அழைத்தார். அவர்களிடம் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டார். அவர்கள் மறுமொழி சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு அப்பால் போகச் செய்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து,
0: திருமலை, திருமலை, ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக தோன்றுகிறது என்றார்.
1: ஆமையா, அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது.
0: இவள் இளம்பெண், சுமார் 20 பிராயம்தான் இருக்கலாம்.
1: அவ்வளவு கூட இராது.
0: நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதரசிக்கு பிராயம் 40 இருக்க வேண்டும்.
1: அதற்கு மேலேயும் இருக்கும்.
0: ஆமாம், நீ இலங்கை தீவில் மந்தாக்கினி தேவியை பார்த்திருக்கிறாய் அல்லவா?
1: ஆமையா, பார்த்து தங்கள் கட்டளைப்படி இங்கே அழைத்து வரவும் முயன்றேன், முடியவில்லை.
0: இந்த பெண் மந்தாகினி தேவி அல்லவே?
1: இல்லை குருதேவரே, நிச்சயமாக அந்த அம்மையார் இவர் இல்லை.
0: அப்படியானால் இவள் யாராயிருக்கும்? எப்படி இங்கு வந்து சேர்ந்தாள்?
1: இவளையே கேட்டுவிட்டால் போகிறது
2: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
0: வாய் பேச முடியாதவளிடம் கேட்டு என்ன பயன்?
1: குருதேவரே, இவளுக்கு வாய் பேச வராது என்பது?
0: அதைத்தான் தாதிமார்களிடம் கேட்டேன். இங்கு வந்ததிலிருந்து இவள் ஒன்றும் பேசவில்லை என்றார்கள்.
1: குருதேவரே, இவளை அடையாளம் கண்டு அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பியிருந்தீர்கள்?
0: ஆஹா, அந்த மூடன் ஏதாவது தவறு செய்து விட்டானா என்ன?
1: எந்த மூடன் குருதேவரே? தாங்கள் இத்தகைய காரியங்களுக்கு மூடனை அனுப்பி வைத்திருப்பீர்களா?
0: புத்திசாலியாக காணப்பட்டால் பழையாறைக்கு நான் சென்றிருந்த அன்று வாணர்குலத்து வல்லவரையனுடன் ஒரு வாலிபன் சண்டையிட்டான் அல்லவா?
1: ஆம், பழையாறை வைத்தியர் மகன் பினாக பாணி.
0: அவனேதான், அவனேதான்.
1: உன்னையும்
0: வல்லவரையனையும் கரிகாலரை சந்திக்க அனுப்பிய பிறகு அந்த வைத்தியர் மகனை சிறையிலிருந்து விடுதலை செய்து அழைத்து வர பண்ணினேன். நம் ஒற்றர் படைக்கு தகுந்தவன் என்று கண்டு அவனை கோடிக்கரைக்கு அனுப்பினேன். முன்னம் அவன் கோடிக்கரைக்கு போய் பழக்கப்பட்டவரோ?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: தஞ்சாவூர் சேந்தன் அமுதன் ஒரு சிலைச்சாலையை மட்டும்தான் பார்த்துருக்கான். பழையாறை பினாக பாணியோ ரெண்டு சிறைச்சாலைகளில் இருந்திருக்கான். தஞ்சாவூர், பழையாறை. இந்த பெருமிதத்தில் கரையர் மகளுக்கும் ஏதாவது காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துவதாக சொன்னது நினைவிருக்கும். வந்தியத்தேவனை கண்காணிக்கிற வேலையை நந்தினியும் அப்புறம் சின்ன பழுவேட்டரையரும் ஒப்படைச்சிருந்தாங்க அல்லவா? அதை அவனால் ஒழுங்காக செய்ய முடியல. வைத்தியர் மகனை விடுதலை செய்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் நடந்த விவாதத்தின் முடிவில் என்னை நாடு கடத்துகிற நிலை ஏற்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு காலாந்தக கண்டர் சொன்னார். இந்த கட்டத்தில் அனிருத்தர், மக்களில் சிலர் தம்மை குறை சொல்வதில் நியாயம் இருக்கத்தான்

0: இருக்குது. விரைவில் இந்த பதவியை விட்டுவிட எண்ணியிருப்பதாக திருமலையிடம் சொல்கிறார். ரெண்டு பேரும் கடமை வீரர்கள், அப்படி செய்வாங்களா? தனது குருதேவருடன் சம்வாதம் செய்கிற போதும் ஆழ்வார்க்கடியான் மரியாதை குறைவாக நடப்பதே இல்லை. இந்த வினயம், அதாவது அடக்கம், சீடர்களுக்கு நல்ல முன் உதாரணம். ஹிதோபதேசம் என்னும் நீதி நூலில் வித்யா ததாதி வினயம்னு ஒரு தொடர். இதன் பொருள் கல்வி பணிவை தரும். இதை தொடர்ந்து வர கருத்துகளும் அரிய செல்வங்கள். பணிவு தகுதியையும், தகுதி செல்வப்பெருக்கையும், செல்வம் அறச்செயல்களையும், அறம் நிறைவையும் தரும். பௌத்த துறவிகளுக்கான நெறிமுறைகளை விளக்கும் நூல் வினய வினிச்சயம், அதாவது ஒழுக்க விதிகளின் தெளிவான முடிவு என்பது பொருள். யோகம், ஒருங்கிணைப்பது முயற்சி. உத் என்கிற முன்னொட்டு மேல தீவிரமான ஆகிய பொருள்களை கொண்டு இணைஞ்சு உத்யோகம்ங்கிற தொடர் உருவாகுது. பணி, தொழில் இப்படியெல்லாம் பொருள் தந்தாலும் உத்யோகம் என்ற தொடருக்கான நேரடி பொருள் மேலான முயற்சி. சுமுகம், இன்முகம், சு இனிய. விநாயகரின் திருநாமங்களில் ஒன்று சுமுகன், அருள் பொழியும் இன்முகம் கொண்டவர். நேர்களே, அந்த மூதாட்டியின் பேர் மந்தாகினி என்பதை இந்த பகுதியில் தான் முதன் முதலாக தெரியப்படுத்துகிறார் ஆசிரியர் அனிருத்தர் வாயிலாக. எல்லாரும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க, மந்தாகினி நிகழ்ச்சிகளை உருவாக்குறாங்க.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இது கோடி பண்பலை 100.5.

0: to say it's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: இனி கொடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

0: சேர்க்கும் இரவில்
1: இதயம் மகிழும் பாடல்களோடு
0: வண்ணம் சிந்தும் இசையால்
1: தேகம் சிலிர்க்க
0: நேயர்களின் என்ன கருத்துக்களை
1: வானவீதி எங்கும் வாசம் வீச வருகிறது
0: நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: சுமலதா
1: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
0: வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.
0: நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களோடு விருப்ப பாடலையும் கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன், கலைச்செல்வி சுகுமாரன் நந்தினி மற்றும் கம்பம் சர்மிளா அன்பரளி.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஆகஸ்ட் 5 புதன்கிழமை முதல் 11 செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: இன்றும் வளமை போலவே நேயர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம். முதல் பதிவு இந்த மாதம் ஆகஸ்ட் 5 புதன்கிழமை அன்று காலை 8 ஒழித்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து அவர்களுக்கான விருப்ப பாடல்களை வழங்கியது. நிகழ்ச்சியானது காலை நேரத்தில் மனதிற்கு மகிழ்ச்சியை பரப்பி சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் காணல் மேனன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 5 புதன்கிழமை அன்று மாலை 4 வலம் வந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விடுகதை வண்ணத்தூரிகையாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் விடுகதைகளுக்கு விடைகளை கூறிய விதம் சிறப்பு. சிறப்பான விடுகதைகளை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் சுப்பிரமணியம் சுரேந்தர் மற்றும் வசீகரன் இருவருக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கம் தங்களுடைய கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி,

0: சிவகாசி சுதா சந்திரன், தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் August 5 புதன்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு ஒழித்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் மச்சான் என்ற வாதில் அமைந்த தனது விருப்ப பாடல்களாக தேர்வு செய்து அனுப்பியிருந்தார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் கனகா அவர்கள். அவரின் விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார் தஞ்சாவூர் வியாகுலமேரி. நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
0: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
0: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
0: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வள்ளி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புதுத்தெரு ஜிப்ரலி பாபு.

மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை என்று காலை 9 விரிந்த வானவில்லின் தலைப்பு பேச தெரியுதா என்ற தலைப்பில் விரிந்தது. பங்கு பெற்ற நேயர்கள் எப்படி பேச வேண்டும் என்று தம் எண்ண கருத்துக்களை கூறியது சிறப்பாக இருந்தது. பேச்சு என்பது வெறும் எழுத்துக்களால் ஆனது இல்லை, அது உணர்வின் வெளிப்பாடாகும். தன்மையான இடத்தில் தன்மையாகும், உரிமை உள்ள இடத்தில் உரிமையாகும். ஒருவரிடம் பேசும்போது மகிழ்ச்சியாகவும் மனதாரவும் பேச வேண்டும். யாருடைய மனதையும் காயப்படுத்தாமலும் துன்புறுத்தாமலும் பேச வேண்டும் என்று நிகழ்ச்சியானது கூறி சென்றது சிறப்பு. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கம் தனது கருத்தினை கூறியுள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை அன்று மாலை 3 இடம்பெற்ற உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பூங்கா நகர் சேகர் அவர்களின் விருப்ப பாடல்கள் அடி என்ற வார்த்தையில் இடம்பெற்றன. ஒலித்த அத்தனை பாடல்களும் நன்றாக இருந்தது. அடி என்ற வார்த்தையில் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பிய நேயருக்கும் நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவியின் பக்கம் தனது எண்ண கருத்தினை தூவியுள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் நெல்லை காட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை அன்று மாலை 5 சிவந்த சித்திர செவானத்தில் கவிதைகளோடு இடைக்கால பாடல்களை மாலை வேளையில் தந்து எங்களின் மனதை மயக்கிய அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
2: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் பென்றார் பந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை.

0: வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் மற்றும் சுகுந்தா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 7 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்ற தலைப்பில் விரிந்தது. பங்கு பெற்ற நேயர்கள் முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்று தம் எண்ண கருத்துக்களை கூறியது சிறப்பாக இருந்தது. முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்பது உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் இல்லை, மற்றவர்களை திருத்த முடியாமல் தன்னோடு தவற்றை மற்றவர்களை திருத்த முடியாமல் தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதும், வீண் புகழ்ச்சியோ அல்லது கடுமையான விமர்சனங்களுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளாமல் புன்னகையோடு கடப்பதும், வாழ்க்கையில் ஏற்படும் ஏமாற்றங்கள் வேதனைகளுக்கு அமைதியாக இருந்து எதிர்கொள்வதுதான் முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்று நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கூறி சென்றனர். நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், திருச்சி முருகன், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல் பட்டி திவாகரன், தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி.
1: அடுத்ததாக இந்த மாதம் August 8 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவியல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா என்ற தலைப்பில் விவாத மேடையாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம் நேயர்களும் அவரவர் அனுபவங்களை பகிர்ந்து சென்றார்கள். அன்பு கொடுத்தால் அரவணைப்பு, இல்லை என்றால் அவஸ்தைதான் இவ்வுலகில் வாழும் எல்லா ஜீவன்களுக்குமே பொருந்தும். நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவி பக்கத்தில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 8 சனிக்கிழமை அன்று காலை 10 வளம் வந்த நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கதை சொல்ல போகிறோம் என்ற தலைப்பில் பஞ்சதந்திர கதைகளை கூறியது. கதைகளையும் அதற்கான நீதிகளையும் சிறப்பாக கூறி நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் சலிமா ஷாஜஹான் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில்

0: இதில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் குள்ளம்பட்டி அம்சா, பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ் மற்றும் பரமக்குடி அலங்காரராஜ்.
1: அடுத்ததாக, இந்த மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வலம் வந்த வண்ணத்துரிகை நிகழ்ச்சியானது தலக்கல் வண்ணத்துரிகையாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் ரங்கநாதன் மற்றும் செல்வராணி இருவரும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விதம் சிறப்பு. பங்கேற்ற நேயர்கள் அனைவரும் கலகலப்பாக பதில்களை கூறி சென்றார்கள். பாடல்களும் இனிமையாக இருந்தது. வழங்கிய கோடி பன்மலை 100.5 அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது கருத்தினை பகிர்ந்துள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், தர்மபுரி பாரதிபுரம் NS Raj.
0: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உதய கீதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 வலம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மழலையரின் பங்களிப்பில் குழந்தைகளுக்காக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் உற்சாகமாகவும் நகைச்சுவையுடனும் உரையாடி அவர்களின் விருப்ப பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் ரங்கா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் புள்ளம்பட்டி அம்சா மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேசிய பழங்குடி மக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக அகமலை சொக்கநாத மலையில் உள்ள பழங்குடியினர் கண்ணன் மற்றும் கனகா தம்பதியின் நேர்முக உரையாடலாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் குடியரசு தின விழாவில் தாங்கள் பங்கு பெற்ற அனுபவங்களை கூறி அகமகிழ்ந்த தருணங்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் சிறப்பு விருந்தினர்கள். நிகழ்ச்சியில் உடன் பயணித்து அற்புதமான உரை கொடுத்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அபி அவர்களுக்கும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகளையும் நன்றிகளையும் கட்சவி பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள். நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர் சிவகாசி சுதா சந்திரன் புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு ராசிபுரம் மணிவேல்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24 வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால் சித்தி கதிஜா அப்துல் மசீத் ரிஃபாயா முகமது ஹசன் நூருல் ஃபாத்திமா.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.

0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் இது தெரியாம போச்சு என்ற தலைப்பில் வண்ணம் தீட்டியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தலைப்பிற்கு ஏற்ற கருத்தினை நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் அனுபவ கருத்துக்களாக இடம்பெற்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது என்ன கருத்தினை கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன், திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, ஈரோடு மாவட்டம் ஓடைக்காட்டூர் ராமசாமி, தஞ்சாவூர் வியாகுலமேரி மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு வலம் வந்த கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் நெஞ்சம் என தொடங்கும் பாடல்களை எங்கள் நெஞ்சம் நிறைக்க வழங்கி இனிய பாடல்களால் இதயங்களை மகிழ்வித்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமாஜகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என பாராட்டி கட்சவி பக்கத்தில் தங்களின் கருத்தினை பகிர்ந்துள்ளார்கள். சேலம் குள்ளம்பட்டி அம்சா, பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ், தர்மபுரி பாரதிபுரம் NS ராஜ்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட்

பத்தாம் தேதி காலை முதல் இரவு வரை நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறிய அத்தனை நிகழ்ச்சிகளும் இனிமை என பாராட்டி கட்செவி பக்கத்தில் தனது எண்ண கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, சேலம் தொலசம்பட்டி சுதாகர், சேலம் குள்ளம்பட்டி அம்சா, காரைக்குடி நித்யா, தஞ்சாவூர் வியாகுளமேரி, ஈரோடு மாவட்டம் ஓடைக்காட்டூர் ராமசாமி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், பரமக்குடி அலங்கார ராஜ்.

0: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை முதல் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சி விளக்கத்திற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், யஸ்மிதா, கார்த்திகா மற்றும் தாமோதரன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443886452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

கோடை பன்மலை 100.5 வலம் வர இருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேர்களுக்காக, காலை 9 மணிக்கு வானவில், காலை 10 மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா GTN கல்வி குழும வளாகத்திலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் ஆட்டநாயகியாக, பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் நேர்களின் குரலோடு கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்க போ என்ற 2 விளையாட்டுகளை விளையாடலாம். இரவு 9 மணிக்கு கொடை தின்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக. இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் கொடைப்பன்மலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நம் கொடைப்பன்மலை 100.5 உடன்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 இது தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் சேலம் விளாம்பட்டி சேட்டு. அவர் இந்த மாதம் August 10 காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது அட இது தெரியாம போச்சே என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அனுபவ கருத்தினை அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்தார்கள். மாறும் உலகில் மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும். அம்மாற்றங்களை தெரிந்து கொள்ளும் போது வியப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்களை தெரிந்து கொள்ளும் போது அட இது தெரியாம போச்சே என்ற கேள்வி நமக்குள் ஏற்படும். அப்படி ஏற்பட்ட நிகழ்வுகளையும் அதனால் கிடைத்த அனுபவங்களையும் நிகழ்ச்சியோடு பதிவு செய்தார்கள் நம் நேயர்கள். நிகழ்ச்சியில் நேயர்களின் எண்ணற்ற அனுபவங்களை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அன்றைய நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த அறிவிப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருந்தார் சேலம் விளாம்பட்டி சேட்டு. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்பு.

0: कि अगर महिला किसी भी तरीके से नो कर रही है तो इसका मतलब नो नहीं है, नो का मतलब यस कभी नहीं हो सकता। होप कि आने वाले समय पर ऐसे सेंटर्स की जो भी एक्सेस मतलब बहुत इजी टू रीच हो महिलाओं के लिए, और ऐसे सेंटर्स में किसी भी प्रकार का कोई सारा फीमेल स्टाफ रहता है तो सर्वाइवर्स बहुत इजी से आकर अपनी बातें बता देती हैं। कई बार वो ऐसी बातें भी बता देते हैं जिनको वो कहती है कि मैडम नोट मत कीजिएगा कैसी, क्योंकि मैं तो ये आपसे फैमिलियर होकर ही बता रही हूँ। तो वन स्टॉप सेंटर का एक बहुत अच्छा एटमॉस्फेयर होता है। मैं रिक्वेस्ट करूंगी कि आप सभी लोग सेंटर में विजिट करें तो अच्छे से समझ पाएंगे। धन्यवाद।
1: You had been listening to a talk on Protection of Women from Domestic Violence Act, Access to Justice and Sakhi One-Stop Center Scheme by Ankita Sarkar, Migration and Asylum Project, and Sanjay Kumari, member, One-Stop Center. This talk was part of a webinar organized by the Department of Justice.
2: இது கொடைப்பண்பலை 100.5.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேரம் 8:22, கோடி பண்பலை 100.5. இது இன்று இரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சி திருச்சி மாவட்ட நேர்களுக்காக.

நம் கொடி பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு வரும் கொடை தென்றலில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி மின்னணு விசைப்பலகை என்ற கீபோர்ட் இசைக்கலைஞர் எஸ் கேபா சார்லஸ் அவர்களோடு கொடி பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: நேயர்கள் கேட்க விருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் RP பரிமலாதேவி அவர்கள்.
6: நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது மொதல் வந்து

0: நிலத்தை நம்ம எப்படி வந்து பண்படுத்தணும், அதே மாதிரி எந்த மண்ணுக்கு எந்த ரகம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும்.
1: நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ரகம் வருதுங்க. காஞ்சன், கிருஷ்ணா, சக்கையா, NA10, NA7, ஏந்தல் கோல்டு அப்படின்னு ஒரு 6 ரகம் வருது. இந்த 6 ரகத்தில் குறைஞ்சது ஒரு 3 ரகமாவது கலந்து வச்சாதான் நெல்லிக்காய் நல்லா காய்க்கும். ஒரே ரகமாக வச்சோம்னா அது சரியாக காய்க்காது. அதனால் நாங்களாம் இந்த 6 ரகமே நான் கலந்து வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் காய்க்கிற தருணத்துலேயும் கொஞ்சம் முன்பின்னா காய்க்கும். 2 ரகம் மட்டும் வச்சோம்னா அது 2 சீசனாக காய்ச்சிட்டு போயிடும். அதனால் 6 ரகத்தையும் கலந்து வச்சுருக்கோம். இது நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 அடிக்கு ஒரு கன்று வைக்க சொல்கிறாங்க. நான் 15 அடிக்கு ஒரு கன்னாக வச்சுருக்கேன். நான் அந்த ரகம் வாங்கிட்டு வரும்போதே அதில் வந்து ஒரு கலர் பெயிண்ட்டு, வேறு வேறு கலர் பெயிண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அடையாளத்தை வச்சு நாங்கள் கலந்து நட்டுவோம். நெல்லிக்கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கண்ணு தான் இப்போ வருதுங்க. அந்த ஒட்டை பிளாஸ்டிக் ஒட்டாக இருக்கும் நெல்லிக்கண்ணுக்கு. அந்த பிளாஸ்டிக் ஒட்டை பிரிச்சுட்டு நம்ம நெல்லிக்கண்ணை நடனங்க.
0: இப்போ நெல்லிக்கண் அப்படின்னு சொல்லும்போது எந்த ரக மண் வந்து ரொம்பவும் சிறந்தது? இப்போ நீங்கள் வந்து இப்போ செம்மண்ணில் பயிரிட்டுருக்கீங்க.
1: நாங்கள் வந்து செம்மண்ணும் கொஞ்சம் கரம்பையும் கலந்த மண்ணாக இருக்குது எங்கள் மண். எங்கள் மண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கரம்பை கலந்துருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோதான் ஒரு கைக்குழியாக ஒரு 1 அடி அந்த அளவுக்கு மட்டும் தோண்டிட்டு செடியாக வச்சுருக்கேங்க. வேறு கொஞ்சம் ஹார்டான மண்ணாக இருந்துச்சுனாக்கா செம்மண் மட்டுமா இருந்தாலோ இல்லை அதை காட்டின ஹார்டான மண்ணுகளாக இருந்தால் 2-2 தோண்டி உள்ளே உரம் போட்டு வச்சா நல்லது. அந்த மாதிரி மற்றபடி ஒரு 2 வருஷத்துக்கு இந்த நெல்லிக்கண்ணுக்கு நடுவில் நம்ம கடலையோ அந்த மாதிரி பயிர்களை கீழே உள்ள விவசாயமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி கடலை கொஞ்சம் பணப்பயிராக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தட்டாம் பயிர் அந்த மாதிரி இதை போட்டுக்கிட்டு ஒரு 2 வருஷம் மட்டும் விவசாயம் பண்ணலாங்க. அதுக்கு மேலே இந்த மரங்கள் கொஞ்சம் பெருசாகி நிழல் வந்துடும். அது கொஞ்சம் காத்தோட்டம் இருந்தாத்தையும் சரியாக வரும். அந்த மாதிரி பண்ணணுங்க.
0: இப்போ நீங்கள் வந்து நெல்லிக்கண்டுக்கு குழி தோண்டிட்டு அதுக்குள்ளே எதுவும் நீங்கள் உரங்கள் அந்த மாதிரி இடுவீங்களா, இல்லை கரந்த மண் கலந்துருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு விட்டுடுறீங்களா?
1: அந்த கரம்ப மண் கலந்துருக்கிறதுனால அது நான் அந்த உரங்கள்லாம் ஒன்றும் உள்ளே போடலைங்க. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போகையில் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு குப்பை போடுறாங்க. 2 வருஷ கண்டுக்கு வந்து ஒரு 5 கிலோ போட்டோம். மரம் இப்போ வச்சு 9 வருஷம் ஆச்சு. இப்போ நாங்கள் ஒரு 5-6 வருஷமாகவே 10 கிலோ மாற்றிட்டோம். 10 கிலோ 15 கிலோ மரத்தை பொறுத்து கொஞ்சம் ஒரு 7 வருஷம் மரம், 8 வருஷம் மரத்துக்கெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்போ இந்த மரக்கன்றுகள்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்கிட்டு வரீங்க?
1: மரக்கன்று கவர்மெண்ட் பண்ண பெரிய இடத்துல இருக்குது, அங்கேயும் வாங்கலாங்க. நான் பொதுவாக நர்சரி வாங்கினக்குள்ளே அதில் தாங்க நான் ரெகுலராக எல்லா கன்றுமே வாங்கிக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து வாங்கி கொண்டாந்து இங்கே நடுறேன். நான் ஒரு 300 கன்று நட்டுருக்கேங்க. இப்போ அதில் ஒரு சில தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, பழுது போகுதுன்னா அதுக்கு பழுதுலாம் போட்டு இப்போ எல்லா இடமும் ஃபில்லப் பண்ணி எல்லா இடத்துலையுமே நெல்லிக்கன்று பூராமல் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சுங்க.
0: கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கீங்க?
1: நாங்கள் 2.5 ஏக்கர் போட்டிருக்கோங்க. 2.5 ஏக்கரில் 300 கன்று போட்டிருக்கோங்க.
0: நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான சாகுபடி அப்படின்றது நிறைய உக்திகள் இருக்குது. இப்போ முதலாவதாக நீங்கள் பராமரிப்பு அப்படின்னு செல்லும்போது ஒரு வருடத்துக்கு வந்து ரொம்ப முறையாக பராமரிக்கணும். அந்த ஒரு வருட கால பராமரிப்பு அப்படின்னும் போது நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க?
1: பொதுவாக நெல்லிக்கனுக்கு ரொம்ப நோய் தாக்குதல் ரொம்ப வந்துடாதுங்க. கொய்யா மரத்துக்கு வர மாதிரி, மாமரத்துக்கு வர மாதிரி ரொம்ப வந்துடாது. ஆனால் நெல்லிக்கனை பொறுத்த வரைக்கும் கொய்யா மரத்துக்கு அடிக்கிற மருந்தில் பாதி அளவு அடித்தாவே போதுமானது. மற்றபடி தண்ணியுமே கொய்யா மரத்துக்கு விடுறதுல பாதி, அதாவது நம்ம வந்து கொய்யா மரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா விடுறோம் சொட்டு நீரில் அப்படின்னா, இதுக்கு ஒரு 7 நாள் 8 நாளுக்கு ஒருக்கா விட்டால் கூட போதுமானது. நெல்லிக்கனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு வறட்சி பயிருங்க. இது வந்து ஒரு 6 ரகமும் கலந்து வச்சோம்னா நமக்கு ஒரு 3 மாதம் காய்க்கும், 3 மாதம் மரம் ரெஸ்ட் இருக்கும். திரும்ப 3 மாதம் காய்க்கும், 3 மாதம் ரெஸ்ட் இருக்கும். அந்த நம்ம 2 ரகத்தை மட்டும் வச்சோம்னா அது 1 மாதத்தில் காய்ச்சிட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து எல்லா ரகமும் கலந்து வச்சோம்னா எல்லா ரகமும் மாறி மாறி கொஞ்சம் காய்க்கும் அந்த டயத்தில். இன்னொன்று, அந்த மரங்கள் வந்து கலந்து வச்சாத்தே மகரந்த சேர்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 2 ரகம் மட்டும் வச்சோம்னா மருந்து சேர்க்கை சரியாக இருக்காது, சரியாக அந்த பலன் பிடிக்காதுங்க. நெல்லியை பொறுத்த வரைக்கும் 6 ரகம் குறைஞ்சது 4 ரகமாவது நம்ம கலந்து வைக்கணும். பக்கத்தில் ஒன்றுக்கு பக்கத்தில் அதே ரகம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். இந்த மரத்துலேருந்து கவாத்து பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப வராது. ஏன்னா நெல்லிக்காய் காய்ச்சி தொங்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அளவு வாதுகள் ஒடிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் கவாத்து பண்ணுற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கவாத்து அதுவாகவே பண்ணி இயற்கையிலே பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அது அந்த மாதிரி தாங்க. முருங்கை மரத்தை காட்டிலும் ரொம்ப லேசான செடி, அது சீக்கிரமாக ஒடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில்.
0: நெல்லி மரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மரங்கள் வச்சுருப்பாங்க ஆனால் வருடங்கள் ஆனாலும் அது வந்து பூ பூக்கும், ஆனால் அதிக அளவில் காய் இல்லாமல் அப்படியே இருக்கும். இப்போ அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அதாவது காய் வந்து உற்பத்தி பண்ணி செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும்.
1: நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காயின்னு இல்லை, எல்லா மரங்களுக்குமே ஒரு சரியான வெயில் கிடைக்கணும், சரியான தண்ணி கீழே கிடைக்கணும், சரியான உரம் கிடைக்கணும். இது 3 கிடைச்சிச்சின்னா அது சரியாயிரும். இதில் ஏதாவது ஒரு தொந்தரவு அதில் இருக்கிறதுனால பூக்கள் பூக்கையில் ரொம்ப மரத்துக்கு மரம் உரசினாலும் அந்த பூக்கள் உதிர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மரங்கள் வந்து இயற்கையிலே ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கட் பண்ணி கவாத்து பண்ணி விடுறது நல்லது. வெயிலும் தண்ணியும் உரமும் கிடைச்சாவே அது நல்லா வந்துடுங்க.
0: நீங்கள் என்ன மாதிரியான நீர்ப்பாசன மேலாண்மை செஞ்சிட்ருக்கீங்க?
1: நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீரில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் தண்ணி விடுறோங்க. இது ரெகுலராக பண்ணுறோம். மழை காலத்தில் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், 10 நாளைக்கு ஒருக்கா 12 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். வெயில் காலத்தில் 7 நாள் 8 நாளைக்கு ஒருக்கா சொட்டு நீரில் தண்ணி விடுறாங்க. சொட்டு நீரில் விட்டால் தான் எல்லா செடிக்கும் ஒரு சமமான தண்ணி போய்ச்சேரும். அதனால் சொட்டு நீரில் ரெகுலராக விட்டுறாங்க. மற்றபடி மரத்தை பொறுத்த வரைக்கும் உரம் கொஞ்சம் குறைச்சி போட்டாலும் ஏற்றுக்கும், மரத்தை குறைச்சி அடித்தாலும் ஏற்றுக்கும். இதுக்கு நோய் தாக்குதல் ரொம்ப கிடையாதுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்போ நோய் தாக்குதல் வந்து குறைவு அப்படின்னு சொல்லும்போது இதற்கான உற்பத்தி வந்து அப்போ அதிக அளவில் இருக்கா?
1: உற்பத்திங்கிறது வந்து இயற்கையை பொறுத்து இருக்குங்க. சமயத்தில் நல்லா காய்ச்சிருக்கோம், நம்ம நல்லா காய்ச்சிருக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது வாடு மழை பெஞ்சு கொஞ்சம் கூடுதலாக அதில் மழையில் மழை தண்ணி சேர்ந்துச்சுன்னா வாது திடீர் திடீர்னு ஒடியும். ஒடிஞ்சுன்னா நம்ம இருக்கிறத பறித்து கொண்டு போகும்போது பாதி பிஞ்ச வேஸ்ட்டாக கீழே போடுற மாதிரி வந்துடும், நல்ல காய் மட்டும் விற்கிற மாதிரி வரும். அதனால் காய்கள் வந்து நிறையா காய்க்குது, நிறையா விலை கிடைக்குதுன்றது ரெண்டையுமே நம்ம விவசாயத்தில் உறுதியாக சொல்ல முடியாது. காய்க்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியாது, பணம் கிடைக்கிறதையும் ரெகுலராக சொல்ல முடியாது. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இயற்கை வாத்து கொடுக்குறத வாங்கிக்கணுங்க.
0: இப்போ நீங்கள் சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2.5 ஏக்கர்கிட்ட நீங்கள் வந்து இந்த கன்றுகளை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாத காலத்துக்கு ஒரு முறை வந்து உற்பத்தி கிடைக்குது. எந்த அளவுக்கு கிடைக்குது, ஒரு கிலோ கணக்கு சொல்ல முடியுமா?
1: கிலோ கணக்குலாம் இதில் சொல்ல முடியாதுங்க. நல்லா காய்ச்சா கூட கிடைக்கும், குறைச்சி காய்ச்சா குறைச்சி கிடைக்கும், அது சொல்ல முடியாது. ஆனால் ரெகுலராக நம்ம விலை கிடைக்கிறது மார்க்கெட்டில் கொண்டே விற்கும்போது ஒரு கிலோ கட்டாயம் ஆவரேஜாக நமக்கு 40 ரூபா மினி கட்டாயம் கிடைக்குங்க. சில அன்சீசனில் 50 ரூபாய்க்கும் போகும், சீசன் நேரத்தில் 30 ரூபாய்க்கும் போகும், கலந்து கலந்து விற்கும். ஒரு ஆவரேஜாக ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்லலாம். ஆனால் அது எவ்வளவு

0: வருதுன்றது நம்ம சொல்ல முடியாது. என்ன விலைக்கு விற்கும்ன்றதையும் சொல்ல முடியாது. அது அந்தந்த டயத்தை பொறுத்து, சீசனை பொறுத்து, மரத்தை நம்ம கவனிக்கிறத பொறுத்து, இயற்கையில் உள்ள மரங்கள் என்ன பண்ணுச்சுன்றதை பொறுத்து, அந்த இயற்கையில் மழையோ மற்றபடி காற்றோ நல்லா காற்று வச்சாலும் நெல்லிக்காய் சீக்கிரமாக ஒடியும் உதிரும். இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க.
1: நெல்லிக்காய் சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் குறைவு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இருந்தாலும் இதுலேயும் வந்து சில சமயம் அந்த நம்ம கொய்யால வர மாதிரியே சில சில அந்த புள்ளியை வர மாதிரி நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்?
0: இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரசாயன மருந்து வந்து அந்த கொய்யாவை கடிக்கிறதுலையும் பவர் கம்மியாக, பொதுவாக வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு அந்த பூச்சிக்கொல்லி வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்க்குறோம்னா நெல்லிக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்தா போதுங்க. அந்த அளவுக்கு நம்ம மருந்தை குறைச்சி அடிச்சிக்க வேண்டியதாங்க அந்த நோய் தாக்குதலேருந்து சரி பண்ணுறதுக்கு. அது நம்ம பார்த்தாலே தெரியும், அது ஒரு சில பூச்சி புழு இருக்கிற வாய்ப்பு இருக்குது, அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. அதை பார்த்து நம்ம அந்த டயத்தில் மருந்து அடிக்க வேண்டியதாங்க. வெயில் காலத்தில் ரொம்ப மருந்து அடிக்க வேண்டியது வராது, மழை காலத்துலேயும் அந்த மாதிரி மருந்து அடிக்க வேண்டியது வரும்.
1: இப்போ நெல்லி சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வந்து அதிக அளவில் உற்பத்தி கிடைக்கணும், ஆனால் அந்த 3 மாத கால இடைவெளி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 3 மாத கால இடைவெளியில் வேறு என்னென்ன பராமரிப்பு, அதாவது கவாத்து பண்ணுறது குறைவு அப்படின்னு சொன்னீங்க, அதை தவிர்த்து களைச்செடிகளை குறைக்கணும் இல்லை நோய் தாக்குதலை குறைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்?
0: நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு குப்பை போடணுங்க. 2 செடிக்கு நடுவில் உள்ள புல்லுகளை நம்ம வந்து ஒன்று கையில் இருந்து மாட்டுக்கு கொண்டாந்து போடலாம் மாட்டுக்கு ஆட்டுக்கு. அது முடியல அப்படின்னா புல் வெட்டுற மிஷினை வச்சு 2 செடிக்கு நடுவில் உள்ள களைகள் எல்லாம் வெட்டி விட்டுறலாங்க. சிலருக்கு கை ட்ரில்லரில் உழுகிறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க உள்ளுக்குள்ளே கை ட்ரில்லரில் உழுது விடலாம். ஆனால் நாங்கள் கை ட்ரில்லர்லாம் உழுகலைங்க, ரெகுலராகவே புல் வெட்டுற மிஷினை வச்சு புல்லை வெட்டிடுறோங்க. அந்த புல்லும் எங்களுக்கு காஞ்சி கீழே கிடக்கையில் நிலப்போர்வையாக மாறிடுது. அப்போ வந்து தரையில் வெயில் படாது, அந்த தரை சூடேறது. அது போக மழை பெய்கிற காலத்தில் அதே புல் உரமாகவும் நமக்கு மாறிடுது. அதனால் மண் கொஞ்சம் தரம் மேம்படும்ன்றதுனால நாங்கள் புல்லை வெட்டி வெட்டி போட்டுறோங்க. அது மாதிரி இன்னொன்று, இந்த கொய்யா மரமோ நெல்லி மரமோ எதாக இருந்தாலுமே ஒரு 6 மரத்துலேருந்து 8 மரத்துக்கு இருக்கா சுற்றி கரெக்டாக பாத்தி கட்டி வச்சிட்டோம்னாவே மழை பெய்கிற தண்ணி அதாவது அங்கங்கே இஞ்சினுங்க. எல்லாருமே 30 சென்ட்டுக்கு ஒரு பாத்தி, 40 சென்ட்டுக்கு ஒரு பாத்தின்னு கட்டினாங்கன்னா தண்ணி ஒரு ஓரத்துக்கு போய் உடச்சிக்கிட்டு வெளியில் போயிருங்க. அதனால ஒரு 4 சென்ட்டுக்கு ஒருக்கா 4 சென்ட்டுக்கு நடுவில் பாத்தி சதுர சதுரமாக பாத்தியை கட்டி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா மழை தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ வந்து நம்ம காட்டை விட்டு தண்ணி வெளியில் போகாது. அந்த மாதிரி செஞ்சிட்டாலே இந்த மரப்பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு 10 சென்ட்டுக்கு இருக்கா கட்டாயமாக ஒரு பாத்தியை கட்டிடுறது நல்லதுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மழைக்காலத்தில் எந்த அளவுக்கு நீரை நம்ம தேக்கி வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னீங்க. இப்போ கோடை காலம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ என்னெல்லாம் செய்யணும்?
1: கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதலே வராதுங்க. தண்ணியை மட்டும் நம்ம ரெகுலராக விடுறதுக்கு அந்த கவனமாக தண்ணி பாய்ச்சறதில் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம போரில் இருக்கிறத அனுசரித்து பார்த்து தண்ணியை எல்லாத்துக்கும் ஈவனாக பார்த்து கவனமாக தண்ணி விடணும். அது ஒன்று எங்கே கோடை காலத்தில் பார்க்க வேண்டியது. கோடை காலத்தில் வேறு வேலை ரொம்ப இருக்காதுங்க.
0: கிட்டத்தட்ட இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய மரம் அப்படின்னே சொல்லிங்க. எந்த அளவுக்கு கோடை காலத்தில் விடுறதுக்கும் அதே சமயம் மழைக்காலத்தில் அதிக அளவு நமக்கு நீர் தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது கோடை காலத்தில் இருக்கிற நீர் மேலாண்மை எப்படி இருக்குது?
1: கோடை காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சறது, 6 நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சறது நல்லது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி இருக்கிறத பொறுத்தே செய்ய முடியும். நம்ம வெயில் காலம் கூட விட நம்ம நினச்சாலுமே இயற்கையில் நம்மகிட்ட தண்ணி ஊறுறதை பொறுத்து தண்ணி விட வேண்டியதுதான்.
0: வந்து நீங்கள் நேரடியாக வந்து மார்க்கெட்டுக்கே கொண்டு போய் நீங்களே கொடுத்துட்றீங்க அப்படின்றீங்க. அதை தவிர்த்து மதிப்பு கூட்டி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் வத்தல், அதே மாதிரி ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களை இப்போ உற்பத்தி செய்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் செய்கிறீங்களா?
1: அந்த மாதிரி செய்கிறது நாங்கள் ஒரு 20 ஏக்கராக நம்ம நெல்லி போட்டுக்கணும், 25 ஏக்கர் போட்டுக்கணும், வெளியில் விற்க முடியலை அப்படின்றவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாங்க. நம்ம போட்டிருக்கு 2.5 ஏக்கர், இது எங்களுக்குள்ள மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறதே எங்கள் நல்லது. மார்க்கெட்டில் விற்கிறதுமே ஒரு பெட்டியில் கொண்டு வரோம் 30 கிலோன்னு, அது 30 கிலோ மொத்தமாக வாங்க மாட்டாங்க. 25 கிலோ குறையாது, அது 30 கிலோ வரைக்கும் இருக்கும், அதை வாங்க மாட்டாங்க. நம்மளே அது 5-5 கிலோவா பேக்கிங் பண்ணி தேங்க கொண்டு விற்கிறோம். ஏன்னா கொய்யாப்பழம் 4 சாப்பிட்ட மாதிரி நெல்லிக்காய் 4-5 சாப்பிட முடியாது. அதனால் வாங்குறவங்க ஒவ்வொரு வியாபாரியும் 5 கிலோ 10 கிலோ அதுக்கு மேலே யாரும் வாங்கலைங்க. அவங்களும் அன்னாடம் விற்று முடிச்சுட்டு புதுசு புதுசாக வாங்க நினைக்கிறாங்க. அதனால் அந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் மார்க்கெட்டில் கொண்டே கொடுக்குறாங்க. அது ஒரு 25 ஏக்கர் நாங்கள் நெல்லி மட்டுமே போட்டிருக்கோம்ன்றவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மிச்சங்க.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க கொய்யாப்பழத்தில் ஜூஸ் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நெல்லிக்காயிலையும் நிறைய மதிப்பு கூட்டி செய்கிறாங்க. இப்போ அப்படி இருக்க ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்கவங்க நம்மக்கிட்ட நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா?
1: நம்ம பகுதியில் எனக்கு தெரிய வந்து பட்டியூரம்பட்டியில் அப்படி பண்ணுறாங்க. அவங்க வந்து பட்டியூரம்பட்டியில் சாலை புதூர்ன்ற ஊரில் அந்த ஜூஸ் எல்லாம் தயார் பண்ணி விற்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 50-60 ஏக்கர் இருக்குது, அதில் அவங்க ஒரு 15 ஏக்கருக்கு நெல்லி போட்டிருக்காங்க. அதில் அவங்க செய்கிறாங்க, நெல்லி ஒட்டுக்கட்டவும் செய்கிறாங்க. அங்கே அவங்கள மாதிரி நிறைய இடம் உள்ளவங்க அதை பண்ணலாம், சின்ன விவசாயிகள் அதை பண்ண முடியாதுங்க.
0: ஆனால் வாய்ப்பு இருக்குது. அதாவது நெல்லிக்காயும் நம்ம மதிப்பு கூட்டி அதிக அளவில் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா மதிப்பு கூட்டி லாபகரமாக இன்னும் கொண்டு போகலாம். நெல்லி மரத்துக்கான சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன உக்திகள் இருக்குது, எதையெல்லாம் கையாண்டா அப்படின்னா நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: ரொம்ப நன்றிங்க.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி. ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடனான நேர்முகம் இடம்

0: பெற்றது. உடன் உரையாடினார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள

0: அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம். மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். ஒரு பாடலுக்கு உயிர் கொடுப்பது குரல், அந்த குரலுக்கு உணர்வை சேர்ப்பது இசை. கீபோர்டை துணையாக கொண்டு தன் குரலால் பாடலுக்கு உயிரூட்டும் ஒரு இசை கலைஞர் இந்த வாரம் நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைய காத்திருக்கிறார். கீபோர்டில் இசையை பேச வைப்பவர், குரலால் இசையை ரசிகர்கள் மனதில் கொண்டு சேர்ப்பவர். அவருடைய இசை பயணம், அனுபவங்கள், ரசனைகள் என பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், கொடைக்கானல் அட்டுவம்பட்டி கீபோர்டு இசை கலைஞர் எஸ் கேபா சார்லஸ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். இசையும் குரலும் இணையும் இந்த இனிய சந்திப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தென்றல்.
1: வணக்கம் நேர்களே, கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் ஒவ்வொரு வாரமும் மலைவாழ் மக்களை நாம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ஒரு புதிய வித்தியாசமாக ஒரு இசை கலைஞரை நாம சந்திக்கிறதுக்காக இருக்கிறோம். இசை கலைஞர், கீபோர்டு வாசிக்கக்கூடியவர், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக கீபோர்டு வாசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடைக்கானலின் மண்ணின் மைந்தர், அட்டுவம்பட்டியை சேர்ந்தவர் எஸ் கேபா சார்லஸ் அவர்கள். அவர்கள் அதிகமாக குடும்ப விழாக்கள்லயும் கோவில்கள்லயும் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருடைய இசை பயணம் எப்படி இருக்குது? அதே நேரத்துல நேற்றுதான் நாம சுதந்திர விழாவை கொண்டாடி இருக்கிறோம். சுதந்திர தாகத்தை ஊட்டக்கூடிய, சுதந்திரத்தினுடைய அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களை வாசிக்கிறதுக்காகவும், அவருக்கு பிடித்த பாடல்களை நம்மோடு வாசித்து பகிர்ந்து ரசிப்பதற்காகவும் வந்திருக்கிறாரு. அவரை கோடை பண்பலை 100.5 சார்பாக நமது பண்பலை வளாகத்தில், பண்பலை மேடைக்கு வருக வருக என வரவேற்போம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
1: கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமா நீங்க கீபோர்டு வாசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. எப்ப உங்களுக்கு வாசிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு?
2: மேடம், நான் சின்ன பிள்ளைல இருந்து சர்ச்சை அதிலே வளர்ந்ததுனால அந்த இசை மேல உள்ள ஒரு பிரியம், அந்த சர்ச்சில் வாசிக்கும் போது அதை கேட்டு கேட்டு அப்புறம் வீட்டில் எடுக்க நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எனக்கு ஆர்வம் வந்துச்சு மேடம்.
1: கீபோர்டு எப்போ தொட்டீங்க முத முத?
2: கீபோர்டு தொடும்போது சரியான 10th படிக்கும் போது இருக்கும் மேடம், 15-16 வயசு இருக்கும். அப்பொழுதுதான் அது எனக்குன்னு வாங்கல் கிடையாது, சர்ச்சுக்குன்னு வாங்கினேதான் மேடம். அப்பதான் அதை தொட்டு பார்த்து வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஹார்மோனியா பெட்டி தான். என்னுடைய இசை ஆர்வத்தை பார்த்து என்னுடைய தகப்பனார் எனக்கு அந்த காலத்துல செகண்ட்ஸ்ல

0: அப்போவே ஒரு 700 ரூபா வரும் மேடம். பையனோட ஆர்வத்துக்காக எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. அதில் தான் நான் பயிற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். கீபோர்டெலாம் இப்போ வாங்குறதுக்கான வசதிகளோ எல்லாமே இருக்கு. அப்போ வாங்கலாம் முடியல. நம்ம சர்ச்சில் எடுக்கிறது தான் நான் பழகினேன் மேடம்.
1: ஹார்மோனிய பெட்டியில் நீங்கள் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்போ
0: மேடம்? சர்ச் சம்மந்தப்பட்ட அனைத்து பாடலுமே. பூசன் இருந்தால் அதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு மேடம். வருகை பாடல், தியான பாடல், காணிக்கை பாடல், இந்த மாதிரி பாடல்கள் இருக்கு. அதை நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் மேடம்.
1: அது அப்படியே சர்ச்சில் வந்து திரும்ப வாசிப்பீங்க?
0: ஆமாம் மேடம்.
1: அப்போ சின்ன வயசுல நீங்கள் வாசிக்கும் போது மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்துருப்பாங்கல்ல, என்ன இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டில் வாசிக்க அப்போ கற்றுக் கொடுத்தாங்களா, இல்லை நீங்கள் வாசிக்கணும் வாசிக்கணும்னு கேட்டுக்கிட்டே
0: எல்லாமே ஒவ்வொரு விதத்துல நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினவங்க தான் மேடம்.
1: சர்ச்சில் நீங்க கீபோர்டு பார்த்திருப்பீங்க, எல்லாரும் வாசிக்கிறத யாருக்கும் தெரியாம அப்படி தொட்டு வாசித்துட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கீங்களா?
0: கண்டிப்பா இருக்கு மேடம். ஒரு தடவை சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் விழா அப்ப ஒரு நாடக நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்த பொழுது பாத்தீங்கன்னா ஒரு வில்லு பாட்டு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அந்த வில்லு பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனியாவை சும்மா ஒரு பொருளா வச்சிருந்தாங்க. அப்ப அந்த அண்ணாட்ட நான் போய் கெஞ்சிருக்கேன், அண்ணே ஒரே ஒரு முறை அந்த கீயை பிரஸ் பண்ணிக்கிறேன், பிளீஸ் அண்ணே பிளீஸ் அண்ணே அப்படின்னு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எங்க அப்பா மூலியமா அது எனக்கே வந்துச்சு. இப்பவும் அந்த ஹார்மோனியா என்னோட தான் இருக்கு.
1: ஆசைப்பட்டு ஒரு தடவை பிரஸ் பண்ண கேட்டேன், அந்த ஹார்மோனிய பெட்டி உங்ககிட்ட
0: என்னோட தான் இருக்கு.
1: வாசிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நேத்து தான் நம்ம வந்து சுதந்திர விழாவை கொண்டாடி இருக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு ஒரு பாடல் நீங்க எங்களுக்காக வாசிச்சு காட்டுறீங்க.
0: கண்டிப்பா.
1: என்ன பாட்டு வாசிக்க போறீங்க?
0: நம் கோடை பண்பலை நேர்களுக்காக இந்த பாடலை வாசிக்கிறேன்.

0: ரொம்ப அருமையா வாசிக்கிறீங்க. சர்ச்ல தான் நீங்க வாசிப்பேன்னு சொன்னீங்க. வந்தே மாதரம் பாடலை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? பண்பலை நேயர்களுக்கு வாசித்து காட்டணுன்றதுக்காக கத்துக்கிட்டீங்களா, இல்ல முன்னாடி எங்கயாவது வாசிச்சிருக்கீங்களா?
1: நான் முன்னாடியே இதை வாசித்திருக்கேன் மேடம். நம்ம தேசபக்தி பாடலும் போது நான் இதை நிறைய முறை பயிற்சி பண்ணிருக்கேன். பட் இங்க வரும்பொழுது எனக்கு இது இன்னமும் ரொம்ப ஒரு பயன் உள்ளதா இருந்துச்சு.
0: நீங்க கீபோர்டு வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சீங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு கீபோர்டு வந்திருக்கும், அந்த கீபோர்டு மறக்கவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின கீபோர்டு தான் இன்னைக்கும் நம்ம அலுவலகத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, இல்ல நீங்க அதுக்கப்புறம் நிறைய கீபோர்டு வாங்கிருக்கீங்களா?
1: நான் முதல் முதல்ல ஒரு கீபோர்டு வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன் மேடம். அது லைஃப் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை நான் ரொம்ப பயன்படுத்தி அது மெக்கானிக்கலா கொஞ்சம் பழுது அடைஞ்சிருச்சு.
0: இந்த வயசுல வாங்கினீங்க?
1: ஒரு 15-16 வயசுல. என்னுடைய ஆர்வத்தை பார்த்து என்னுடைய அப்பா அதை வாங்கி கொடுத்தாங்க.
0: அடிக்கடி அப்பாவை சொல்றீங்க.
1: நான் இப்படி மியூசிக் இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு மெயின் காரணமே எங்க அப்பா தான். பயலோட இன்ட்ரெஸ்ட பார்த்து அவர் அந்த வறுமையான சூழ்நிலையில கூட எனக்கு அந்த ஹார்மோனியா பெட்டியை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுதான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு கீபோர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு என்னை வந்து ஆர்வமா இருக்கும் தவிர அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மேடம் அப்ப இருந்தது.
0: இப்போ நீங்க என்ன படிச்சீங்க?
1: +2 தான் படிச்சேன் மேடம். அதுக்கப்புறம் நான் பேங்க்ல ஒரு தற்காலிக ஊழியரா வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அங்க ஒரு 14 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம். அந்த படிக்கிற சமயம் நான் வந்து கரஸ்பாண்டன்ட்ல வந்து பிகாம் முடிச்சேன். கூடவே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியூசிக்குமே நிறைய படிச்சேன் மேடம். நம்ம என்னதான் ஒரு கேள்வி ஞானத்துல நம்ம கீபோர்டு வாசித்தாலும் 4 பேரோட வாசிக்கும் போது அது என்ன நோட்ஸ் அதை பற்றி பேசும்பொழுது நமக்கு அதுக்கான தயக்கங்கள்லாம் இருக்கும் பொழுது நான் மியூசிக் நிறைய படிச்சேன் மேடம். சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்.
0: எங்க படிச்சீங்க
1: மேடம்? அது ட்ரினிட்டின்னு சொல்ற ஒரு மியூசிக் அகாடமியில வந்து பியானோ படிச்சேன். கீபோர்டு கொடைக்கானலுக்கு ஒரு தனியார் கல்லூரி வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப நான் அங்க போய் சேர்ந்து கொஞ்சம் படிச்சேன்.
0: இப்போ
1: ஒரு வருஷம் அந்த மாதிரிதான் ஒரு கோர்ஸ் இருக்கும் மேடம். கிரேடுன்னு சொல்லுவாங்க, பியானோல கிரேடுன்னு சொல்லி அது மாதிரி கிரேடு பண்ணோம். அதுக்கப்புறம் மியூசிக் நிறைய படிச்சேன் மேடம். நிறைய மாஸ்டர்ஸ்ட போய் அவங்களுடைய வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணி தான் இப்ப முறையா கொஞ்சம் தெரியாது.
0: உள்ளூர்லயே நிறைய கத்துக்கிட்டீங்க நீங்க?
1: உள்ளூர்ல தான் மேடம். நம்ம வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. அப்ப நான் படிக்கும் போதெல்லாம் போன் வசதிகளோ எதுவுமே கிடையாது. ஒரு மாஸ்டர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் படிச்சிட்டு இருந்தோம்.
0: ஆரம்பத்துல ஆர்வத்துல

0: நீங்களா கத்துக்க ஆரம்பிச்சீங்க.
1: ஆமா மேடம்.
0: அதுக்கப்புறம் முறையா வந்து
1: கண்டிப்பா
0: ஒரு கல்லூரியில போய் அந்த கல்லூரியில கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு வருஷம் நீங்க அங்க கத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பயிற்சிகள்.
1: ஆமா மேடம், இது
0: சொல்லிருக்கீங்க,
1: இது வந்து நிறைவே இல்லை மேடம். இப்போ நான் நினைச்சாலும் படிக்கலாம், ஆனா எனக்கு இப்ப ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நம்ம அதை நோக்கி ஓட வேண்டியதா இருக்கு. மியூசிக் அதிகமான நேரத்தை செலவிட முடியல. ஆனா இப்போ நிறைய படிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு மேடம்.
0: நீங்க முத முத வாசிச்ச முழுமையான பாடல் எது?
1: முத முதல்ல வாசித்தது வந்து ஒரு சினிமா பாடல் தான் மேடம்.
0: வாசிக்கலாம்,
1: வாசிக்கலாம் மேடம்.
0: வாசிங்க.

0: எங்களுக்கும் கேக்குது, ஏதோ ஒரு பாட்டு எங்க காதுல கேக்குது. இதுதான் நீங்க முதன் முதல்ல முழுமையா வாசிச்ச ஒரு பாடல்.
1: ஆமா,
0: பாடிக்கிட்டே வாசிப்பீங்களா? நீங்க
1: முயற்சி பண்ணி பாக்கலாம் மேடம்.
0: ட்ரை பண்ணுங்க.

நல்ல முயற்சி, அழகா பாடிக்கிட்டே வாசிக்கிறீங்க. நீங்க வாசிக்கிறதையும் நீங்க பாடுறதையும் பார்க்கும் போது எங்களுக்குமே அந்த கீபோர்டு கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது.

0: இரவில் மிளிரும் மின்மினி பூச்சாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றல். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி கீபோர்டு இசைக்கலைஞர் எஸ் கே பா சார்லஸ் அவர்கள்.
1: கீபோர்ட் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படி கத்துக்க ஆரம்பிப்பாங்க?
2: அவங்க கீபோர்ட் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தாலே போதுமானது மேடம். மீதி எல்லாமே அந்த வகுப்புகள் வர வர அவங்களுக்கு ஆர்வம் போக போக அவங்களே கீபோர்டு வாங்கிடுவாங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்.
1: அந்த கீபோர்டு பார்க்கும் போது பிளாக் ஒயிட் அந்த கீஸ் இருக்கு, அது ஏன் அந்த மாதிரி கீ இருக்கு?
2: சிம்பிளா சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில இருக்க இன்பம் துன்பம் மாதிரிதான் மேடம். வெள்ளக்கியா வாசிக்கும் போதும் ஒரு நல்ல மியூசிக் சில நமயத்துல வரும், ஆனா அந்த கருப்புக்கையும் சேர்ந்து வாசிக்கும் போது அது ஒரு அழகான ஒரு மியூசிக் கிடைக்கும்.
1: வெள்ளக்கிய மட்டுமே பயன்படுத்தி ஒரு பாடல் வாசிக்கலாமா
2: மேடம்? நான் ஏற்கனவே வாசித்த ஏதோ ஒரு பாட்டு அதுலயே வந்து நம்ம வெள்ளக்கிய மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம்.
1: கீபோர்ட்ல இருக்கக்கூடிய வெள்ளக்கிய மட்டுமே பயன்படுத்தி வாசிச்சதுதான் அது ஏதோ ஒரு பாட்டு. அப்ப கருப்புக்கிய மட்டுமே பயன்படுத்தி வாசிப்பீங்களா ஏதாவது பாட்டு?
2: அந்த மாதிரி பாடல்கள் வந்து கொஞ்சம் ரேரா தான் மேடம் கம்போசிங் இருக்கு.
1: நீங்களே ட்ரை பண்ணிருக்கீங்களா
2: மேடம்? அந்த மாதிரி முயற்சி எல்லாம் அவ்வளவு செய்யறது இல்ல மேடம். நம்ம வந்து கம்போசிங் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, தேவைக்காக நம்ம பயிற்சி பண்ணி அப்படி வாசிக்கிறது.
3: ஒரு சின்ன தொய்வோட கேக்குறதுனால அந்த ஆஃப் நோட்டு, அதான் ஆஃப் நோட்டு, டோன் செமி டோன் அப்படி சொல்லுவாங்க மேடம். மியூசிக் வாசிக்கும் பொழுது அதனோட பயன்பாடு உங்களுக்கு தெரிய வரும்.
1: ஃபுல்லா வாசிச்சு காட்டுங்களேன் சரிகமா பதனிசா எங்களுக்கு. சரிகம பதனிசா பியானோ இசையில நீங்க வாசிச்சிருக்கீங்க, அதே சரிகம பதனிசா ஸ்ட்ரிங்ல வாசிக்கலாமா நீங்க?
2: கண்டிப்பா.
1: இப்ப நீங்க வாசிச்சு காட்டும் போது சரிகம பதனிசா வாசிச்சு காமிச்சீங்க, பியானோ இசையிலையும் வாசிச்சு காமிச்சீங்க, ஸ்ட்ரிங்லயும் வாசிச்சு காமிச்சீங்க. இதையே வந்து கீபோர்டு அப்படின்னு சொல்லும் போது CDEF அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த சரிகம பதனிசா தான் அதுல வருமா இல்ல அது வேறையா
2: மேடம்? நம்ம எந்த இசைக்கருவில எடுத்தாலுமே வந்து சரிகம பதனிசா அப்படின்றது வந்து பேசிக்
1: கர்நாடிக் மியூசிக்ல, நம்ம
2: கர்நாடிக்ல மியூசிக். ஆனா நீங்க வெஸ்டர்ன் எடுத்தீங்கனாலே அதோட சாண்டக்கு பல CDEFGABC இதோட வார்த்தை தான் மாறுதோ தவிர இதோட சவுண்டு மத்த சரிகம பதனிசான்றது வந்து வெஸ்டர்ன் எல்லா அதுலயுமே ஒண்ணுதான் மேடம்.
1: இசை ஒண்ணுதான்,
2: அதை நம்ம சொல்ற விதங்கள் தான் வேற.
1: மாத்தி சொல்றோம் மேடம். அப்ப இந்த சாங்கிறது சி.
2: ஆமா மேடம், அதே போலதான் அப்படி சொல்லுவோம்.
1: CDEFGA

0: ABC
1: இதுதான் சரி
0: கம பத நிசா
1: அப்படின்னு வரும் கீபோர்டு. CDEF வாசிங்க பாப்போம், நாங்க கேக்குறோம்
0: மேடம். இப்ப CDEF வாசித்தாலும் அதே சேம் இசை தான் உங்களுக்கு கேட்க வேணும். நான் வேற ஒரு இசைக்கருவியை போட்டு உங்களுக்கு அதே பாடல
1: வாசி காட்டுங்க. கிட்டார்ல வாசிச்சீங்களோ இப்ப?
0: ஆமா மேடம், இது கிட்டார்ல மேடம்.
1: ரொம்ப அருமையா நீங்க கீபோர்ட நீங்களா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முறையாகவும் கத்திருக்கீங்க. ஒரு அடிப்படை விஷயம் கீபோர்ட பத்தி தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்லி தரணுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லி தந்துட்டு இருக்கீங்க.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சுரமும் குரலும் சங்கமிக்கும் தருணம் இது. நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.
4: இப்ப நம்ம பேசும்போது சொன்னோம் இல்லையா, பியானோ இசை வருது, ஸ்ட்ரிங் இசை வருது, கிட்டார் இசை வருது அப்படின்னு சொன்னோம். கீபோர்ட்ல என்னென்ன
5: மேடம்? இதுல வந்து ஃப்ளூட்டு, சாக்ஸபோனு, ட்ரம்பட்டு, ஸ்ட்ரிங்ஸ், வயலினு, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதனால நீங்க இப்ப வந்து தனியா ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறோம்னா இதுல நீங்க ஒரு பட்டன்

0: செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளூட்டுக்கான இசையானது நம்ம கேட்கும். அந்த மாதிரி எல்லாத்தோட கோர்வை தான் கீபோர்டு. இப்ப பியானோனிங்கன்னா பியானோ கூடிய சவுண்ட் மட்டும் தான் நம்ம அந்த இசைக்கருவியில கேட்க முடியும். ஃப்ளூட்னா ஃப்ளூட்டு, வயலின்னா வயலின். ஆனா இதோட மொத்த கலவையா தான் இந்த கீபோர்டுன்ற இசைக்கருவி இருக்கு. இதுல நீங்க எல்லாத்தையுமே உள்ளடக்கிக்கலாம். ஒரு பிஜிஎம் ஏதாவது வாசிக்கும் போது இரண்டு மூணு இசைக்கருவிகளை வந்து ஒரே நேரத்துல நம்ம டக்குன்னு எடுத்து அதை யூஸ் பண்ற விதமா கீபோர்டு இருக்கு மேடம்.
1: தனியா போய் பியானோ கத்துக்க வேண்டியது இல்ல, தனியா போய் வந்து ஃப்ளூட் கத்துக்க வேண்டியது இல்ல. இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க பேசிக்கா வந்து கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த கீஸை வந்து முறையாக கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இசையும் அதுல நீங்க வழங்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாருமே அதிகமா ஆசைப்படக்கூடியது முத எடுத்ததுமே வாசிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தா பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கான ஒரு பாடலை வந்து பயிற்சி பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணி இருந்திருப்பீங்க, அதை வாசிச்சு காட்டுறீங்களா?

0: கோடைப்பண்பலின் 100.5 கூட 27வது உதய விழாவை கொண்டாடியது. அதுக்காக நீங்க இந்த பாடலை வாசிச்ச மாதிரி இருக்குது. இப்ப நீங்க வாசிச்சது வந்து பியானோல வாசிச்சிருக்கீங்க. இது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயுமே பர்த்டே சாங் நாங்க கேட்கலாமா?
1: கண்டிப்பா மேடம்,
0: வாசிச்சு காட்டுங்களேன்.
1: மேடம் இப்ப வயலின்ல வந்து பர்த்டே சாங் கேட்பேன் மேடம்.
0: ஓகே.

0: நீங்கள் விரல்களாலே விந்தை காட்டிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீங்கள் தனியாக கொண்டாந்து வாசிக்கலனாலும் வாசிக்கிற உணர்வை வந்து கீபோர்டில் நீங்கள் காட்டுறீங்க. ஏதாவது ஒரு திரைப்பட பாடலை இப்பொழுது நம்ம நேயர்களுக்கு வாசித்து காட்டலாமா?
1: பண்ணலாம் மேடம். நம்ம நிகழ்ச்சி இரவு நேரமாக இருப்பதனால மேடம் இது மௌனமான நேரம், அந்த பாடலை வாசிக்கிறேன் மேடம்.
0: வாசிங்களேன்.

இது மௌனமான நேரம், இல்ல மனதில் என்ன பாரம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பாரம் இல்ல, உங்களுடைய இசையை கேட்கும் போது ரொம்ப மனதிற்கு இதமாக ஒரு அமைதியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இந்த பாடலை முழுமையாக இப்பொழுதே நம்ம கேட்போம்.

கோடை பண்பலை 100.5 வளம் வர இருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேர்களுக்காக, காலை 9 மணிக்கு வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா GTN கல்வி குழும வளாகத்திலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் ஆட்டநாயகியாக, பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கட்செவி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் நேர்களின் குரலோடு கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்க போ என்ற 2 விளையாட்டுகளை விளையாடலாம். இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக. இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் கொடைப்பண்பலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நம் கொடைப்பண்பலை 100.5 உடன்.

0: இரவின் அமைதிக்குள் இசையின் இனிமையை கலந்து உங்கள் மனதுக்கு இதமான தருணங்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தேன்றல். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி கீபோர்டு இசை கலைஞர் எஸ் கே பா சார்லஸ் அவர்கள்.
1: இப்ப நம்ம ஒரு அருமையான திரைப்பட பாடலை நம்ம கேட்டு ரசிச்சோம் கொடை தென்றல் நிகழ்ச்சியில. கொடைக்கானல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு புனித தலம் ஒண்ணு இருக்குது, சலைத் மாதா திருத்தலம். அங்க வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் திருவிழா வந்து மிக கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறாங்க. கொடைக்கானல் பகுதி மக்கள் மட்டும் இல்லாம நிறைய சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய பல ஊர்கள்ல இருந்தும் அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அங்க நிறைய பாடல்கள் வந்து சலைத்தன்னைக்காக பாடியிருப்பாங்க. நீங்களும் கூட சர்ச்சில் நிறைய மாதா பாடல்கள் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு மாதா பாடல் பாடிக்கிட்டே வாசிச்சு காட்டுவீங்களா?
2: ஓகே மேடம்.
1: என்ன பாடல் வாசிக்க போறீங்க?
2: அம்மா எங்கள் தாயே.

0: நல்லா பாடுறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, அப்படியே லயிச்சு போய் வாசிக்கிறீங்க. நாங்கள் மெய் மறந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய தந்தை தான் உங்களுக்கு ஊக்கப்படுத்தி கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: என்னுடைய அப்பா அம்மா, அதனால என்னுடைய மனைவி, ரெண்டு பசங்க. என்னுடைய மனைவி வந்து தொடக்க சுகாதார நிலையத்தில் வந்து செவிலியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய மூத்த பையன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னுடைய இளைய மையன் வந்து இப்போதான் 1.5 வயசு ஆகிட்டு இருக்கு மேடம். என்னுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: என்ன
1: பயிர் வருதோ அது மாதிரி முதல்ல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தண்ணி வசதியும் ஆட்களும் கிடைக்கிறதுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா வயசாயிச்சு வீட்டுல இருக்க கூடாது, நமக்கு ஒரு உடல் உழைப்பும் வேணும், காடுகளும் வந்து அப்படியே இருந்தா புதர் ஏறி வேஸ்ட் ஆகுன்றதாக அவங்களால முடிந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு. ஆனா அப்பா ஒரு நாளும் ஓய்வா வீட்டுல இருந்ததே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை 4 முறை நாளும் சலிக்காம தோட்டத்துக்கு போய் நல்ல உழைப்பாளி.
0: அம்மா
1: அம்மா என்னுடைய அப்பாவுக்கு ஒரு துணையா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தோட்டத்துல அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா
0: கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பீன்ஸ்லயும் பட்டர் பீன்ஸ்,
1: குத்து பீன்ஸ், இந்த மாதிரி
0: அந்த முருங்கை பீன்ஸ் சொல்லுவாங்க,
1: நூக்கல், டர்னிப்பு, காலிஃபிளவர், இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே,
0: முட்டைக்கோசு
1: எல்லாமே
0: போடுவீங்க. தோட்டத்துல பழ மரங்கள் வச்சிருக்கீங்க?
1: இருக்கு மேடம், பிளம்ஸ், பேரி மரங்கள் இருக்கு மேடம்.
0: இப்பதான் அதிகமா பிளம்ஸ் பாக்குறதே இல்லன்னு சொல்றாங்களே.
1: அது உண்மைதான் மேடம்.
0: விளைச்சல் எப்படி இருக்கு?
1: இந்த வருடம்னா ரொம்ப கம்மி தான் மேடம்.
0: பிளம்ஸ்லயே நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னென்ன வெரைட்டி இருக்கு?
1: நம்மள்ட்ட வந்து நார்மல் பிளம்ஸ் இருக்கு, கரி பிளம்ஸ் இருக்கு, மாங்காய் பிளம்ஸ் அந்த மூணு வெரைட்டி வந்து
0: மாங்காய் மாதிரியே
1: இருக்கு. மாங்காய் மாதிரியே இருக்கு மேடம். அது நல்லா நீங்க சுவைக்கும் போது ஒரு மாங்காய் சாப்பிட்டு பழத்தை
0: சாப்பிடும் சேர்ந்து,
1: ஆமா மேடம், ஒரு அருமையான சுவை இருக்கு.
0: கரி பிளம்ஸ் சொல்லுவாங்க நீங்க, அது என்ன பிளம்ஸ்?
1: ஒட்டு ரகம் தான் மேடம். நம்ம சாரநாதன மரத்துல வந்து அது ஒரு வெளிநாட்டு மரத்தினுடைய ஒரு ஒட்டு ரகம் தான்.
0: என்ன டேஸ்ட் கொடுக்கும் அது?
1: அது நல்ல ஒரு இனிப்பா இருக்கும் மேடம்,
0: ரொம்ப உள்ள வந்து ரெட்டிஷா இருக்கும்.
1: ஆமா மேடம், ஒரு பீட்ரூட் பழத்துடைய தன்மையில இருக்கும், நல்லா பெருசா இருக்கும்.
0: அது உள்ளூர்ல சொல்லக்கூடிய வார்த்தை கரி
1: பிளம்ஸ்.
0: உள்ளூர்ல வந்து கொடைக்கானல்ல அது கரி பிளம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வேற என்ன, இந்த பீச்சஸ் இதெல்லாம் வச்சிருப்பீங்களா?
1: இருக்கு மேடம், நம்ம நார்மலான பீச்சஸ் இருக்கு. அப்புறம் தேன் பீச்சஸ் என்ற ஒட்டு ரகமும் 2-3 மரங்கள் இருக்கு.
0: தேன் பீச்சஸ் தான் நல்ல இனிப்பு இருக்கும்,
1: ரொம்ப சுவையா இருக்கும்.
0: எவ்வளவு பெரிய சைஸ் வருது?
1: சின்ன மாங்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைஸ்ல கூட கொஞ்சம் சின்னதா இருக்கும்.
0: அதுவும் ஒட்டு ரகம் தான்.
1: ஒட்டு ரகம் தான் மேடம். நம்ம நார்மல் வந்து அவ்வளவு சுவை இருக்கவே இருக்காது, பிளம்ஸா இருக்கட்டும் பிச்சஸா இருக்கட்டும், இந்த ஒட்டு ரகங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமா இருக்கும். தேன் பிச்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேரி மரங்களும் வீட்டுல இருக்கு, நாட்டு பேரி தான் இருக்கு மேடம், அது வந்து ஹார்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நாம பயன்படுத்திட்டு மீதியை வந்து லோக்கல்ல ஒரு வியாபாரி வருவாங்க, அவங்கள்ட்ட பண்ணி கொடுத்துருவாங்க.
0: எத்தனை ஏக்கர்ல நீங்க விவசாயம் பண்றீங்க
1: மேடம்? இப்ப நம்ம ஒரு 2 ஏக்கர்
0: பண்ணிட்டு
1: இருக்கீங்க.

0: வந்து கொடைக்கானலை தாண்டி வெளியிடங்களில் வெளி ஊர்களில் நம்ம வாங்குகிற பேரிக்காவை பார்த்தோம்னா நாட்டு பேரியை விட அதிகமாக வால்பேரி தண்ணிபேரி இதுதான் அதிகமாக வாங்குறத நம்ம பார்க்குறோம், விற்கப்படுறதையும் பார்க்குறோம். ஏன் நாட்டுபேரி அந்த அளவுக்கு விற்பனையில் இருக்கிறது இல்லையா
1: மேடம்? நாட்டுபேரியிலிருந்து அதோட ஒரிஜினல் தன்மையில் இருக்கு. இது வந்து ஒட்டுறதுனால சுவை அதிகமாக இருக்கும், அதனால விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் மருத்துவ குணம் மற்ற எல்லாமே சேர்ந்த வந்து இந்த நாட்டுபேரி தான். அதோட சுவையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கிறனால அதை மக்கள் வந்து
0: கசப்பாக இருக்கிற மாதிரி
1: விரும்புறது இல்லை. ஆனால் இதுதான் நீங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லது.
0: நாங்க ஒரு தடவை கேள்விப்பட்டிருந்தோம், இங்க வந்திருக்கிற ஒரு கெஸ்டே வந்து நமக்கு ப்ரோக்ராம் கொடுக்கும் போது சொல்லியிருந்தாங்க, ஒரு பேரிக்காவை வச்சு இன்னொரு பேரிக்காவை அடிச்சு நாங்க பறிச்ச காலம்லாம் உண்டுன்னு. அது மாதிரி உங்க சின்ன வயசுல?
1: கண்டிப்பா மேடம், ஒரு பேரிக்காவுக்கு சண்டை போட்டு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு மேடம். தோட்டத்துல வேலை செய்யும் போது அதை வந்து தோட்டம் சுத்தம் பண்ணும்போது இருக்க அந்த குப்பையெல்லாம் அங்கே நான் போட்டு அதை தீ வச்சு எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பேரிக்காவை அதில் போட்டு அதை சுட்டு சாப்பிடும்போது அதோட சுவையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மேடம்.
0: அப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வருது.
1: கண்டிப்பாக மேடம்,
0: பேரிக்காய் சுட்டு சாப்பிட்டது. அப்புறம் வேற எதெல்லாம் சேட்டை பண்ணியிருப்பீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது? உருளைக்கிழங்க உடனே அங்கேயே?
1: ஆமாம் மேடம், இதே மாதிரி அந்த இடத்த கிளீன் பண்ணும்போது இந்த ஒன்று ரெண்டு தப்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க மேடம், அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணும்போது இருக்கும். அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மேடம்.
0: சேர்த்து தோட்டத்தில்?
1: ஆமாம் மேடம், அந்த நேரத்தில் கடும் டீ போடுவாங்க மேடம். அதை விட அதை சாப்பிடும்போது தேவாமிர்தமா இருக்கும் மேடம்.
0: அப்பெல்லாம் நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க, அப்பா அம்மா கூட வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அருமையா இப்ப குடும்பத்தையும் விவசாயத்தினுடைய இயற்கை சூழலையும் ரொம்ப அழகா ஞாபகப்படுத்திருக்கீங்க. இந்த நேரம் என்ன பாட்டு வாசிக்க போறீங்க? கேட்கறதுக்கு எங்களுடைய காதுகள் காத்திருக்குது.
1: ஓகே மேடம், இளைநிலா பொழியிறது அந்த பாட்டை பாடுவோம்.
0: பொழியட்டுமே.
1: ஓகே.

0: ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாடுறது வாசிக்கிறது. முழுமையா அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில்.
1: இளைய நிலா பொழிகிறதே

0: சென்னை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை இசை பாடு மழை
1: மழை கவிதை கொண்டு வருது யாரும்
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
2: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: அனைக்கும் இரவில் இனிய இசையாய் மலர்கிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.
1: இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கொடைக்கானல் அட்டும்பட்டியை சேர்ந்த எஸ் கேபா சார்லஸ் அவர்கள். சுமார் 25 வருடங்களாக கோவில்களிலையும் குடும்ப விழாக்களிலையுமே கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர் இன்று நமது கோடை பண்பலையின் கொடை தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். கீபோர்டு இப்ப கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு கத்துக்கிறதா, இல்ல ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீபோர்டு வாங்கிக்கலாமா, இது மாதிரி கேள்விகள் வரும். அப்புறம் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு யார்கிட்ட அனுப்புறது, அல்லது ஆன்லைன்லயே நான் பார்த்து பார்த்து கத்துக்கலாமா கீபோர்டு, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும். கத்துக்க ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: நம்ம வந்து கீபோர்டு வாங்குறதும் ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம்தான் மேடம். அதே சமயம் நம்ம ஒரு நல்ல ஒரு மாஸ்டர்கிட்ட போய், நமக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் ஆன்லைனை விட நேரடியாக கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அவங்களுடைய அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறது ஓகே தான். ஒன்றுமே தெரியாத போது ஒரு குருகிட்ட போய் கற்றுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ தான் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அவங்க வாசிக்கிறதுலாம் நமக்கு கேட்க அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப உற்சாகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இசையை முழுமையாக கற்றுக்க, அதோட அடிப்படைகளுக்கு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து அதை கற்றுக்கிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வாசிக்க போகும்.
1: ரொம்ப சொல்றீங்க. நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு குரு கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆன்லைன்ல கத்துக்கிற பிளாட்ஃபார்ம் இப்ப இருந்தாலுமே கூட நீங்க முறையா கத்துக்கிட்டு நீங்க எதையும் செஞ்சீங்கன்னா நல்லது. எடுத்ததையுமே நான் அந்த பாட்டை வாசித்துருவேன் இந்த பாட்டை வாசித்துருவேன்றது இல்லாம ஆரம்ப நிலை எதுவோ அந்த கீஸை வந்து நல்லா பழகிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப ஒரு கீபோர்ட பத்தி தெரியாத ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லுவீங்க?
2: ஒரு கீபோர்டுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வெள்ளக்கி
1: வெள்ளக்கியே வாசி காட்டிருக்கீங்க.
2: அடுத்து வந்து கருப்புக்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து வால்யூம் நாப் இருக்கும், ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு, வெஸ்டர்ன் ஸ்டைல், தபேலா.
1: வால்யூம் சொன்னீங்க இல்லையா, அந்த சவுண்ட் வந்து நீங்க எவ்வளவு தேவையோ ஏத்திக்கலாம்
2: ஏத்திக்கலாம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி
1: உதாரணத்துக்கு
2: இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த வால்யூம் பட்டன் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கீபோர்டோட வந்து இடது புறத்துல வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். அது வந்து வெஸ்டர்ன், நிறைய விதமான பாப் சாங், இந்த மாதிரி நிறைய ரிதம்ஸ் இருக்கும். இதோட ரைட் சைடு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ஸஸ் இருக்கும் கீபோர்டில், பியானோ, ஆர்கனு, கிட்டாரு, அக்கார்டின், ஸ்ட்ரிங்ஸ், பிராஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இதுல நீங்க உங்களுக்கு தேவையான பாடலுக்கு தகுந்த மாதிரி ரிதத்தையும் அங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸையும் எடுத்து நம்ம எல்லாம் சேர்த்து இது வாசிக்கிறதா கீபோர்டு.
1: இப்போ ஸ்டைல்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் சொன்னீங்க. இப்போ பியானோல ஒரு ஸ்டைல வாசிக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வாசிச்சு காட்டுங்களேன். பியானோல எந்த ஸ்டைல் எடுத்து என்ன வாசிக்க போறீங்க?

0: மேடம் பியானோல வாசுறது மேடம் பியானோ கார்ட்ஸ். ஒரு பாட்டை கூடவே பாட்டு மாதிரி பாடுறது வந்து லீடு. நம்ம கூட வந்து அதை அலங்கரிக்கிறதுக்கான அந்த கார்டு. இந்த மாதிரி நம்ம பியானோ ஸ்டைல வந்து கார்டுகளும் வாசிக்கலாம்.
1: லீடு இல்லைன்னா கார்டு போட்டுக்குவீங்க அப்படியா?
0: எல்லாத்தையும் நம்ம கோர்வையாவும் வாசிக்கலாம். அதாவது நான் டிஃபரன்ஸ் சொல்றேன், ஒரு பாட்டா பாட்டுக்கு மேலே நீங்க வாசிக்கிறது வந்து லீடு, அதுக்கு வந்து கார்டு வாசிக்கணும்.
1: இசையோடு இணைந்து நம்ம பாடணும் அப்படின்னா நீங்க லீடுன்னு சொல்றீங்க.
0: ஆமா, அதை வந்து நம்ம இசைக்கருவியில வந்து பயன்படுத்துறத வந்து லீடுன்னு சொல்றேன். ஒரு பாட்டை பாட்டாவே வாசிக்கிறது. இப்ப இந்த ராசாத்தி ஒண்ணு அந்த ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை பாத்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டோட ஒரு இசைக்கருவியை போட்டு வாசிக்கிறது வந்து லீடு. அதுக்கு வெறும் நம்ம கார்டை மட்டும் வச்சு பண்றது வந்து அது ஒரு விதமான ஒரு
1: கார்டுன்ற சொல்றீங்க இல்லையா, அது என்னது
0: கார்டு என்பது வந்து ஒரு மூணு நோட்டு சேர்ந்து ஒரே ஒரு சவுண்டை கொடுக்கும். அதை வந்து நமக்கு அது ஒரு பேக் சப்போர்ட்டா இருக்கும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராசாத்தி ஒண்ணு அந்த பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கூட வாசிக்கலாம் நம்ம இசை.

0: என்ன பண்ணிருக்கீங்க, மூணு மூணு கீயா ஒன்னு சேர்த்து வாசிச்சிருக்கீங்க, அதுதான் கார்டுன்னு சொல்றீங்க. மூணு கீ மூணு கீயா ஒன்னு சேர்றதுக்கு பேரு கார்டு.
1: அது சேர்ந்து ஒரே சுரத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும்.
0: அது நல்லா வாசிச்சு காட்டுறீங்க, நல்லா சொல்லியும் கொடுக்குறீங்க,
1: கேட்க இனிமையா இருக்கு.
0: இப்ப வேற மெத்தட்ல நீங்க வாசிச்சு காட்டுவீங்களா?
1: இதே பாட்டை வந்து நான் இசையோட சேர்ந்து மொத்தமா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன்.

0: அருமையா வாசிக்கிறீங்க. பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு வளர்ந்துருக்கீங்களா நீங்க? கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பா மேடம், எங்களுக்கு அது ரொம்ப உற்சாகப்படுத்துது. நான் வந்து எஃப்எம்
0: தீவிர ரசிகரா.
1: கண்டிப்பா மேடம், என்னுடைய அப்பா வந்து தோட்டத்துல வேலை செய்யும் போது எப்பயுமே எஃப்எம் பாக்கெட்ல இருந்துகிட்டேதான் இருக்கும். அவர்கிட்ட இருந்துதான் எனக்கு அந்த பழக்கம் வந்துச்சு. நானும் அதனால வந்து தொடர்ந்து எஃப்எம் கேட்பேன். நம்ம 100.5 வழங்குற நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிக்கும். நைட்ல எல்லாம் சில நேரத்துல நம்மளுடைய பண்பலையை கேட்டுக்கிட்டே இரவு தூங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பாடல்களை நல்லா அருமையா இருக்கு மேடம்.
0: குறிப்பா எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டு வளர்ந்தீங்க?
1: பாட்டுக்கு பாட்டுன்ற நிகழ்ச்சியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்ப இசை சொல்லி கொடுத்தவர் வந்து இங்க கீபோர்டு வாசித்தார், அனீசன் சொல்லி. அந்த நிகழ்ச்சியை வந்து நான் திங்கட்கிழமையில வந்து 4 to 5 அது நிகழ்ச்சி நடக்கும்.
0: அதை நான் விரும்பி ரொம்ப
1: அந்த வரியிலிருந்து அடுத்த பாடல் பாடுவாங்க. அந்த நேரத்திலே அதை இசை வாசிப்பாங்க. அது கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுது.
0: அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு கீபோர்டு பிளேயர் ஆகிறதுக்கு. அப்போ கீபோர்டு நீங்க வாசிக்கிறதுக்கு கோடை பண்பலையும் ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா மேடம்,
0: உங்களோட வாழ்க்கையோட பயணித்திருக்கு.
1: உண்மைதான் மேடம்,
0: மகிழ்ச்சி. இதை கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இந்த வாய்ப்பை வழங்கிய கோடை பண்பலை 100.5 எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களுடைய எதிர்கால லட்சியம் சிறக்க வாழ்த்துறோம் கோடை பண்பலை 100.5 சார்பாக.
2: கீபோர்டில் பிறந்த இசையும் குரலால் மலர்ந்த பாடல்களும் இன்று நம் காதுகளுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் ஒரு இனிய இசை அனுபவத்தை கொடுத்தது. நம்மோடு இணைந்து தனது இசை பயணத்தையும் இசை மீதான தனது அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினர் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி கீபோர்டு இசை கலைஞர் எஸ் கே பா சார்லஸ் அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். தென்றல் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. நன்றி நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இரவு வணக்கம் நேர்களே. இரவின் அமைதியில் இமைகள் மூடும் நேரம், நிலவின் ஒளியில் நினைவுகள் பூக்கும் நேரம், காற்றின் மென்மையில் கனவுகள் பேசும் நேரம், மனதின் ஞானத்தில் நினைவுகள் தேடும் ஒரு இரவு. அந்த இரவு அழகிய கவிதை, அதில் ஒவ்வொரு நொடியும் ஒரு உணர்ச்சி. தனிமையில் கூட நினைவுகள்தான் நமக்கு துணை. அப்படிப்பட்ட நினைவுகளை நிஜங்களாக்க கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேர்களுக்காக 0454-42 முன் இணைத்து 24-24-24 அல்லது 24-24-26 நேர்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறேன். சதாம் நிகழ்ச்சிக்கு வரும் நேயர், வாங்க. வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். இது கோடி பண்பலை 100.5.

0: நேரம் 10:10. இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க வணக்கம். இது கோடி பண்பலை 100.5. வாங்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலேருந்து லீலாவதி பேசுகிறேன். வேதம் புதியது படத்துலேருந்து கண்ணுக்குள் 100 மீல வாழ்ந்த பாடல்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்களா.

0: இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் சோம்பரசம்பேட்டை பழனிசாமி.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: நீயா படத்துலேருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார்.

0: நேரம் 10:19 கோடி பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு இரவு நேரம் வணக்கம். எனக்கு வந்து அவள் தொடக்க வேண்டிய தலைவர் அமைப்பு.
0: யார் பேசுறீங்க?
1: வெங்கடேஷ், கலைஞர் நகர்ல இருந்து.
0: சரி, பாடல் கேட்கலாம் கோடி பண்பலை 100.5.

0: நேரம் 10:25 கோடி பண்பலை 100.5 இதை பணிகள் சில பேச வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: நேர்களுக்கும் நிலையத்தார்க்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களோட நான் திருச்சி 21 தினம் இருந்து என் பெரிய தாங்க.
0: என்ன பாடல்
1: ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் நண்பரே.
1: என் ஜீவன் பாடத்துல இருந்து கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனசா
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றியா.

0: இது கோரி பெண்பலை 100.5 நேரம் 10:31. இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் திருச்சி மாவட்ட நேயர். வாங்க, வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஜல்லிக்கட்டு குளத்துல இருந்து காதல் தெளியே, காதல் தெளியே
0: பாடல் கேட்கலாம் கோடி பெண்பலையில்.

0: நிகழ்ச்சியில் பேச வரும் திருச்சி மாவட்ட நேயர். வாங்க, வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கு இரவு வணக்கம் கூறுவது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி முரியாசு. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சகோதரி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து வீரா படத்துல இருந்து மலை கோயில் வாசலில் காத்திய தீபம் என்னது அந்த பாட்டு போடுது சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க. நன்றிங்க.
0: நன்றி.

நேரம் 10:43 கோடை பண்பலை 100.5. இது இன்றைக்கி நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட நேயர்கள் பேசிகிட்ருக்காங்க. இப்போ நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம். இணைப்பில் வட்டீங்க, பேசலாம். இது கோடை பண்பலை 100.5. இன்றைக்கி நிகழ்ச்சி திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக.

0: நேரம் 10:48 கூடை பண்பலை 100.5. இது இப்போ நீங்கள் சில பேச வரும் நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் அரசலூர் கிராமத்துல இருந்து சத்யா பேசுறேங்க சார்.
0: என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: இதய கோயில் படத்துல இருந்து இதயம் ஒரு கோயில் பாட்டு வேணும் சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க சார்.

0: நேரம் 10:54. கோடி பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் குன்றா கம்பட்டி பி குண்டுமணி சார்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: நாடோடி பாட்டுக்காரர்களில் வந்து மணமல்லா செண்பகுப்புங்க பாட அனைத்து நேர்களுக்காகவும் சார்.
0: கேட்கலாமியா? நன்றி.
1: நன்றி சார்.

இரவு வணக்கம் நேர்களே. இமைகள் இறங்கும் வேளை இதயத்தின் நினைவுகளை இளைப்பாறச் செய்து செவிகள் திறந்து இசை நுழைந்து சுகமான நித்திரையை இசையால் பரிசளிக்க இசை சிறகு விரிக்கிறது கொடி பண்பலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

இரவின் தனிமையை இசைக்கு பரிசளித்து இசைத்து கொண்டிருக்கிறது இரவு சிறகு. கொடைப்பன்மலை 100.5 சொல்லிடும் நேரம் 11:31.

கொஞ்சம் இறங்கட்டும். இரவு நேர சந்தங்களை இதயத்தின் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நேரம் 11:46.

கோடை பண்பலை 100.5 மலரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை விடியற்காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் இடம்பெறும் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல். இதில் கேட்கலாம் கோயில் விழா தகவல்கள். கரூர் தைலாசில் சென்சரின் பூந்தளிர் நேரம் காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கு முக்கு தர்பார். 7:40 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக.

0: இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவி சேரும். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். வானவில் தரும் வண்ணம் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவின் நேற்றைய நிமிடங்கள். இதில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய கேட்கலாம். முற்பகல் 11:00 கல்லூரி கலாட்டா GTN கல்வி குழும வளாகத்திலிருந்து. நண்பகல் 12:00 மகளிர் நேரம் ஆட்ட நாயகியாக. இதில் 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நுறைந்தவை. பிற்பகல் 2:00 டோல் தமாக்கா தூள். 3:00 உயிரெழுத்து. உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் கனகசபை அவர்கள். இதில் 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 5:00 சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். இதில் 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. இதில் 7:30 சொந்த பந்தம் கேட்கலாம். 7:55 சேவை செய்திகள் செவி சேரும். 28:00 இளமை பேசுகிறது சொல்லுக்குள் சொல் கக்கப்போ என்ற 2 விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1141.

0: எங்கள் காதலை பலர்தோற்றும் அலர் எழுவதால் தான் எனது ஆறுயிர் நிலைத்திருக்கின்றது. இந்த உண்மையை பலர் அறியவில்லை என்பதே எங்கள் பாக்கியம். குறள் எண் 1141 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.
1: அலர் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால்.
0: எங்கள் காதலை பலர் தோற்றும் அலர் எழுவதால் தான் எனது ஆறுயிர் நிலைத்திருக்கின்றது. இந்த உண்மையை பலர் அறியவில்லை என்பதே எங்கள் பாக்கியம். குறள் எண் 1141 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.
2: இத்துடன் நமது பண்பலையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 உதயமாகவிருக்கும் நமது பண்பலையின் நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 MHz உலக தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.

புலரும் இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தை அள்ளித்தந்து அனைவரின் எண்ணங்கள் ஈடேற வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வளமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948, ஸ்ராவண 26, பராபவ ஆடித்திங்கள் 32 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆகஸ்ட் மாதம் 17 தேதி 2026, திங்கள்கிழமை, நேரம் சரியாக அதிகாலை 4:57.

தடுமாறும் நேரத்தில் தைரியமாக, தனிமையில் ஒரு நம்பிக்கையாக, தோல்வியில் ஒரு பாடமாக, வெற்றியில் ஒரு பணிவாக நம்மோடு பயணிக்கும் இறைவனை இறை கீதங்களால் வணங்க கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

5:20 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை. கடவுளால் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது, எனவேதான் அவர் தாய்மார்களை உருவாக்கினார்.